நேரம் 5:53. எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 தொடர்ந்து கேட்கலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 10ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி திங்கள் 17ஆம் நாள், 2026ஆம் வருடம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. எஃப்எம் ரெயின்போ 101.4 எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. குரலமுதம்.

0: பகைப்பவரின் தலைமையை சிதைத்து அழித்துவிட முடியாதவர்கள் பகைவரின் மூச்சுப்பட்ட அளவிலேயே உயிர் துறந்து விடுவர். குறள் எண் 880 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாதார்.
0: பகைப்பவரின் தலைமையை சிதைத்து அழித்துவிட முடியாதவர்கள் பகைவரின் மூச்சுப்பட்ட அளவிலேயே உயிர்

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோகெமிக்கல்

பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோகெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4ஆம் தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எண்ணங்களில் தெளிவு இருந்தது அப்படின்னா செயல்களில் நிச்சயமாக நம்மளுடைய திறமை இன்னும் மேலோங்கி வெற்றிகள் நம்மளுடைய வாயிற்படையை தேடி வருங்கிற விஷயத்தோட இன்றைக்கி நம்ம பக்தி நேரம் நிகழ்ச்சியை துவங்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

6:07 ஆயிட்டிருக்க வேலையில் பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். துறவி ஒருவர் ஒரு நபருக்கு அழகான கிளி ஒன்றை பரிசாக கொடுக்கிறார். அந்த கிளி ரொம்பவே அழகானதாகவும் நல்ல திறமையானதாகவும் வளரணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அதை ரொம்ப சந்தோஷத்தோடு வாங்கிக்கிறார் அந்த நபர். நன்றி இருக்கக்கூடிய வேலையால் ஒருவரை கூப்பிட்டு இந்த கிளியை நம்ம கொடுத்து பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்க சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறார். நினைச்சவரை அதுக்கான ஒரு போட்டியையும் வைக்கிறார். என்கிட்ட யார் ரொம்ப அக்கறையோடமும் அன்போடமும் இருக்காங்கங்கிறத நான் தெரிஞ்சுக்க போகிறேன். இந்த போட்டியில் அப்படி யார் வெற்றியாளராக வரப்போகிறாங்களோ அவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பொறுப்பையும் தரப்போகிறேன் அப்படின்னு அறிவிப்பு ஒன்று வெளியிடுறார். அதை கேட்ட வேலையாட்களும் ரொம்ப ஆர்வமாக பங்கேற்கிறாங்க. அதில் ஒரு நபர் மன்னருக்கு பிடித்த மாதிரியான நபராக இருப்பாருன்னு மன்னர் நினைக்க, மற்றொருவரோ அதை விட சிறப்பாக செயல்பட்டு மன்னருடைய மனதை வெற்றியடையா வென்று விடுறார். இவர் வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை வெளியிட்ட மன்னரும், நீ என்னுடைய நல்ல வேலையால் உனக்கு நான் ஒரு பொறுப்பை தரேன் அப்படின்னு அந்த கிளியை அவர் கையில் கொடுத்து, நீ இதை வளர்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம கையில் இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரே, ஒரு உயிரை கொடுத்து வளர்த்த சொல்லியிருக்காரே அப்படின்னு நிற்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது தொடர்ந்து இணைந்திருங்கள், தெரிஞ்சுக்கலாம். இது பக்தி நேரம்.

6:15 ஆயிட்டிருக்க வேளையில் பக்தி நிறம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். அந்த நபர் தன்னுடைய பணியாள்கிட்ட கிளிய கொடுக்குறார், இந்தா போட்டியில் நீ வெற்றி பெற்றுட்ட, உனக்கு இன்னும் கூடுதலான ஒரு பொறுப்பு இது, இந்த கிளியை நீ ரொம்ப கவனத்தோடு பார்த்துக்கணும், அதுக்கு தேவையான ஆகாரத்தை சரியான நேரத்துக்கு கொடுத்து அதை நீ நல்லபடியாக வளர்த்து வரணும். கிளி எங்காவது நோய்வாய்ப்பட்டுருச்சு அப்படின்னோ, இல்லை அது மாண்டு போயிருச்சு அப்படின்னோ என்கிட்ட வந்து சொன்ன, அவ்வளோதான் உனக்கு மரண தண்டனை தான் கொடுப்பேன் அப்படின்னு பயங்கரமான ஒரு கட்டளையை கொடுத்துட்றார். கிளியை வாங்கிக்கிட்ட அந்த வேலையால் ரொம்ப சந்தோஷமாக ஒரு பக்கம் வெற்றி பெற்று இந்த கிளியை வாங்கிட்டு போய் இந்த பொறுப்பை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சாலும், இன்னொரு பக்கம் ரொம்ப பயமாகவும் இருக்குது. கிளிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற வேண்டுதல் நாளுக்கு நாள் அவர் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான வேண்டுதலாகவே மாறிடுச்சு. அந்த வேலையால் தினமுமே வந்து அதை கவனிக்கிறது, அந்த கிளிக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பாதுகாக்கிறதுன்னு சில காலம் அப்படியே ஓடிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் என்ன நடந்தது தெரிஞ்சுக்கலாம, இணைந்திருங்கள். இது பக்தி நேரம்.

6:20 ஆயிட்டிருக்க வெளியில் பக்தி நிறம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு அந்த கிளிக்கு? நாட்கள் இவ்வளோ நாளாக

நல்லதான் போயிட்டு இருந்தது. கிளி ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருந்தது. அதே சமயத்தில் நிறைய பேசவும் ஆரம்பிச்சுது. அந்த நபருடைய குடும்பமே வந்து அதை கொண்டாடுச்சு. திடீர்னு ஒரு நாள் அந்த கிளி மாண்டு போய்விட்டுச்சு. அச்சச்சோ, இப்படி ஆயிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு பயங்கரமான பயம். இந்த கிளி நோய்வாய்ப்பட்டு இப்படி மாண்டு போயிடுச்சே, இந்த செய்தியை போய் நான் அரசர்கிட்ட சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மரண தண்டனை கிடைச்சிரும், இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி வேலையால் பயங்கரமாக பயந்து நடுங்கிட்டு இருந்தாராம். ஏதாவது ஒரு வழி கிடைக்காதான்னு எல்லாருக்கும் மீறின சக்தியை அவர் வேண்டிக்கிட்டே இருந்தாராம். அந்த சமயம் பார்த்து அவர் வீட்டுக்கு அவருடைய நெருங்கிய நண்பர் வரார். அவர் ரொம்ப புத்திசாலி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப சுலபமாக கையாளக்கூடியவர். அவர்கிட்ட தன்னுடைய இந்த பிரச்சனையை சொன்னால் நிச்சயமாக வழி கிடைக்கும் அப்படின்னு அவர் நம்புகிறார். வந்த நண்பர், நண்பா என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்க விஷயத்தை இவரும் சொல்கிறார். சரி, இதுக்காக கவலைப்படுற, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார். அப்படி என்ன பண்ணியிருப்பார் தெரிஞ்சுக்கலாம். மறைந்திருங்கள், இது பக்தி நேரம்.

6:26 ஆயிட்டிருக்க வேலையில் பக்தி நிறம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். தன்னுடைய நண்பர்கிட்ட முறையிடமும் நான் பார்த்துக்கிறேன் வா நண்பா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார். உடனடியாக அந்த முதலாளி கிட்ட போகிறாங்க. போன உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. போனதும் நண்பர் ஆரம்பிக்கிறாரு, ஐயா உங்களுடைய கிளி அப்படின்னு சொல்லவும் அந்த வார்த்தையை முடிக்கக்கூட இல்லை. உடனடியாக அந்த நபர் பயங்கர பதட்டத்தோடு, என்ன சொல்கிற, என்னோடய கிளிக்கு என்ன ஆச்சு, நீ என்ன சொல்கிற சொல்லு, என்னோடய கிளி செத்துருச்சா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பயங்கர பதட்டத்தோடு கேட்குறார். ஐயா ஒரு நிமிஷம் பொறுங்க, நான் சொல்கிறத முழுசாக கேளுங்க அப்படிங்கிறாரு நண்பர். உங்களுடைய கிளி திடீர்னு பெரிய துறவி மாதிரி மாறிடுச்சு, முகமெல்லாம் வானத்தை நோக்கி இருக்கு, கண்கள் எல்லாம் வேற மூடி இருக்கு அப்படின்னு பயங்கர பதட்டத்தோடு சொல்கிறார். இவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிற, அப்படி என்ன நடந்தது, ஏன் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு பல கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாரு தனக்குத்தானே. கேட்டவர் நிற்காமல், வா உடனே போய் பார்க்கலாம், அப்படி என்ன சக்தி தான் அதுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளி இருக்கிற இடத்துக்கு. போகிற வழியிலெல்லாம் அவருக்கு ஒரே பதட்டம், அச்சோ எனக்காக அந்த துறவி கொடுத்தாரே, நான் இதை பத்திரமா பார்த்துக்கணும்னுலாம் நினச்சேன், இவனை நம்பி கொடுத்தது தப்பாயிடுச்சோ அப்படின்னு பல யோசனைகள் அவருக்குள்ளே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு. அதே யோசனைகளோடு போய் இறங்குறாங்க, கிளியையும் பார்க்குறாங்க. என்ன ஆச்சு, திடீர்னு அந்த கிளி எந்திரிச்சு வந்திருக்குமா, இல்லை இந்த முதலாளி இவருக்கு தண்டனை கொடுத்துருப்பாரா, தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது பக்தி நேரம்.

0: ஐயன் அழகு சந்தன மனம் அடிக்குது நெத்திலே.
1: ஆறு மணி 6:31 ஆயிட்டு இருக்க வெளியில பக்தி நிறம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கும். அந்த கிளிய பாக்குறதுக்கு ரொம்ப வேக வேகமா கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. மூச்சு இறைக்க அந்த முதலாளியும் ஓடுறாரு. என்ன நடந்திருக்கும், என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளேயே 1000 எண்ணங்கள் அப்படியே வந்து வந்து போயிட்டு இருக்கு. இதனால இருக்குமோ, அதனால இருக்குமோன்னு சொல்லி அங்க போய் பாக்குறாங்க. அந்த கிளி கூண்டுக்குள்ளேயே மாண்டு போய் இருக்கு. அதை பார்த்ததும் அந்த நபருக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. ஏன் இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே, கிளிதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. எதுக்காக என்னை இவ்வளோ தூரம் இப்படி அளக்கடிச்சு, நான் எவ்வளோ வேதனையோடு இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு பயங்கரமாக சண்டை போடுறார். அதுக்கு அந்த நண்பரும் இவருடைய வேலையாலும் அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ரெண்டு பேர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஏதாவது பதில் பேசுங்க அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுறார். உடனே நண்பர் சொல்கிறாரு, ஐயா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். என்ன நடந்திருக்கும், அந்த ஒரு நிமிஷம் பேச்சு என்னவா இருந்திருக்கும், என்ன சொல்லி இந்த முதலாளியுடைய மனசு அவங்க சமாதானத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க, தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது பக்தி நேரம்.

6:36 ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில பக்தி நிறம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கும். உடனடியா போய் பார்த்தவர அவரால் தாங்கிக்கவே முடியல. ஏன் நீ வந்து இப்படி பண்ணன, நீ சொல்லியிருந்திருக்கலாமே கிளி மாண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த நண்பர் சொல்றாரு, அது எப்படி நான் சொல்ல முடியும், நீங்க விரும்புனீங்க அப்படின்னா வேணா நான் அதை சொல்ல தயாரா இருக்கேன், ஆனா எனக்கு என்னமோ இது ஆகாயத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றார். மறுபடியும் அந்த முதலாளி பயங்கரமா கோபப்படுறார். ஜனங்கள் எல்லாமே சுத்தி நிறுந்து வேடிக்கையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நண்பர் சொல்றாரு, ஐயா நீங்க என்ன சொன்னீங்க, அந்த கிளி உயிரோட இருக்கா இல்லை அது உயிர் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் முன்னாடி சொன்ன விஷயம் நடந்துராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னப்பா இப்படி சொல்கிற அப்படிங்கும் பொழுது, ஆமாம் நான் கிளி இருந்துருச்சு அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் இவ்வளோ சிரமத்தோடு இங்கே தேடி உங்கள் கூட வந்திருக்க மாட்டேனே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் அப்படி சொல்லியிருந்தேன்னா என்னுடைய நண்பருடைய தலையை நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறேன்னு ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாரோ அதை யோசிக்கிறார். அப்படி என்ன ஆரம்பத்தில் சொன்னாருங்கிறத நம்மளும் தொடர்ந்து கேட்கலாம். இணைந்திருங்கள்.

விஷயத்தை கேட்டவர் நண்பர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. என்ன நண்பா, நேரம் வேறு ஆகிக்கிட்டே இருக்குது, இவர் வேறு கோபமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி உடனடியே அந்த முதலாளிக்கிட்ட அந்த நண்பரும் சொல்கிறார், ஐயா நீங்கள் என்னுடைய நண்பரான உங்களுடைய வேலையாளுக்கு ஒரு போட்டியை வச்சிங்க, அந்த போட்டி முடிவில் பரிசு கொடுப்பீங்கன்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, ஆனால் நீங்கள் திரும்பவும் பரிசுன்னு சொல்லி ஒரு வேலையை தான் அவர் கையில் கொடுத்தீங்க. அந்த வேலையை அவரும் சரியாக தான் செஞ்சிட்ருந்தாரு, ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த கிளி மாண்டு போயிடுச்சு அப்படின்னா உன்னுடைய தலையையும் எடுத்துடுவேன் அப்படின்னு தானே சொன்னீங்க அப்படிங்கும்போ, ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி சொன்னதை நினைவுபடுத்துகிறார். நல்ல வேலையாளா, நன்றியுள்ள ஆளாக நீ இருக்க அப்படிங்கிறக்காக உனக்கு இந்த பொறுப்பை தரேன். இந்த கிளிக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக உன்னை நான் சும்மா விடமாட்டேன், உன்னுடைய தலை இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்த விஷயத்தை நினைவுபடுத்துகிறார். அங்கிருந்து இங்கே வந்தது உங்களுக்கு சிரமம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஏற்று தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த நண்பரும் சொல்கிறார். இதை கேட்ட அந்த முதலாளி, இவ்வளவு தந்திரமாக பேசி என்னுடைய நண்பரை நீ காப்பாற்றியிருக்க, என்னுடைய தவறை நான் உணர்ந்துட்டேன்னு சொல்லி எல்லார்கிட்டேயுமே அவர் பொதுவாக மன்னிப்பும் கேட்குறாரு. குறிப்பாக அந்த வேலையாள்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு அவருக்கான போட்டியில் ஜெயித்ததுக்கான பரிசையும் இப்போ அறிவித்து அதையும் கொடுத்துடுறாரு. பாருங்களேன், எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, அதை நம்ம கையாளக்கூடிய விதத்தில் கையாண்டோம் அப்படின்னா வெற்றி நிச்சயமாக நம்மளை தேடி வரும், நம்மளுக்கானதாக இருக்கும். எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி புத்திசாலியாக ஒரு நண்பர் இருக்காருன்னு அவங்கள தேடாமல் நாமளே புத்திசாலியாக மாறிட்டோம் அப்படின்னா நாமளும் நிறைய பேருக்கு புத்திசாலி நண்பராக மாறிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பக்தி நிறம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் நிவ்யா.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் ஜமீர் அக்தர்.

தலைப்புச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஈரான் அதிபருடன் தாம் தொலைபேசியில் உரையாடியதாக கூறியுள்ளார். சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தாம் வரவேற்றதாகவும், இந்த பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை இந்த பேச்சுவார்த்தை ஏற்படுத்தும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்புற பகுதிகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும், வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும், கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர், ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அளிப்பதில் அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மாநாட்டின் நிறைவாக IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கு பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக விருதுகள் வழங்கப்பட்டன. சிறந்த மாவட்ட ஆட்சியருக்கான விருதை கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் ஆட்சியர் திருமதி அழகு மீனாவுக்கும், சிறந்த காவல் ஆணையருக்கான விருதை ஆவடி முன்னாள் ஆணையர் திரு சங்கருக்கும் திரு விஜய் வழங்கி பாராட்டினார். இதேபோல் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயலாற்றிய IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழக வெற்றிக்கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று திரு மாணிக்கம் தாக்கூரை அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சந்தித்து ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மாணிக்கம் தாக்கூர், தாவேக உடனான கூட்டணி நீண்டகாலம் தொடரும் என்றும், தங்கள் கட்சி சார்பில் அமைச்சர்கள் உள்ளிட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். இணைய வழி கலந்தாய்வுக்கான அட்டவணையையும் அவர் வெளியிடவுள்ளார். பொறியியல் கல்லூரிகளில் சேர இந்த ஆண்டு சுமார் 2,42,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் கிடைக்கும் வருவாய் தங்களது இடுபொருள்

0: செலவுக்கு உதவுவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பெயர் சங்கர், நான் ஒரு சிறு விவசாயி. பிரதமர் மோடி அவர்கள் இந்த 4 மாதத்துக்கு ஒரு முறை 2000 ரூபாய் தவணை வங்கி கணக்கில் செலுத்துகிறார், வருஷத்துக்கு 6000 ரூபாய் செலுத்துகிறார். இது வந்து எங்களுக்கு உரம் ஒரு இடுபொருள் வாங்குறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. இந்த திட்டத்தை நடத்தும் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: என்னுடைய பெயர் ஏழுமலை, நான் ஒரு சிறு விவசாயி. இந்த பாரத பிரதமர் PM கிஷான் திட்டம் வந்து 4 மாதத்துக்கு ஒரு முறை 2000 தராங்க, வருஷத்துக்கு 6000 ரூபாய் தராங்க. இந்த 6000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இடுபொருள் வாங்குறதுக்கு, விவசாயத்துக்கு ஆள் கூலி கொடுக்கறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு வங்கக்கடல் மற்றும் பங்களாதேஷை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வரும் 3-4 தேதிகளில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இருவரிச் செய்திகள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்க வரி விலக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு புனித அமர்நாத் யாத்திரை நாளை தொடங்க இருப்பதை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர் ஒருவரின் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக திருச்சியில் மாவட்ட பொறுப்பு கல்வி அலுவலர் புகழேந்தியை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு பேருந்து நிலைய பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்ததாக பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் நடைபெற்ற உலக இரத்த கொடையாளர் தின விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ தலைமையில் இரத்ததான உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 20-20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. லண்டனில் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 125 ரன் எடுத்தது. 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 13 ஓவரில் இலக்கை எட்டியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. டெக்சாஸில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் நார்வே அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்வீடன் அணியை வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹார்மோஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 6:55.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ளம் கொண்ட காமராஜ் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல், வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும்னு ஒரு பழமொழி உண்டு. நகைச்சுவை உணர்வு எல்லாருக்கும் வேணும். அதனால தான் திரைப்படங்கள்ல கூட தனியா நகைச்சுவை நடிகர்களின் ஒரு பகுதி போயிட்டு இருக்கும். அது முக்கிய கதையோட சேர்ந்தும் போகும், சேராம தனியாவும் போகும். காரணம், கொஞ்சம் சிரிப்பு வேணுங்கிறதுக்காக. கொஞ்சமில்ல, நிறையவே சிரிக்கலாம். சிரிக்க சிரிக்க மனசு லேசாகிடும், மனபாரம் குறையும். சிரிக்காதவனையும் சிரிக்க வைப்பது ஒரு நல்ல நகைச்சுவை. தென் மாநிலங்களில் சர்தார்ஜி நகைச்சுவையும் வட மாநிலங்களில் மதராசி நகைச்சுவையும் ரொம்ப பிரபல்யம். வெளிநாடுகள்லையும் ஒரு நாட்டை மற்றொரு நாடு மட்டம் தட்டி நகைச்சுவை உண்டாக்குவது சகஜம், சாதாரணம். ஆனா காமராஜ் சார், பிறர் மனம் நோவது போல் யாரையும் கிண்டலடிக்க கூடாது. நகைச்சுவைக்கும் கிண்டலுக்கும் வித்தியாசம் இருக்கு. யாருடைய மனதும் புண்படுற மாதிரி பேசக்கூடாது. பேசி அது நகைச்சுவைன்னு சிரிக்க கூடாது. எங்கும் எல்லை கடக்காம எல்லை மீறாம பாத்துக்கணும். நமது எல்லை எதுவோ அங்கேயே நிக்கணும். அது மாதிரி நின்னம்னா எல்லாருக்கும் நல்லது. எல்லை கடப்பதனால தான் மனித இனம் ரொம்ப சிரமப்படுது. அமேசான் காடுகள் உலக உயிரினங்களின் வாழ்விடமா திகழுது. அரிய வகை மக்கா கிளிகள் முதல் மரத்தவளை வரை பல்லுயிர்களும் வாழ தகுந்த இடம் இந்த காடுகள். ஏறக்குறைய 278 இன ஊர்வன உயிரினங்கள் வாழும் காடு அமேசான் காடு. அதுல அப்பப்போ காட்டு தீ உண்டாகி அழிவு ஏற்படுது. இயற்கை பேரிடரால் ஒரு பக்கம் பாதிப்பு, மற்றொரு பக்கம் பழங்குடியினரால் ஆபத்து. பழங்குடியின மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக தீ வைக்கிறாங்க. அங்கு வாழும் ஊர்வனவற்றை விரும்பி சாப்பிடுவதால் அவர்களும் இந்த காட்டின் அழிவிற்கும் ஊர்வன உயிரினங்களின் அழிவிற்கும் காரணமாயிடுறாங்க. ஆக அமேசான் காடுகள்ல இந்த பழங்குடியினர் தங்கள் எல்லையை மீறுறாங்க. அப்படித்தானே? மற்ற உயிரினங்கள் போல் இல்லாம பாம்புகள் இயற்கை சீற்றங்களின் போது அருகில் இருக்கும் புத்து பொந்துகள்ல, பாறை இடுக்குகள்ல, மண்ணுக்கு அடியிலன்னு பதுங்கி கொள்ளும். காட்டு தீ ஏற்பட்டுச்சுன்னா இவை தப்பிக்க வழி இல்லாம இறக்க நேரிடும். 250 கிலோ எடை கொண்ட அனகோண்டா பாம்பு முதல் 1 கிராம் கூட எடையில்லாத சிறு பாம்பு வரை வாழக்கூடிய காடு அமேசான் காடு. பச்சை அனகோண்டா, ஈட்டித்தலையன் பாம்பு, மரகதமலை பாம்பு, கன்னிமை விரியன், பவளப்பாம்பு, காட்டுக்குழி விரியன், கிழுக்கப்பாம்பு, புழுப்பாம்புன்னு ஏகப்பட்ட பாம்பினங்கள் இருக்கு அமேசான் காடுகள்ல. இந்த பாம்பினங்கள் காட்டு தீயினால அழிந்ததுன்னா உணவு சங்கிலி அறுந்து போகும். இதனால ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு பல்லுயிரிகளுக்கு உணவு தட்டுப்பாடு ஆபத்து ஏற்படும். காமராஜ் சார், ஜூலை முதல் வாரம் வன மகோத்சவம், ஜூலை முதல் தேதி சர்வதேச நகைச்சுவை தினம். வனங்கள் நல்லபடியா இருக்கணும். இருந்தாதான் அதில் வாழும் உயிரினங்கள், அதை சார்ந்திருக்கும் மனித இனம் எல்லாரும் நல்லதொரு வாழ்வு வாழ முடியும். இல்லை என்றால் உணவு சங்கிலி அறுந்து போகும். அதே மாதிரி எப்போதெல்லாம் வாய்விட்டு சிரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகுதோ கிடைக்குதோ அப்போதெல்லாம் சிரிச்சிடணும். ஒரு முறை ஒரு நல்ல குண்டான மனிதன் எடைய குறைக்கணும்னு முயற்சி செய்தார். அதற்கு முன்னால எவ்வளவு எடைன்னு தெரிஞ்சுக்க எடை போடும் மிஷின்ல ஏறி நின்னு காசை போட்டார். டிக்கெட் வந்து விழுந்துச்சு. எடுத்து பார்த்தார், அதுல எழுதியிருந்துச்சு, ஒரு சமயத்தில் ஒருவர் மட்டுமே ஏறி நிற்கவும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: ஐயோ, ஏண்டா இப்படி கத்துற? என்னடா, என்னதான் வேணும் உனக்கு?
3: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்?
2: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அத வளக்கணும். போய் அத செய் முதல்ல.
3: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளக்குறது என் கடமை.
2: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயத்தை விட இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வாழ்க்கையில நம்மளை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருமா? எஸ், இன்னைக்கு ஜூலை 1st ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆயிருக்கு, ரொம்ப அமோகமாக இருக்கு அப்படின்னு நம்பணும்னா நம்மளும் எங்கேயோ கொண்டு போய் விடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை துவங்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

7:07 ஆயிட்டிருக்க வேலையில் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருந்தோம் இல்லையா. எஸ், இந்த உலக மருத்துவர்கள் தினம் அப்படிங்கிறது எப்போது அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின் தான் வந்து நான் இன்றைக்கி ஃபேஸ்புக் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்போது அப்படிங்கிறதுக்கான பதில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதில்களில் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு தருணத்தில் அப்படிங்கிறது இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் டெஃபினட்டாக நம்ம நிறைய நபர்களை வந்து மீட் பண்ணியிருந்திருப்போம். அதில் குறிப்பாக வந்துட்டு மீட் பண்ணவே முடியாது, இவங்களை பார்க்காம போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு இல்லைனாலும் நம்மளை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கோ யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயங்கும்போது டெஃபினட்டாக ஏதாவது ஒருத்தர் மீட் பண்ணிருப்போம் இல்லையா. அப்படி நீங்கள் வந்து நீங்கன்னு இல்லை, எல்லாருமே வந்து அப்படி கடந்து போகக்கூடிய நபர்களில் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்கன்னு பார்க்கும்போது டாக்டர்ஸ் தான். அப்படி இந்த உலக மருத்துவர்கள் தினம் அப்படிங்கிறது அவங்களுக்காகவும் ஒரு டே கொண்டாடணும் இல்லையா. எல்லாருமே வந்து அவங்க லைஃப்பில் ஒரு டைமாவது வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காங்க. இவங்களை கொண்டாடாட்டி எப்படி அப்படிங்கிறதுக்காகவே ஒரு நாள் வந்து இவங்களை கொண்டாடுறதுக்காகவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நாள் எந்த நாள் அப்படிங்கிறதான் நீங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ உலக மருத்துவர்கள் தினம் என்னைக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாரெல்லாம் பதில்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே நாமளும் தெரிஞ்சுக்கலாம்.

நிச்சயமாக எல்லா நாளும் நமக்கும் ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம வந்து மேகா படத்துக்காக அனிதா அவங்களோட வாய்ஸில் பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். 7:13 ஆகிட்டுருக்கக்கூடிய வேலையில் எஃப்எம் ரெயின்போவில் நாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். வணக்கம் சென்னை. இன்றைக்கி வந்து உலக மருத்துவர்கள் தினம் எண்ணிக்கை அப்படிங்கிறதுக்கான கேள்வியை தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பதில்கள் எல்லாம் வந்து கொடுக்க தயாராகிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு சரியான பதிலை கண்டுபிடிச்சிட்டிங்க, இல்லை நான் இது கெஸ் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு நினச்சாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி நமக்கு யாரெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்கங்கிறது தெரிஞ்சுப்போமா. இனிய காலை வணக்கம். இந்தியாவில் வந்துட்டு ஒரு ஒரு வருஷமே ஜூலை 1 தேதி அன்றைக்கி தான் வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அலிநகரம்லேருந்து எஸ் மகாதேவன். தொடர்ந்து பாபு முள்ளக்காடிலேருந்து வெரி குட் மார்னிங் கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து சுஜாதா சந்திரசேகர் குட் மார்னிங், காலை வணக்கம், பாடல்கள் மிக அருமை, இனிமையான பாடல், நல்ல நாளாக தொடங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியும் நன்றியும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஜூலை 1 அப்படின்னு சொல்லியும் அனுப்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து படுத்தபடியாக ராகவன் ரெங்கசாமி அவங்களும் குட் மார்னிங் அண்ட் குட் விஷஸ் டு யூ அண்ட் எஃப்எம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டும் பதில் வந்து ஜூலை 1 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. சிவன் அருண் ஜூலை 1 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் இனிய காலை வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வனை கணேசன் அன்பிற்குரிய அறிவிப்பாளர் ஓகே எல்லாருக்குமே வந்துட்டு இன்றைக்கி காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து யாரெல்லாம் பதில்கள் சொல்ல காத்திருக்காங்க, நீங்களும் பதில் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பேஜில் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதில்களை கொடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே இசை மதுவில்.

0: ஹரிணி, ரூப்குமார், ரத்தோட், ஆண்ட்ரியா, ஜெர்மரியாவோட வாய்ஸில் மதராசப்பட்டினம் படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 7:21 ஆயிட்டு இருக்கக்கூடிய வேளையில் எஃப்எம் ரெயின்போவில் நாம் கேட்டுகிட்டே இருக்கோம். வணக்கம் சென்னை. எஸ் பேசிக்கிட்டே இருக்கோம். உலக மருத்துவர்கள் தினம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நரேஷ்குமார் ஹாய் குட் மார்னிங் டு ஆல் டுடே ஒன் தி அப்படின்னு சொல்லிட்டும், July 1st தான் அப்படின்னு சொல்லி தருமபுரியிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க அண்ட் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து சுஜா அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லியும் அனுப்பிச்சிருக்காங்க. நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நிகழ்ச்சிக்கு வந்துட்டு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பதில் வந்து July 1 அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க மந்திரமூர்த்தி. என் தொடர்ந்து இனிய காலை வணக்கம், பதில் வந்துட்டு இன்னைக்கு தான் 1ஆம் தேதி தான் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி மேற்கு மாம்பலம்லேருந்து ராமகிருஷ்ணன் அனுப்பிச்சிருக்காங்க. ராஜபாளையம்லேருந்து பிரபுவீரா இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பதில் வந்து July 1 அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அப்துல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபினி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, பூர்ணிமா பாடல்கள் அருமை July 1 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இன்னும் யாரெல்லாம் பதில்கள் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கலாம், விரைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுலு.
1: சங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: 7:28 ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில நாம கேட்டுகிட்டே இருக்கோம். வணக்கம் சென்னை. எஸ், நம்ம வந்து லைஃப்ல அப்பப்போ வந்து சில ட்விஸ்ட் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு பக்கம் பார்த்தா லைஃபே பயங்கர ட்விஸ்டா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கறது நினைக்கும் போது கொஞ்சம் படபடப்பா தான் இருக்கு. ஸோ எந்த படபடப்பா இருந்தாலும் சரி, எவ்வளோ வந்துட்டு நம்ம நேரத்துக்கு போக வேண்டிய இடங்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படின்னு நினைச்சாலும், உங்களோட 2-வீலர் எடுக்கிறீங்க, 4-வீலர் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹெல்மெட் போடுங்க, சீட் பெல்ட் போடுங்க. அதே மாதிரி சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்த மனசுல வச்சுட்டு டிரைவ் பண்ணுங்க. நம்ம நடந்து போகக்கூடியவங்களே வந்து சிக்னல் எல்லாம் பார்த்து கிராஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். எப்போவுமே வந்து சிக்னலில் வந்து நம்ம வந்து ஒபே பண்ணியே ஆகணும். டெஃபினட்டாக அதை டிரைவ் பண்ணுறவங்களும் சரி, சேம் டைம் வந்துட்டு நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னாலும் சரி, அதே போல் படிக்கட்டுகள்லாம் வந்துட்டு நின்று ட்ராவல் பண்ணுறது, பஸ்ஸில் ஏறும்போது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கலாம். நிறைய இடங்களில் வந்து நம்ம பஸ்ஸில் அப்பப்போ வந்து சில பஸ்ஸில் வந்து பார்க்க முடியுது, ஸ்டெப்ஸில் வந்துட்டு தொங்கிட்டு போகிறது அப்படிங்கிறது. ரொம்ப க்ரௌடாக இருக்குது, போயே ஆகணும் அப்படிங்கிறது நமக்கே தெரியுங்கிறதுனால நம்ம முன்கூட்டியே கொஞ்சம் கிளம்பி போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதிலிருந்து சேஃபர் ஜோனுக்கு போயிடலாம். அப்படியும் இல்லை, எனக்கு ஏதோ ஒரு டைமில் லேட் ஆகிடுச்சு, எப்படியா இருந்தாலும் லேட் ஆக தானே செய்யுது, அதுக்காகவே ஸ்டெப்ஸில் தொங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்றுமே வேணாம். சாதாரணமாக போகக்கூடிய இடத்துல இதோ லேட் ஆகும்போ அடுத்த பஸ்ஸில் வரேன் அப்படிங்கிறது சிம்பிளாக முடிச்சிருங்க. இன்னும் வேணும்னே வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சில இடங்களில் வந்து நம்மளே பார்க்குறோம். பெரியவங்களாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னாலுமே கூட அதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காமல் எல்லாருமே சமத்தாக வந்து ட்ராவல் பண்ணலாம். எல்லோருக்கும் எல்லோருடைய உயிரும் ரொம்ப முக்கியம், அதனால அதெல்லாம் பத்திரமா பாத்துக்கணும். ஓகே, என் அடுத்ததான் வந்துட்டு நமக்காக என்ன விஷயம் வரப்போகுது அப்படின்னா கேட்டுட்டு வாங்களே.
3: ஐயோ, ஹே கயல், லாங் டைம் நோ சி, எங்கடி போன?
4: நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ அது முக்கியம் இல்ல, குப்பை தொட்டி பக்கத்துல பிளாஸ்டிக் பாட்டில், டேபிள் மேல சாக்லேட் பேப்பர், டிஷ்யூ பேப்பர் சிஸ்டம் மேலேயே போதாததுக்கு.
3: ஹே, இரு இரு, லெக்சர் கொடுக்காத, எடுத்துறேன் எடுத்துறேன்.
4: லெக்சர் இல்லடி, நாம சுத்தமா இருக்கிற மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுக்கலாம்ல. உடலும் மனமும் சுற்றுச்சூழலும் தூய்மையா இருந்தாதான் நம்ம செய்யற தொழிலும் நல்லா இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா?
3: கரெக்ட் தான், நானும் என்ன சரி பண்ணிக்கிறேன்.
4: வீடு, வேலை செய்யும் இடம் மற்றும் பொது இடங்கள்ல குப்பை போடாதீங்க. யாராச்சும் குப்பை போட்டாலும் போட விடாதீங்க. உங்க மேல இருக்கிற அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 7:30. இனி சாய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் சாய்பால்.
1: முகத்தில் பருவார் சாய்பால், சொரியா சிறங்கோ சாய்பால், இடையில் அடையா சாய்பால், சேர்த்து புண்ணா சாய்பால் சாய்பால்.
2: இப்பெல்லாம் நம்ம ஊரில் மாமியார் மருமகள் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக தான் இருக்கிறாங்க பல இடத்துல. அதனால் நான் இப்போ சொல்ல போகிற கதையை கேட்டுவிட்டு இந்த காலத்தில் அவ்வளவு மோசமாக யார் சார் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது. இன்னொரு உண்மையையும் சொல்லிவிடுறேன். அதாவது இந்த கதையை நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறதே கொஞ்ச நாளில் மருமகளாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்தில் மாமியாராகவும் ஆக போகிற ஒரு நேயர் தான். சரி, இந்த கதைக்கு வருவோம். அதாவது ஒரு

0: சின்ன குடும்பம், அந்த வீட்டில் மாமியார் ஆட்சி, அவங்க வச்சது தான் சட்டம். புள்ளையண்டா எப்படின்னா அம்மா சொல்கிறதையும் கேட்டுக்குவான், மனைவி சொல்கிறதையும் கேட்டுக்குவான், நமக்கு என்னத்துக்கு வம்புங்கிற டைப்பு. மருமகள் பேரில் குறை கண்டுபிடிக்கிறதுலேயே அந்த மாமியாருக்கு ஒரு சுவாரஸ்யம். சின்ன சின்ன விஷயத்துலலாம் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவாக எல்லாரும் எப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு சண்டையை போடுறதுக்காக காரணத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மனசு. அந்த மருமக பொண்ணு பாவம் பயந்து பயந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு வந்தது. இப்படியே பல வருஷம் ஓடி போட்டுது. அந்த மாமியாருக்கும் ரொம்ப வயசாகிட்டுது. இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் மட்டும் மாறவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பக்கவாதம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டுது. வாய் சுத்தமாக பேச முடியாமல் போயிட்டுது. சத்தம் மட்டும் வரும். ஒரு பக்கத்து கை காலை அசைக்க முடியும். பேசுகிறதெல்லாம் கையால் தான், அதாவது கை சைகையால். இப்படிப்பட்ட நிலமையில் கூட அந்த பொண்ணு தண்ணியோ பாலோ இவங்க எதிரில் கொண்டாந்து வச்சா அதை வேணும்னே தட்டி விட்டுட்டு ஒம்பு வளர்க்குறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தரையை சுத்தப்படுத்தும்ல, அதை பார்த்து ரசிக்கிறது. இருந்தாலும் அந்த பொண்ணு இதையெல்லாம் பெருசுப்படுத்தாமல் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தது. ஒரு நாள் வீட்டில் வச்சுருந்த பாலை வந்து பூனை குடிச்சிட்டு போயிட்டுது. வயசான காலத்தில் இந்த அம்மா பால் இல்லாமல் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினச்சி பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி மாமியார் முன்னாடி கொண்டாந்து வச்சுது அந்த பொண்ணு. வழக்கம் போல் அந்த அம்மா பாலை தட்டி விட்டுட்டாங்க. இது அந்த மருமக பொண்ணு கவனிச்சுட்டுது. இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த அந்த மருமகளுக்கு இன்றைக்கி இதை பார்த்ததும் அசாத்திய கோபம் வந்துட்டுது. கதவுக்கு பக்கத்தில் சாத்தி வச்சுருந்த உலக்கையை எடுத்து மாமியார் தலையில் போட, அது குறி தவறி கழுத்தில் பட, அந்த அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஆ ஊன்னு கத்த, இந்த பொண்ணு ஒன்றும் அலட்டிக்காமல் உலக்கையை எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுது. இருந்தாலும் மனசுக்குள்ளே லேசாக ஒரு பயம். கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டால் எப்படி சமாளிக்கிறது? அன்னைக்கின்னு பார்த்து ரொம்ப நேரம் கழித்து வீடு வந்து சேர்ந்தான் கணவன். உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. பேச்சு தான் வராத, அதனால் ஒரு பக்கத்து கையால் சைகை காட்டுது. கதவுக்கு பக்கத்தில் இருந்த உலக்க பக்கமாக கையை நீட்டி காட்டி அப்படியே அந்த கையை தன் கழுத்துக்கு பின்பக்கமாக சுற்றி காட்டி நாக்கை வெளியில் நீட்டி நடந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு மனைவிகிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமாக, என்னங்க உங்கள் அம்மா சொல்கிறது உங்களுக்கு இன்னும் புரியலையா? அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டா உலக்க மாதிரி நிற்கிற, சாக போகிற எனக்கு சங்கிலி எதுக்கு, என் கழுத்தில் கிடக்கிற இந்த சங்கிலியை கழட்டி என் மருமக கழுத்தில் போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான். ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி அம்மா கழுத்தில் இருந்த சங்கிலியை எடுத்து மனைவி கழுத்தில் போட்டுட்டு, அம்மா உன் விருப்பப்படியே போட்டாச்சு, இனிமேலாவது நிம்மதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டான். பார்த்தீங்களா கதையை? அதனால தான் மாமியார்கள் வந்து சைகை காட்டுறதுன்னா கூட இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
1: சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி கேட்டோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: போலினாலும் இங்க எல்லாமே தோளு.
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ஏழு மணி 40 ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில எஃப்எம் ரெயின்போல நாம கேட்டுட்டே இருக்கோம். வணக்கம் சென்னை. நிகழ்ச்சியில உலக மருத்துவர் தினம் எப்போ அப்படிங்கறத வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய பேர் வந்து பதில்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில ராஜா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கொடமாண்டுப்பட்டி KV ஜெயசீலன் July 1 அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ரெங்கசாமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து தாமலேரி முத்தூர்ல இருந்த சரவணன் July 1 தேதின்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியில இருந்த சி பாலசுப்ரமணியம் இனிய காலை வணக்கம் அப்படின்னு

சொல்லியிருக்காங்க. ராஜேஸ்வரி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேசவன் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க காஞ்சிபுரம்லேருந்து. பாபு முள்ளக்காடிலேருந்து ஜூலை பொன் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. ரேவதி அவங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, டுடே இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லியும் அனுப்பிச்சிருக்காங்க. கொருக்கத்தூர்லேருந்து கே கே ஞானமுருகன் ஜூலை 1ஆம் தேதின்னு அனுப்பிச்சிருக்காங்க. பூபாலன் பள்ளப்பாளையம்லேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்தபடியாக பி கே பூபாலன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு அனுப்பிச்சிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் ஜூலை 1 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அரவிந்த் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கமலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லியும் அனுப்பிச்சிருக்காங்க. கிரோஷ்னி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு அனுப்பிச்சிருக்காங்க. கிருபா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் இன்று தான் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. நந்தா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து காலை வணக்கம் பதில் வந்து ஜூலை 1 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. சாமுனி கே எம் குட் மார்னிங் அனுப்பிச்சிருக்காங்க எல்லாருக்கும் குமணம் சாவடியிலிருந்து. விஸ்வநாதன் எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நிகழ்வுக்கான வாழ்த்துக்களும் அப்படின்னு சொல்லியும் அனுப்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து அடுத்தபடியாக ஆறுமுகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. விஜயகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லியும் ஜூலை 1 அனுப்பிச்சிருக்காங்க. நாகராஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. குமரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து யாரெல்லாம் என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுல.

சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸ்ல வெயில் படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். 7:49 ஆகக்கூடிய வேலையில வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். உலக மருத்துவர்கள் தினம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பதில்கள் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. நாங்க ஒரு பக்கம் பதில் கொடுத்துட்டு தான் இருக்கோம், ஆனா சரியான பதில் எது அப்படிங்கறது எப்ப தெரிஞ்சுப்போம் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் யாரும் என்ன சொல்லியிருக்காங்கிறது. அப்படி பாத்துருவோமா, மதுரை சோ சண்முக சுந்தரம் July 1st அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து அடுத்தபடியாக நிறைவாக நிரோஷ்னா, ஓகே நிரோஷ்னா ஸ்ரீ அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வந்துட்டு ஜெயக்குமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. குமரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரமநாதன் வசீகரன் அவங்களும் வந்து காலை வணக்கம் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. பூலுவப்பட்டியிலிருந்து ஆனந்த முருகன் இனிய காலை வணக்கம் பதில் வந்து July 1st அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. கமலா வரதன் அவங்களும் வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லியும் அனுப்பிச்சிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், July 1st தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. குமரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. மோகன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க, July 1st இன்று தான் அப்படின்னு சொல்லியும் அனுப்பிச்சிருக்காங்க. ரவீனா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், July 1st அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. விஜய் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. விஜயகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், July 1st அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. கிருபாஸ்ரீ, ருத்ரன், முருகன், ஸ்ரீனிவாசன் இவங்க எல்லாரும் வியாசர்பாடியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வந்துட்டு July 1st அப்படின்னு சொல்லியும் அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்தடுத்தினும் யார் பதில் சொல்லியிருக்காங்க, எது சரியான பதில் அப்படிங்கிறது இந்த பாடலுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள்.

காலையில் எந்திரிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு எந்திரிச்சிருக்கும், இதில் இந்த சவுண்டு வேறியா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல், எஸ் இன்னைக்கு வந்துட்டு அப்படி பிரிஸ்காக எந்திரிக்கணும், அது என்னமோ தெரில, என்ன மாயமோ புரியலங்கிற மாதிரி, அந்த 1ஆம் தேதி மட்டும் எந்த அன்னைக்கு வந்தாலும் சரி, எந்த கிழமையில் வந்தாலுமே சரி, டக்குன்னு வந்துட்டு டான் எந்திரிச்சு எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குள்ளேயும் அப்படி வந்து உள்ளுக்குள்ளேயே கலந்து வந்திருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வெரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து நம்ம பிரிஸ்காக பிரைட்டாக இருக்கமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த மந்த் ஃபுல்லாகவே சூப்பராக போகுங்கிற ஒரு பாசிட்டிவ் வைபோடவே இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஏகப்பட்ட எனர்ஜிஸ் வந்து அப்படி உள்ளே சேர்ந்துக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஷோஸ் தான் நம்ம வந்து ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா. அதனால் எப்பவுமே நீங்கள் கேளுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். 7:55 ஆயாச்சு அப்படிங்கிறப்ப இன்றைக்கி நம்ம வந்து கேட்டிருந்தோம், ஸோ மருத்துவர் தினம், உலக மருத்துவர்கள் தினம் எனக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதில்கள் கொடுத்துருந்தாங்க. இன்னும் சிலருமே சொல்லியிருக்காங்க, ஸ்ரீஜயா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் July 1st அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க, பாடல்கள் அருமை அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. ஜீவா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. குமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு தான் July 1st அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இன்றைய பக்தி நேரத்தில் வாசிக்கப்பட்ட கதை

வந்து ஒரு விஷயத்தை நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னா அதையுடைய நல்லவை கெட்டவை உணர்ந்து லாபகமாக பேசி காரியத்தை முடிக்க வேண்டும் என்பதை எல்லோருக்கும் அழகாக கற்றுக் கொடுத்தது வணக்கம் அப்படின்னு சொல்லி வி மோகன் சென்னை 84 அவங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க. July 1st அப்படிங்கிறதையும் சேர்த்து அனுப்பிச்சிருக்காங்க. நன்றி. தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் கேளுங்க. நம்ம ஆர்ஜிஸ் எல்லாருமே சூப்பராக வந்துட்டு ஷோஸ்லாம் வந்து உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்காங்க. அண்ட் தொடர்ந்து வந்து அடுத்தபடியாக கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாடல்கள் எல்லாம் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. July 1st அனுப்பிச்சிருக்காங்க. வசீகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பத்மா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் காலை வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. பிரபுவீரா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்துல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. ராகவ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் July 1st அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. குமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் July 1st அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. பூபாலன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. மாலினிதேவி அருணாச்சலம் July 1st எல்லாருக்கும் வணக்கம் வாழ்த்துக்களும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடிலிருந்து July 1st அனுப்பிச்சிருக்காங்க. குமரேசன் குருகரன் பாலசுப்ரமணியன் இவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்தும் பாலசுப்ரமணியம் வந்து இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரங்கநாதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் July 1st அனுப்பிச்சிருக்காங்க. எஸ், இன்னைக்கு தான் வந்து உலக மருத்துவர்கள் தினம். ஸோ நிச்சயமாக வந்து கொண்டாடப்பட வேண்டியவங்கப்பா இவங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் ரொம்ப அதிக முக்கியத்துவத்தோடு இருக்கக்கூடியவங்க வந்து மருத்துவர்கள் அப்படின்னு வந்து நிச்சயமாக எல்லாராலையுமே சொல்ல முடியும் இல்லையா. ஸோ அந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவம் சார்ந்து பணியாற்றக்கூடிய எல்லோருக்குமே வந்து நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் இப்போ இன்றைக்கி புதுசாக நிகழ்ச்சி கேட்குறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருடைய சார்பாகவுமே வந்து நம்ம பெரிய பெரிய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். பதில்கள் கொடுத்த எல்லோருக்குமே வாழ்த்துக்களும் அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் பாராட்டுகளும் சேர்த்து கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்வோம். மறுபடியும் நாளைக்கு காலையில 7 மணிக்கு வந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சி கேட்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளாா்.

அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் ஆய்வு செய்தார். ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. பெல்ஜியத்தில் வரும் 5 தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்க உள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எட்டு மணி 3 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி கேட்க போறோம். நிகழ்ச்சியில நிறைய பாடல்கள் உங்களுக்காக வலம் வர காத்துக்கிட்டே இருக்கு, இணைந்திருங்கள்.

0: ஆக்சன்.
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
2: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
3: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
4: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சுனில் வர்மா. தி ஹெட்லைன்ஸ். விகசித் பாரத் ஜி ராம்ஜி ஸ்கீம் கம்ஸ் இன் டு ஃபோர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி டுடே, ரிப்ளேசிங் எக்ஸிஸ்டிங் எம்ஜி நரேகா. Prime Minister Narendra Modi speaks to Iranian President, stressed need for continued efforts to secure lasting peace in West Asia and safeguarding freedom of navigation and commerce. Japanese Prime Minister Sanae Takaichi to arrive in New Delhi this evening on a 3-day visit to India. France beat Sweden 3-0 to enter round of 16 at FIFA World Cup football. And India's men's cricket team to begin their 5-match 2020 international series against hosts England today. Vikasit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission Grameen Vikasit Bharat Ji Ramji Act 2025 will come into force across rural India with effect from today. The Rural Development Ministry said that the Act, which guarantees 125 days of wage employment in every financial year, will empower rural India. Our correspondent reports that a provision of 95,692 crore rupees has been made in the current financial year for operationalization of the new framework across the country.
2: The VBG Ramji Act replaces the 20-year-old Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act 2005. The new act aims to enhance the statutory

8:30 ஆயிட்டு இருக்க வெளியில ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில இணைந்திருக்கோம்.

அனுராதா ஸ்ரீராம் அவங்களோட வாய்ஸில் பாடல் கேட்டாச்சு. வெற்றி கொடி கட்டு படத்திற்காக நேரம் 8:36 ஆயிட்டு இருக்க வரையில் நாம் கேட்டுகிட்டே இருக்கோம் ரஷா ரெயின்போ.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

சுப்லாஷ்னி மற்றும் அனிருத் ரவிச்சந்திரனோட வாய்ஸ்ல கூலி படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 8:46 ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில நாம கேட்டுட்டே இருக்கோம் எல்லாருக்கும் பிடிச்சமான ஷோ ராஷா ரெயின்போ. அடுத்தடுத்த பாடல்களும் உங்களுக்காக வைதீஸ்ல இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

0: ச்சே, ஐயோ! ஹே கயல், லாங் டைம் நோ சி. எங்கடி போன?
1: நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ அது முக்கியம் இல்ல. குப்பை தொட்டி பக்கத்துல பிளாஸ்டிக் பாட்டில், டேபிள் மேல சாக்லேட் பேப்பர், டிஷ்யூ பேப்பர், சிஸ்டம் மேலேயே போதாததுக்கு.
0: ஹே, இரு இரு, லெக்சர் கொடுக்காத, எடுத்துறேன் எடுத்துறேன்.
1: லெக்சர் இல்லடி, நாம சுத்தமா இருக்கிற மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுக்கலாம்ல. உடலும் மனமும் சுற்றுச்சூழலும் தூய்மையா

0: இருந்தாதான் நம்ம செய்யற தொழிலும் நல்லா இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா?
1: கரெக்ட் தான், நானும் என்ன சரி பண்ணிக்கிறேன்.
0: வீடு, வேலை செய்யும் இடம் மற்றும் பொது இடங்கள்ல குப்பை போடாதீங்க. யாராச்சும் குப்பை போட்டாலும் போட விடாதீங்க. உங்க மேல இருக்கிற அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: எட்டு மணி 53 நிமிடம் ஆகக்கூடிய வேலையில் ரஷ்யா ரெயின்போல இன்னைக்கு நீங்கள் எல்லா சாங்குமே கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து 9:02 வந்துட்டு ரெயின்போ ரேப் அண்ட் 10:02 வந்து கெட் செட் கோ, 11:00 to 11:02 உங்களுடன் ரெயின்போ தொடர்ந்து வந்து இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூல.

சங்கர் மகாதேவனோட வாய்ஸ்ல சங்கமம் படத்துக்காக பாடல் கேட்டாச்சு. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ஜாலியா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்ல. எஸ் ஜூலை வந்து ரொம்ப ஜாலியாவே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்படியே அப்படியே ஸ்மூத்தா கொண்டு போயிருவோம், எப்பவுமே ஜாலியா இருக்கிற மாதிரியே இந்த மந்த்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வந்து ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியும் வைன் பண்ணலாம். மறுபடியும் நாளைக்கு காலை 8 மணிக்கு கேட்கலாம்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்துக்களை வழங்கியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேருவதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டிருக்கீங்க. 9:03 ஆயிட்டுருக்கு. என்ன நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயின்போ ரேப் வித் மீ அஜய் கவிதா. ஸோ வந்து வருஷத்தோட 6 கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சு போச்சு. அடுத்த ஒரு செகண்ட் ஃபேஸில் வந்து நம்ம இருக்கோம், ஃபர்ஸ்ட் டேயில் நம்ம இருக்கோம். ஸோ ஐயோ 6 முடிஞ்சு போச்சு, இது வரைக்கும் வந்து பண்ணணும்னு நினச்சேன் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவலையாக இருக்கீங்களா? கண்டிப்பாக கவலையப்படாதீங்க. ஏன்னா வந்து மேட்ச் பார்க்கும்போது என்னதான் தோக்க போகிற மாதிரியே போனாலும் நம்ம வந்து ஸ்கோர் போர்டை பார்த்துட்டு வச்சா இதுக்கு மேலே வந்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட மாட்டோம். அதாவது மேட்சை க்ளோஸ் பண்ணிட்டு வரமாட்டோம். லாஸ்ட் பால் வரைக்கும் உட்காந்து எப்படியாவது ஒரு பாலில் சிக்ஸ் அடிச்சு ஜெயிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான். ஸோ இன்னும் 6 கையில் இருக்குது. அந்த 6 என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். லேட் ஆகிடுச்சு அப்படின்னு கவலைப்படாதீங்க, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேட் பண்ணிடாதீங்க. ஸோ இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கே வந்து ஆரம்பிங்க. ஸோ அதுக்கான ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் சாப்பிட்டு சூப்பராக தெம்பாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த 1 சூப்பரான பாடல்கள்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த வகையில் ரெயின்போ ரேப்பில் ஃபஸ்ட்டாக என்ன பாட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னாலே படத்துக்காக ஒரு பாட்டு, ஜூன் போனால் ஜூலை காற்றே அப்படிங்கிற பாட்டு தான் வந்துட்டுருக்கு. கிரிஷ் அண்ட் அருணோட வாய்ஸில், பாவிஜியோட லிரிக்ஸில், ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

பாருங்களேன், கரை இருக்கும் நிலவினை சலவிசை, சிறை இருக்கும் மனங்களை பறவிசை, எந்த மலர்களும் கண்ணீர் சிந்த கண்டதில்னு ஒரு சூப்பரான லைன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பூ போல சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருங்க. ரெயின்போ ஆப் நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கீங்க. 9:11 ஆயிட்டு இருக்கு. ஆர்ஜே கவிதை தான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியோட அடுத்த பாட்டு என்ன பாட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காக்க காக்க படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு, உயிரின் உயிரே அப்படிங்கிற பாட்டு. கே கே அண்ட் சித்ராவோட வாய்ஸ்ல, தாமரையோட லிரிக்ஸ்ல, ஹரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல்லு.

நேரம் 9:21 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ ரேப். ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற ஒரு படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு. நெருப்பு கூத்தடிக்குது அப்படிங்கிற பாட்டு, வெங்கட் பிரபு அண்ட் சித்ரா சிவராமன் சேர்ந்து பாடின பாட்டு. பாவிஜியோட லிரிக்ஸில் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

ஸோ ரெயின்போ ரேப்பில் அடுத்து என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைக்கோட்டை அப்படிங்கிற படத்துலேருந்து ஏ ஆத்தா அப்படிங்கிற பாட்டு, திப்பு அண்ட் அனுராதா ஸ்ரீராம் சேர்ந்து பாடின பாட்டு, கங்கை அமரனோட வரிகளில் மணி சர்மா மியூசிக்கில் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

நேரம் 9:36 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சுக்ரன் படத்துலேருந்து துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற சூப்பரான பாட்டு சுபாவோட வாய்ஸில் விஜயாண்டனி மியூசிக்கில் கேட்டு முடிக்கும்போது நேரம் 9:36 தான் ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததான் வந்து கில்லி படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

101.4 இனி எல்லாமே தூள. நேரம் 9:42 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டு இருக்கீங்க ரெயின்போ ராப் வித் மீ ஆஜே கவிதா. ரெயின்போ ராப்ல அடுத்த என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு கலக்குவேன் கலக்குவேன் அப்படிங்கிற பாட்டு, டி ஆர் சிலம்பரசன் பாடின பாட்டு. வாலியோட வரிகள்ல தேவாவோட மியூசிக்ல வந்துட்டு இருக்கு. கேட்டீங்க இந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுள்ளு.

ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே செம்ம கூலு.

0: ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்.
1: அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
3: she is a fantasy, shanana, oh oh.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: நேரம் 9:55 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் தான் இவ்வளோ நேரம் கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எல்லாரும் ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாட்டாக வந்து ஜித்தன் படத்துலேருந்து தான் ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. இதோட வந்து இந்த ஷோவை வைண்ட் அப் பண்ணிவிட்டு அடுத்ததாக 10 மணிக்கு நிவ்யா கூட நான் வந்து உங்களோட ஷோ பண்ணுறதுக்காக மீட் பண்ணுறேன். ஸோ கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, எல்லாமே சமதோல்லு.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய பட்டய கணக்காளர் தினம் மற்றும் மருத்துவர்கள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,04,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய மருத்துவர்கள் தினத்தையொட்டி கோவில்பட்டியில் மருத்துவர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்ற மினி மாரத்தான் வாக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5 தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பாத்துக்காதீங்க. இந்த மாசத்துல மீட் பண்றோம் அப்படி சொல்றீங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்.
1: இன்னைக்கு
0: லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு நிறைய பேர் நம்ம கொண்டாடணும் அப்படின்னு நினைப்போம். சில இடங்கள்ல இவங்க எல்லாம் ஏன் கொண்டாடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தாட்டும் வரும்ல. நிச்சயமா கொண்டாடி ஆகணும் பாக்குற மாதிரியான பர்சன்ஸ் அப்படின்னு அதுல டாக்டர்ஸோட லிஸ்டுமே வரும். ஸோ டாக்டர் பிசி ராய், அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற மருத்துவர். அவர் வந்து மேற்கு வங்க மாநிலத்துல முன்னாள் சிஎம்ஆவும் வந்துட்டு இருந்தார் அவர். ஸோ டாக்டர் பிரதான் சந்திர ராய் அப்படிங்கிறது தான் டாக்டர் பிசி ராய்னு சொல்லுவோம். அவருடைய பர்த்டேவை வந்துட்டு பிளஸ் அவருடைய டெத் டேவுமே இதுதான், ஜூலை 1. ஸோ அதை வந்து நம்ம நினைவுபடுத்தக்கூடிய விதமாக, உங்களுக்கும் தெரியும் இல்லையா, ஸோ அதை நினைவுபடுத்தக்கூடிய விதமாக தான் நம்ம இந்த டாக்டர்ஸ் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறோம். எல்லா டாக்டர்ஸுமே வந்து இந்த அன்றைக்கி நம்ம செலிப்ரேட்டும் பண்ணுறோம்.
1: ஓகே,
0: இப்படி இருக்கும்போது நம்ம எஃப்எம்ல எப்போவுமே வந்துட்டு நம்ம ஹலோ டாக்டர் ஷோ மூலிமா எல்லா டாக்டர்ஸையுமே செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கும். அது வேறு விஷயம். இருந்தாலும் இன்றைக்கி நம்ம டாக்டர்ஸ் டே அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில் வந்து டெஃபினட்டாக நிறைய உதவிகள் நமக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த மருத்துவ உதவி சரியான நேரத்தில் கிடைக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்படி கிடைச்ச மருத்துவர் யாரு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம லிசனர்ஸ்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. சோ உங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு டாக்டர் இவர். இவர்னால எனக்கு இந்த உதவி கிடைச்சது அப்படிங்கறத மட்டுமே வந்து நீங்க பேச போறீங்க. இந்த டாக்டர் வந்து இங்க வேலை பார்த்தாரு, நான் இந்த ஊர்ல பார்த்தேன் அப்படிங்கறதே வேணவே வேணாம். ஏன்னா நீங்க வந்து நம்ம டாக்டரை செலிப்ரேட் பண்றோம், எந்த ஹாஸ்பிட்டலையும் செலிப்ரேட் பண்றது இல்ல. அது வந்து அந்த டேல ஹாஸ்பிட்டல் செலிப்ரேஷன் டேல வந்து ஹாஸ்பிட்டல் பத்தி பேசிக்கலாம். சோ வந்து நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த சமயத்துல செய்த உதவி, இந்த டாக்டர் லைஃப்ல மறக்கவே முடியாது அப்படின்னு இருப்பீங்க இல்லையா, அந்த டாக்டர் யாரு அப்படின்னு டாக்டரோட பேரை மட்டுமே வந்து குறிப்பிடுங்க. ஸோ இது வந்து டாக்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ரிபியூட்டாகவும் இருக்கும் இல்லை.
1: சூப்பர்,
0: கால் பண்ணுங்க 2986-00-38 அல்லது 2952-00-54 நம்பர்ஸ்க்கு. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல் இருந்து கால் பண்ணக்கூடியவங்க 0-44 இணைப்பணியும் சேர்த்துக்கலாம்.
1: ஓகே, காலை செதுக்கலாமா, பாட்டு போகலாமா?
0: ஓகே, நம்ம பேசிட்டே போயிடுவோமா?
1: ஆ, பேசலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? என்ன ஒரே மௌனம். அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம் சார், யார் இங்கே பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம், ராயப்பேட்டை வெங்கட்.
0: ஆ வெங்கட், சொல்லுங்க, நீங்க உங்க லைஃப்லயே மறக்க முடியாத டாக்டர் யாரு, அவங்க பண்ண உதவி என்னது, டாக்டரோட பேர் மட்டும், என்ன உதவியோ அது மட்டும்.
2: நான் சொல்றது அரசு பிரைவேட்ல அது கிடையாது.
0: இல்ல, நீங்க டாக்டரோட பேர் மட்டுமே சொல்லுங்க, அவங்க எங்க எல்லாம் வேணா, டாக்டர்ஸ் எல்லாரும் டாக்டர்ஸ் தானே?
2: ஆமா ஆமா, பிரதர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பைன்ல இருந்து எல்லாமே போயிடுச்சு. அவரை அட்மிட் பண்ணி,
0: ஓகே ஓகே ஓகே, கேக்குறோம்.
2: டாக்டர் மணிமாறன் அண்ட் டாக்டர் முருகபாண்டியன் ஹீரோ, இவங்க ரெண்டு பேரும் தான் காப்பாத்தி இன்னைக்கு அவர் இன்னைக்கு நடக்கிற ஸ்டேஜ்ல வச்சிருக்காங்க.
0: ஓகே, சூப்பருங்க, சூப்பர், நன்றி அழைத்ததற்கு. எஸ், இது வந்து கொஞ்சம் எமோஷ்னலாகவும் போகக்கூடிய ஒரு ஷோவாக இன்னைக்கு வந்து கெட் செட் கோ
1: இருக்குது.
0: பட் இருந்தாலுமே கூட அந்த டைமிங்ல நமக்கு கிடைச்ச ஹெல்ப் அப்படிங்கும்போது அது நாமளே ஏதாவது ஒரு விஷயம்னாலே நம்ம மறக்க மாட்டோம். பட் நம்ம உயிர் சம்பந்தமான விஷயங்கும் போது மறந்துட்டா நல்லா இருக்காது இல்ல, அதுக்காகவே இன்னைக்கு ஷோ. அடுத்த நேர் யாருன்னு பாத்துருவோமா? வணக்கம்
1: வணக்கம், யார் இங்கிட்டு பேசுறீங்க?
0: வணக்கம்
3: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: குயில் கோபி.
0: கோபி, சொல்லுங்க, உங்களோட லைஃப்ல மருத்துவர் மூலமா உங்களுக்கு கிடைச்ச உதவி, எந்த மருத்துவர் மறக்க முடியாத மருத்துவரா இருக்கார்?
3: கோயம்புத்தூர்ல ஒரு டாக்டர் இருக்கிற எட்மண்ட் கோட்டான்னு சொல்லிட்டு.
0: ஓகே, என்ன உதவி உங்களுக்கு அந்த சமயத்துல கிடைச்சது அவர்கிட்ட இருந்து?
3: அதாவது கால் விரல் கட் ஆயிடுச்சு.
0: சரி,
3: அதுக்கு வந்து அவர் அவர்தான் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணி எனக்கு ட்ரீட்மெண்ட்ல ஃபுல்லா அவர்தான் பண்ணி கொடுத்தாரு.
0: ஓகேங்க, ஓகே, நன்றி. ஸோ ஒரு ஒருத்தருமே வந்துட்டு இந்த டைமிங்ல, ஆமா இல்ல, நம்மளுக்கும் லைஃப்ல நிறைய டாக்டர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க, பட் இருந்தாலும் குறிப்பிட்டு இவங்களை மறக்க

0: முடியாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் யாருங்கிறத நம்ம பேச போறோம். கவிதா உங்களுக்குமே வந்து
1: கண்டிப்பா இருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம். ஒரு பாட்டுக்கு அப்புறம் பேசலாம்னு நினைக்கிறேன்.
0: எஃப்எம் ரெயின்போ 101.4
1: எல்லாமே சமதோலு.

0: 13 நிமிடம் ஆயிட்டு இருக்க வேலையில எஃப்எம் ரெயின்போல நாம கேட்டுட்டே இருக்கோம். கெட்ஸ் இட் கோ.
1: ஓகே நிவ்யா, சொல்லுங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு டாக்டர்ஸ் டே அப்படிங்கிறதுனால ஒரு சூப்பரான டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு டாக்டர், அவர் முக்கியமான நேரத்துல வந்து செஞ்ச அந்த உதவி, இதுதான் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ நேர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணும், உங்களோட அந்த மறக்க முடியாத டாக்டர் யார் அப்படின்ட்டு எங்க கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 044-429-86, 00-38 மற்றும் 295-2-0554 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட வந்து நீங்க வந்து கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம்.
0: எஸ் கண்டிப்பா. இணைப்புல வந்திருக்கு நேயர் யாருன்னு பாத்துருவோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? எங்க இருந்து?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
1: மாலினி தேவி அம்மா, சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும்.
2: நான் வந்து எங்க ஊர்ல வச்சு, நான் 1980 எனக்கு ரொம்ப இந்த ஜெயந்திஸ் வந்து நடக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப வந்து டாக்டர் நம்ம கூட்டு போய் தான் ஊசி போடுவாங்க, ஏதோ வைத்தியம் பார்ப்பாங்க. எனக்கு ரமேஷ் டாக்டர்னு ஒருத்தர், அவங்க வீட்டுக்கு வந்து எனக்கு வைத்தியம் பார்த்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் இன்னும் இருக்கிறாங்க எல்லாருமே. இன்னைக்கு இப்பவும் அந்த ஊர்ல அந்த டாக்டர் தான் போறாங்க. எனக்கு அது அப்ப வந்து 2 ரூபாய்தான் அவங்க காசே எனக்கு வாங்கவே இல்லை. அப்பெல்லாம் வந்து பார்த்தவங்க காசே வாங்கல. எனக்கு இன்னும் எங்க அம்மாட்ட, எங்க அம்மா இருக்க வரைக்கும் எங்க அம்மாட்ட கேப்பாங்களாம்,
0: சந்திக்கக்கூடிய மருத்துவர்கள் அது வந்து நம்மளுக்கு பர்சனலா இல்ல அப்படின்னாலும் நம்மள சார்ந்தவங்க, நம்மளுக்காக இருக்கக்கூடியவங்க, நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அப்படிப்பட்ட மருத்துவர் யாரு உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா, அவங்க பண்ண எந்த ஹெல்ப் உங்களால வந்து மறக்கவே முடியாது அப்படிங்கறத நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அப்படி அடுத்ததா யார் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுவோமா?
1: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம்.
3: வணக்கம் மேடம், ரெண்டு பேருக்கு வணக்கம் மேடம்.
1: வணக்கம். வணக்கம்
0: சார். ரொம்ப சைலன்ஸ்க்கு அப்புறமா பேசுறீங்களே, என்னாச்சு
3: மேடம்?
0: சரி உங்க பேர் சொல்லுங்க.
3: பேசுறேன் மேடம்.
0: சரி, பேர், உங்க பேரு? ரொம்ப கம்மியான காசுதான், சிலர் காசே வாங்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம். எஸ்பெஷலி வந்து நிறைய டாக்டர்ஸ் உடைய உதவிகள் அப்படிங்கறது நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. அடுத்த நேயர் யார், எங்க இருந்து அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் இங்க பேசுறீங்க?
4: சண்முகர பேசுறேன் மேடம். ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். எல்லா நேயர்களும் சார்பாகவும் நானும் வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் மேடம்.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி நன்றி.
4: வந்து பெரிய டாக்டர் மேடம், பாளையங்கோட்டையில ஹைகிரவுண்ட்.
0: சரி, சிறப்புங்க. ஸோ பெரிய டாக்டர் அவரு, அவருக்காகவும் வந்துட்டு அவருடைய வாழ்த்துக்களையும் அந்த உதவி என்னங்கிறது சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஓகே, நேரில் நீங்கள் பங்கேற்றுக்கிட்டு டாக்டரால் உங்களுக்கு கிடைத்த உதவி என்ன, என்ன டாக்டர், டாக்டரோட பேர் மட்டும் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து டாக்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம், மருத்துவர்களுக்கான தினம், உலக மருத்துவர்கள் தினம் கொண்டாடுறதுனால மருத்துவர்களை கொண்டாடலாம். ஸோ அதனால் அவங்களோட பேர் மட்டுமே சொல்லுங்கள். திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிக்கிறோம், ஹாஸ்பிட்டல்ஸ் நேம்லாம் வேணவே வேணாம், பிகாஸ் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் டேஸில் நிச்சயமாக ஹாஸ்பிட்டல்ஸ் பற்றி பேசுவோம். ஓகே, இப்போ எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டுருக்கு, பாடலை தொடர்ந்து பேசலாம்.
1: ஸ்டே டியூன்ட், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோலு.

0: நீதானா அந்த குயில் அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு, பூஜைக்கேத்த போவிது அப்படிங்கிற பாட்டு. வைரமுத்தோட வரிகளில் கங்கை அமரன் அண்ட் கே எஸ் சித்ரா சேர்ந்து பண்ண பாட்டை கேட்டு முடிக்கும் போது நேரம் 10:22 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ நினைக்கிறேன்
1: கால் பண்ணணும். 2986-0038 அல்லது 2952-0554 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு கூப்பிடுங்க. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல்லேருந்து கால் பண்ணக்கூடியவங்க 0444 அப்படிங்கிற இணைப்பினையும் சேர்த்துக்கலாம். நிகழ்ச்சியில் வந்திருக்க அடுத்த நேர் யார் என்று பார்ப்போமா. வணக்கம்,
2: ஹலோ,
1: சொல்லுங்க உங்க பேரு.
2: ராஜலட்சுமி வெட்டு மாம்பழம். இருவருக்கும் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறோம். நான் வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் அவர் இளங்கோன்ட்டு பேரு, அவருக்கு பேரு, அவர் வந்து

0: ரெண்டு பேர்ல காமிப்பாரு பீஸ் எவ்வளவுன்னு கேட்டோம்னா சிரிச்சிட்டு அந்த அந்த முகம்லாம் இன்னும் எனக்கு மறக்கல.
1: அவரால உங்களுக்கு கிடைச்ச உதவி என்னது, இந்த ரீசன்னாலதான் அவர் மறக்க முடியல அப்படின்னு?
0: இல்ல இல்ல, அதை விட இன்னொன்னு வந்து என்ன செய்வாருன்னா, ரொம்ப முடியாதவங்களுக்கு அந்த காசையும் வாங்க மாட்டாரு.
1: சரி சரி,
0: அதையும் வாங்க மாட்டாரு. அவரு கிட்ட இருக்கிற மருந்து மாத்திரைய ஃப்ரீயாவே கொடுத்துருவாரு.
1: ஓகேங்க, சூப்பருங்க சூப்பருங்க. இன்னொன்னு அச்சோ, ஓகே, ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லிட்டு இருந்தாங்க. எனிவே, ஸோ டாக்டரால் உங்களுக்கு கிடைத்த அந்த உதவி என்ன அப்படிங்கிறது, இந்த காசு பணம் இதெல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம டயலாக்கா நிறைய இடங்கள்ல கேள்விப்படுறோம் அனுபவிக்கிறோம் இல்லையா? அதனால வந்து நம்ம அதையுமே கூட ஸ்கிப் பண்ணிட்டு இந்த டாக்டர் தாங்க இதே இந்த விஷயத்துக்காக தான் நான் போனேன், பட் அதுக்கான அந்த அந்த ட்ரீட்மெண்ட்ல தான் அவரை பார்க்க முடிஞ்சிச்சு அப்படிங்கறத பதிவு பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். ஏன்னா டாக்டர்ஸ் அப்படின்னாலே இன்னொரு பக்கம் வந்து என்னது காசுலாம் வாங்கினாங்களா, அச்சோ இவங்க காசு வாங்கிட்டாங்களே அவங்க வாங்கவே இல்லையேங்கிற மாதிரியான அந்த கிளாஷியுமே கூட இன்னைக்கு நம்ம கொண்டு வந்துடுவேணா. ஸோ அதனால எல்லாருமே வந்து இன்னைக்கு சூப்பரான வந்துட்டு டாக்டர்ஸ்க்கெல்லாம் நம்மளுடைய விசேஷத்தை தெரிவிக்கிற மாதிரி பேரு இந்த சம்பவத்துக்காக தான் நான் போய் அவரை சந்திக்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிறத மட்டுமே ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்க, நீங்க தான் ரொம்ப நேரமா சொல்லிட்டே இருந்தீங்களே, ஈஜோ இந்த டாக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாக்டர் அப்படின்னு, என்ன ரீசன்னால?
2: ரீசன் வந்து என்னன்னா, எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ரெண்டு டாக்டர்ஸ் இருக்காங்க. அதாவது சின்ன வயசுலேருந்து நான் பிறந்தப்ப என்னை பார்த்த அந்த டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து பிறந்தப்போ வந்து மூச்சு இல்லாமல் இருந்தேன், அந்த கதையை தான் கேட்டிருக்கேன், நான் வந்து ஞாபகம் இல்லை எனக்கு. மூச்சு இல்லாமல் இருந்ததா பிறந்தப்ப ஐயோ குழந்தை வந்து உயிரோட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுகும்போது, அவர் வந்து மூச்சு கொடுத்து அது ஏதோ நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி மூச்சு கொடுத்து எனக்கு உயிர், அதுக்கு பிறகு தான் அப்பா குழந்தை உயிரோட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க. ஸோ அதனால எப்போ அவர்கிட்ட வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போட போனாலும், உனக்கு நான் தான் உயிர் கொடுத்தேன் மறந்துடாத அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சொக்கலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஊரில் உள்ள ஒரு டாக்டர், அவர் வந்து இன்றைக்கும் இல்லை என்றைக்குமே வந்து என்னால் மறக்க முடியாது. ரொம்ப ஒரு ரீசெண்டாக வந்து இன்னொரு டாக்டர் சொல்லணும்னா, தஞ்சாவூரில் முரளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர், அவர் வந்து குடல் சிறப்பு மருத்துவர். அவர் வந்து என் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை பார்க்க போகும்போது, இப்படி ஒரு டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு டாக்டரை உண்மையாகவே வந்து இது வரைக்கும் நான் மீட் பண்ணதே இல்லை. அவர் டாக்டரா இல்லை நம்மளோட ஒரு மாதிரி மென்டல் ஒரு மனசு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தங்கள்ட்ட போனால் அப்படியே வந்து அதை தெரப்பி மாதிரி வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் வந்து பேசி அவரை பார்த்தாலே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். அவர் கூப்பிட்டு வச்சு பிரச்சனைன்னு போனது என் தங்கச்சிக்கு தான், தங்கச்சிக்கு வந்து அது பேசி பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் சொன்னார். ஆனால் வந்து மருந்துலாம் கொடுக்கறது உண்டு, ஆனால் வந்து இந்த பாசிட்டிவான பேச்சிலேயே வந்து அவர் அந்த விஷயத்த சரி பண்ணார், ஒரு நம்பிக்கை கொடுப்பார் நமக்கு, சரியாயிடும் கவலைப்படாதீங்க நான் தான் இருக்கேன்லன்னு சொல்லிட்டு. அவர் ஹாஸ்பிட்டலில் நான் வித்தியாசமாக பார்த்த விஷயங்கள் என்னென்னா, இந்த வெயிட்டிங் ஹாலில் இருக்க ஒரு லைப்ரரி மாதிரி குட்டியாக வந்து ஒரு ஸ்டோரில் நிறைய புத்தகம் வந்து அடுக்கி வச்சுருப்பார். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து வெளில வருவார், வெளில வந்து எல்லாரும் வந்து ஃபோன்லாம் யூஸ் பண்ணாதீங்க, வந்து புத்தகங்கள் நிறைய இருக்குது எடுத்து படிங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். அதே மாதிரி புத்தகங்கள் எடுத்து படிக்காமல் சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, அங்கேருந்து ஒன்றுமே பண்ண மாட்டார், அவர் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு புத்தகத்தை எடுப்பார், நாங்கள் விவேகானந்தர் இந்த ஸ்டோரி இருக்குது இந்த கதையை படிங்க, இல்லை வந்து ஒரு புத்தரோட ஸ்டோரி ஏதோ ஒரு ஸ்டோரி ஒரு புக் எடுத்து வந்து கொடுப்பாரு. ஆஹா இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கே அப்படின்ட்டு ஒரு மாதிரி, அங்கே உள்ளே போனாலே வந்து ஒரு பக்தி பரவசமாக ஹாஸ்பிட்டலாக கோவிலாங்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அதை மறக்கவே முடியாது என்னால். ரொம்ப நன்றி இந்த வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து இந்த இடத்துல ஷேர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன், உங்களுக்கு தான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் நிவ்யா.
1: ரைட்டு, நம்ம எல்லாத்துக்கும் சேர்ந்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து நம்ம நன்றிகளை சொல்லணும். ஓகே, எனிவேஸ் அடுத்தது வந்துட்டு நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுப்போம். நீங்களுமே வந்து நேர்லே எனக்கு இந்த டாக்டர் ரொம்ப ஸ்பெஷல், இந்த விஷயத்தினால தான் வந்து நான் அவங்கள சந்தித்தேன், இல்லை நான் அங்கே போனதுக்கப்புறம் இந்த விஷயம் நடந்தது அதனால எனக்கு அவங்க ஃபேவரட் டாக்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து எந்த ஹாஸ்பிட்டல் பற்றியும் பேச போகிறதில்ல, அவங்க ஃபீஸை பற்றியும் பேச போகிறதில்ல, எல்லாத்தையும் விடுங்க, டாக்டரை மட்டும் கொண்டாடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ கால் பண்ணுங்கள் 2986003 8 அல்லது 2952054 நம்பர்ஸ்க்கு. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல்ல இருந்து கால் பண்ணக்கூடியவங்க 044 இணைப்பு என்ன சேர்த்துக்கலாம்.
2: நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாட்டு ஒன்று வந்துட்டு கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4, இங்கே எல்லாமே சமதுல. தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை

0: நேரம் 10:30. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: நேரம் 10:30 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ 101.4 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே கவிதா அண்ட்
0: நிவ்யா கூட. எஸ் சார், இங்கே வந்து பேசிகிட்டே இருக்கோம், அடுத்த நேர் யாருன்னு டேரெக்டாக போயிடுவோம். ஸோ வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத உங்கள் லைஃப்பில் இந்த உதவி இந்த டாக்டரால் எனக்கு கிடைச்சது, இந்த டாக்டர் ரொம்ப ஸ்பெஷல் ஃபேவரட் அப்படின்னா யாருன்னு அவரோட பேர் மட்டும் சொல்லுங்கள். வணக்கம். சிறப்பு, மிகச்சிறப்பு. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம் சார், எனக்கு தான் இருக்கீங்க, யாரும் என்ன பேசுகிறீங்க?
0: வணக்கம்
1: யார் எங்க பேசுறீங்க? சூப்பர் சூப்பர், சொல்லலாம் மேடம், சொல்லுங்க மேம்.
3: அதாவது எங்க மாமா மகன் அவங்க டாக்டரா, தங்கள டாக்டர் லட்சுமி நாராயணன்.
1: லட்சுமி நாராயணன், ஓகே.
3: 20 வருஷத்துக்கு முன்னாடி சோம்புலாம் வந்துச்சு, அவங்ககிட்ட போய் காமிச்சோம், ஸ்பெஷலிஸ்ட் பாக்கணும், ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அனுப்புறேன், நீ போய் பாருங்க அப்படின்னாங்க. எண்டோஸ்கோப் பண்ணணும் நாங்க.
1: சொல்லுங்க ராணி, உங்களுக்கு மறக்க முடியாத அந்த டாக்டர்.
4: மறக்க முடியாத டாக்டர் அப்படின்னா டாக்டர் செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு, கீதா செந்தில் அவங்க.
1: அவங்க
4: வந்து டிஜிஓ. நான் வந்து பயந்து போவேன், ஆனா அவங்க சொல்லுவாங்க, என்னப்பா ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக சொல்றது. அதே மாதிரி ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்க்கணுன்னால அவங்களே ப்ரிஸ்கிரைப் பண்ணி நீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்ற டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டரா வேற இருப்பாங்க. அதாவது ரொம்ப பயப்படுறேன், அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் கேட்டுக்கிட்டே இருப்பேன், ஆனா அதுக்கும் பொறுமையா சொல்வாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா அவங்க எங்களுக்கு ஃபேமிலி டாக்டரா இருக்காங்க.
1: சூப்பர்மா, சூப்பர்மா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. ஸோ ஒரு ஒருத்தருமே வந்துட்டு அவங்க அவங்களுடைய ஃபேவரட் டாக்டர்ஸ் பத்தி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து இன்னும் யாரெல்லாம் என்ன இந்த டாக்டர்ஸ் பத்தி சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல ரெண்டு பேருமே ஆர்வமா இருக்கும்.
1: ஆமா, நேஷில தொடர்ந்து ஒரு பாடல் ஒன்று கேட்கலாம். என்ன பாட்டு போட போறீங்க நிவ்யா?
0: எல்லா பாட்டும் நமக்கான பாட்டு தான், வரும் கேட்டு என்ஜாய்.

0: கண்ணம்மா.
1: என்னங்க
0: குழந்தை என்ன பண்றான்?
1: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
0: ஹோய் பாப்பா, தங்க பிள்ளை, இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
1: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
0: கண்ணம்மா, நான் சொல்லிருக்கேன்ல என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேட்கறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில அமையுமா.
1: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
0: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள்ல இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: ஒருத்தரும் மருத்துவருடைய நேம் மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த ரீசன்

0: நாள் தான் அவங்களை மீட் பண்ண போனேங்கிறத பத்தியுமே வந்து ரொம்ப அழகா எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்ததா யார் பேச போறாங்கன்னு பாத்துருவோமா?
1: ஓகே, வணக்கம் ரெயின்போ.
2: இரு சகோதரிகளுக்கும் காலை வணக்கம்.
1: வணக்கம் சார், யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
2: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: வானகத்துல இருக்கிற தங்கமணி டாக்டர்னு வீட்டு பக்கத்துல சூளை போடுவாங்க, அந்த சூழல இருக்கிற ஜனங்கள்லாம் அவரோட தான் போவோம்.
1: ஓகே,
2: அவங்க காசுக்காக.
0: ஓகே சூப்பருங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு டாக்டர், அவங்க கிட்ட தான் வந்து போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த நேர் யார் எங்கேருந்து பார்த்தலாம்?
1: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்
1: ஐயா, வாழ்க்கை
3: வளத்துடன் பெங்களூருக்கு
0: சமதோலு.
4: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
5: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
4: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
5: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
4: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: பூவெல்லாம் முன்வாசம் படத்துக்காக ஒரு சூப்பரான பாட்டு, புதுமலர் தொட்டு செல்லம் அப்படிங்கிற பாட்டு. வித்யாசாகரோட மியூசிக்கில், வைரமுத்துவோட லிரிக்ஸில், ஸ்ரீராம் பார்த்தசாரியோட வாய்ஸில் கேட்டு முடிக்கும் போது நேரம் 10:45 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டிருக்கீங்க கேட் செட் கோ. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நேயர்கள் வந்து வந்திருக்காங்கல்ல, தொடர்ந்து பேசலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: இனிப்பில் இருந்தீங்களே. ஆஹா, வணக்கம்.
2: வணக்கம். மஞ்சவள்ளி பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: வாழ்த்துக்கள்
1: வந்து கண்டிப்பா அந்த டாக்டர் கேட்டு இருக்காங்க போது, ஒருத்தருமே ஒரு டாக்டர் வந்து பேர் சொல்றீங்களே அவங்க எல்லாம் கேக்குறாங்க போது, ஏய் சூப்பர் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஹாப்பி ஆவாங்க. அடுத்த நேர் யார் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாப்போம்.
0: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: யாரங்க பேசுறீங்க சார்?
3: எம் கண்டுபிடி விவேஸ் கண்ணன்.
0: சொல்லுங்க சார், உங்களோட ஃபேவரட் டாக்டர் அண்ட் மறக்க முடியாத அந்த உதவி.
3: அதாவது எங்க ஊர்ல சின்ன வயசு ஒரு 5-6 வயசு இருப்பேன். அர்ணப்பா வாத்தியார்னு ஒரு வாத்தியார், அவர் ஒரு சின்ன சுத்தியுமே எடுத்துட்டு வீடு வருவாரு.
0: ஓகே.
3: புரியல
1: என்ன சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, எனிவே, சோ மருத்துவம் படித்தவர்கள் தான் மருத்துவர்கள் ஆகிறார்கள். எனிவே, அவர் வந்து பாட்டி வைத்தியம் அதெல்லாமே கூட இருந்திருக்கலாம் அந்த காலத்துல, அதை பத்தி கூட பேசியிருக்கலாம். எல்லாருமே வாழ்த்துக்கள். இப்ப அடுத்த நேர் யாருங்கிறது பாத்திரலாம். வணக்கம்.
4: வணக்கம். பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
1: சொல்லுங்க வித்யா ரவிசங்கர்.
4: டாக்டர் பீமா சங்கர்.
1: ஓகே. என்ன
4: ஒரு கார்டியாக் சர்ஜன். எனக்கு வந்து இதய செயலிழப்பு ஏற்பட்டப்ப அவர் என் உயிரை காப்பாற்றினார்.
1: சூப்பருங்க, சூப்பருங்க, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேயர் யார் எங்கிறது அப்படின்னு பாத்துருவோம். வணக்கம்.
5: அனைவருக்கும் நீ காலை வணக்கம்.
1: சொல்லுங்க உங்க பேரு.
5: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
1: சொல்லுங்க சண்முகசுந்தரம்.
5: டாக்டர் யாருன்னா, மதுரையில வந்து நாச்சியப்பன் ஒரு ENT டாக்டர் இருந்தேன் மேடம். என் தம்பி வந்து ஒரு 3-4 வயசுல வந்து அந்த குச்சியை வந்து மூக்குல திணிச்சிட்டான் மேடம். ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மேடம், ஒன்னும் கை உள்ள கை காலு ஓடல. உடனே அவர்கிட்ட கூட்டு போன மேடம். அவர் என்ன டென்ஷன்ல இருந்தாலும் ஒரு அரை விட்டாரு மேடம். ஆனா கீழே விழுந்துருச்சு. 100 பீஸ்
1: கட்டி. ஓகே, ரொம்ப நல்லதுதான் போங்க. நீங்களே இதை பண்ணியிருந்தோம், வீட்லயே வந்து இதை முடிச்சிருப்போமே, டைம் சேவ் பண்ணிருப்போமே கூட நினைச்சிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனவே, நகைச்சுவையா சொன்னாலுமே கூட டெஃபினட்டா அதுவுமே கூட ஒரு ட்ரீட்மெண்டாக இருந்திருக்கலாம். அடுத்த நேயர் எல்லாம் வந்து என்னென்ன சொல்றாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருக்கியம்மா, என்னாச்சு?
0: ஒன்னும் நான் யோசிக்கல. இவ்வளவு நேயர்கள் பேசுறதை கேட்டுட்டு நான் வந்து
1: இவ்வளவு பேர் வந்துட்டு இருந்துட்டு

0: இருக்காங்களே, இன்னும் நிறைய நிறைய டாக்டர்ஸ் உருவாயிட்டும் இருக்காங்களே, அவங்களுக்கான வாழ்த்துக்கள் எல்லாம் இல்லையான்னு யோசிக்கிறீங்களோ?
1: ஆமா,
0: ஓகே, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லுவோம் ஷோவோட எண்ட்ல. பாட்டு வந்து வெயிட்டிஸ்ல இருக்கு கேட்டுட்டு வாங்க. இது FM Rainbow 101.4, இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: 54 நிமிடம் ஆயிட்டு இருக்க வெளியில ஃப்ரம் ரெயின்போல கெட் செட் கோல. இன்னைக்கு வந்து உங்களோட ஃபேவரட் டாக்டர் யாரு, எந்த மருத்துவர் உங்களுக்கு வந்து ரொம்ப மனப்பூர்வமா வந்து இந்த டாக்டரை மறக்கவே முடியாதுங்க, ஏன்னா எங்களுக்கு சமயத்துல அப்படி மாதிரியான ஒரு ஹெல்ப் வந்து கிடைச்சிருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கு நிறைய பேர் ஆன்சரும் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நீங்க பாத்துருவோமா,
1: பாத்திரலாம்.
2: கவிதா, நிவ்யா, இருவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் இங்க பேசுறீங்க?
2: நான் சிங்கச்சோழன், சென்னை ஆர்கே நகர்ல இருந்து. அனைத்து மருத்துவ பணி செய்யும் மருத்துவர்களுக்கும் மருத்துவ தின வாழ்த்துக்கள்.
1: சூப்பர் சார், சூப்பர், சொல்லுங்க சார்.
2: இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஏரியால ஒரு குறைஞ்சபட்ச காசு வாங்கி ராஜப்பான ஒரு டாக்டரு அவ்வளவு உதவி பண்ணா. நான் சின்ன வயசுல சின்ன பசங்க ஊந்து வாரி அடிபடும் இல்லையா, ஒரு ரூபாய் வாங்கி கட்டு போடுவாரு. ஒரு ரூபாய் ஒரு.
0: சரி, அந்த டாக்டரோட பேரு
2: டாக்டர் ராஜப்பா. அவர் கொரோனால நான் வைத்தியமே பாக்குறேன், பரவாயில்ல எனக்கு இது ஆவா சொல்லிட்டு கொரோனால மாட்டிட்டாரு, வந்து மாட்டி இறந்துட்டாரு. ரொம்ப ஏரியா பகுதியே கிட்டத்தட்ட ஒரு வாரம் சோகமா தான் இருந்தது அந்த மருத்துவ மறைவுக்கு.
0: ஏன்னா
2: இது போற மருத்துவர் எல்லாம் பிறப்பதில்லை, இனிமேல் பிறக்கிறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு.
1: சூப்பரா சொன்னீங்க சார், நன்றி சார், நன்றி.
0: ஸோ நிறைய மருத்துவர்கள் அவங்களுடைய சேவை வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே எப்பவுமே வந்து தேவைதான். ஸோ எல்லா மருத்துவர்களுக்கும் நம்ம வந்து இந்த மருத்துவர் தினத்துல வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். நிறைய நேயர்கள் வந்து கால் பண்ணி அவங்களோட ஃபேவரட் டாக்டர்ஸ் பத்தி எல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்னும் நிறைய வீடுகள்ல நிறைய மருத்துவர்கள் உருவாகிட்டு இருக்காங்க,
1: அவங்களுக்கு வாழ்த்துக்கள்,
0: வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கலாம். அந்த மருத்துவம் சார்ந்த மருத்துவர்களுக்கு வந்துட்டு டெஃபினட்டா அவங்க மட்டுமே ஒரு சர்ஜரி அப்படின்னா அவங்க மட்டுமே பண்ணிட முடியாது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவும் இருப்பாங்க இல்லையா, நர்சஸ்லாம் இருப்பாங்க, அண்ட் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து நம்ம நேயர்கள் சார்பாகவும் நம்ம எஃப்எம் ரெயின் 101.4 சார்பாகவும் பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.
1: கண்டிப்பா இது போன்ற ஒரு நாளை வந்து கண்டிப்பா எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும்.
0: எஸ், கண்டிப்பா. இன்னைக்கு எல்லாருமே வந்து ஷோ என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். மறுபடியும் இன்னொரு ஷோல மீட் பண்ணலாம். மற்றும் மகிழ்வுப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா
1: அஜய் கவிதா. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

0: சத்தியமா. நேரம் 11 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் பிரதமர் சனி டகாய்ச்சி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 104,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய மருத்துவர்கள் தினத்தையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்ற மினி மாரத்தான் வாக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஸோ உங்களுடன் ரெயின்போவில் நிறைய சூப்பரான பாடல்கள்லாம் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பழைய பொருட்கள், நம்மக்கிட்ட வந்து நிறைய பழைய பொருட்கள் இருக்கும், அதை வந்து மறக்க முடியாது. சில விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப நெருக்கமாக மனசுக்கு நெருக்கமான இருக்கிற மாதிரி ஒரு பொருட்கள்லாம் இருக்கும். அந்த பொருட்கள் வந்து புதுசாக நிறைய வாங்கியிருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சைக்கிள், நம்ம வந்து சின்ன வயசில் நம்ம ஓட்டின சைக்கிளாக இருக்கட்டும், இல்லை வந்து வீட்டில் நம்ம வீட்டிலே வந்து நம்ம அப்பா அம்மா ஓட்டில் சைக்கிள்லாம் வந்து வச்சுருப்பாங்க ஞாபகமாக. அது மாதிரி நிறைய பொருட்கள், ஓகே நான் ஃபஸ்ட்டு இதை வாங்கினேன், அதை வந்து நல்ல புதுசாக நான் நிறைய சைக்கிள் வாங்கிட்டேன், பைக் வாங்கிட்டேன், இருந்தாலும் அந்த சைக்கிளை வந்து நான் ஓட்டவே இல்லைனாலும் நான் வீட்டில் வந்து மறக்காமல் வச்சுருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் ஒரு பொருள் இருக்கும். அது சைக்கிளாக இருக்கலாம், சின்ன பேனாவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஏன் நம்மளுக்கு ஊட்டின பாலாட கட்டியாக இதை கூட இருக்கலாம், பாலாட கூட இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட மெமரிஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஒரு பழைய பொருள், புதுசு பொருள் வந்தாலும் நான் அதை தூக்கி போட மனசே வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொருளை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு என் கூட வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ நேயர்கள் வந்து அழைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444

அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட மெமரிஸ்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஒரு பழைய பொருள், புதுசு பொருள் வந்தாலும் நான் அதை தூக்கி போட மனசே வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொருளை நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு என் கூட வந்து நீங்க ஷேர் பண்ணிக்க போறீங்க. ஸோ நேயர்கள் வந்து அழைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 298600038 மற்றும் 295205544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். எந்த பொருளை நீங்க வந்து தூக்கி போட மனசு வராமல் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நம்பரை திருப்பியும் சொல்றேன், 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 298600038 மற்றும் 295205544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க, என் கூட பகிர்ந்துக்கோங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாட்டில் வரது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியன் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு, ஜாலியான பாட்டு, நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன் ஆசை அப்படிங்கிற மாதிரி சைந்தவியோட வாய்ஸ்ல என்ஆர் ரகுநந்தனோட வந்து மியூசிக்ல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: என்ன தெரியுமா? இதுதான் இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
1: யாரா அது ரிகர்சல் நேரத்துல குறுக்க வந்துகிட்டு?
2: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ. இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
5: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
6: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: நேரம் 11:10 ஆயாச்சு. ரெயின்போ 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுடன் ரெயின்போ வித் மீ ஆர்ஜே கவிதா. ஸோ வந்து இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பழைய பொருள் உங்களுக்கு தூக்கி போட மனசு இல்லாம நீங்க வந்து வச்சிருக்கீங்க, வீட்லயே நான் வந்து வச்சிருக்கேன் பாதுகாத்து அப்படின்னு சொல்ற பொருள் தான் வந்து நீங்கள் வந்து நேயர்கள் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேயர்கள் அழைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிப்பை போட்டு 298600038 மற்றும் 295205544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நேயர்கள் யார் இணையிறாங்க இங்கேருந்து பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ஓகே. ஸோ நிகழ்ச்சியோட முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: எனக்கு
1: அது ஞாபகத்துமா தூக்கி போட மனசு வரல. ஏன்னா அந்த மிஷின்ல ரொம்ப சம்பாதிச்சிருக்கேன், ஆரம்பத்துல இருந்து நிறைய கஷ்டப்பட்டு இது பண்ணிருக்கேன். இப்போ என்னதான் இம்போர்ட்டட் மிஷின் வாங்கினாலும் அதுல வந்து தைக்கிறது இல்ல, யாருக்கும் குடுக்கறது. நிறைய பேர் வந்து கேட்டாங்க, நான் தரமாட்டேன், ஏன்னா அது முதல் முதல் தச்ச மிஷின் அப்படின்ட்டு கடையில ஓரம் தான் கட்டி வச்சிருக்கேன்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார்.
1: ஆமா, ஏன்னு பாத்துட்டீங்கன்னா அந்த மிஷின்ல அழகா பேனல்ல வச்சு தைக்க முடியும், எவ்வளவு தைக்கலாம் தெரியல. ஒரு நாளைக்கு அப்பயே 15 சட்டை கிட்ட தைப்பேன். இம்போர்ட்டட் மிஷின் வச்சிருக்கான்,
2: அரண்மலை போட்டு வச்சிருக்கா. அதுல அணில் குட்டி, அணில் ரெண்டு இருக்கு, அது குட்டி குட்டி, அது பெட்டு. அது
0: ஓ சூப்பரா.
2: ஆமா, வீரோல நிறைய டிரெஸ் வச்சிருக்க, எடுத்து ஒவ்வொரு வருஷமும் இதாகுது பர்த்டே கேடும்போது, அது யாருக்கும் குடுக்க முடியாம அப்படியே வச்சிருக்கா.
0: சூப்பர் சூப்பர். ஒரு அணிலுக்கு வாழ்விடமா கூட வச்சிருக்கீங்க. அத
2: ரெண்டு அணில் இருக்குமா பெட்டு உங்களுக்கு.
0: சூப்பர்மா, சூப்பர்.
2: நன்றிமா.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். பழைய பொருள் நம்ம வச்சிருப்போம், அதை இப்ப தூக்கி போட மனசு இல்லாம அதையே நம்ம வச்சிருப்போம் பாதுகாத்து. என்னது?
2: அம்மாக்கு சீர் வச்சிருக்கேன் அந்த பொருள் சொல்லுவீங்க. என்ன கேக்குறேன்?

0: அந்த கட்டில சேர்த்திருக்கோம் ஸ்டேட் கட்டிலே, அது நல்லா இருக்கும். அந்த கட்டில அது ஒண்ணு பால் போல அப்படியே பீரவும் போல அந்த மூணு சொல்லு வீட்டு அப்படியே ஞாபகம்
1: போறாங்க.
2: சூப்பர்மா சூப்பர்மா, வச்சுக்கோங்கம்மா. நன்றி. நன்றி. ஸோ நேர்கள் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறீங்க, நீங்களே வந்து கால் பண்ணுங்கள். 044 அப்படிங்கிற முன்னெடுப்பு போட்டு 2986008 மற்றும் 2952055 நேர்கள் நிறைய வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு போட்டுருவோம். நம்ம தொடர்ந்து நம்மளே பேசியிருந்தால் வந்து சரிப்பட்டு வரதுல என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமியோ அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டுங்க. ஆஹா, சிடு சிடு அப்படின்னு ஒரு பாட்டு. கபில் கபிலனோட வரிகளில், கார்த்திக் நேத்தாவோட லிரிக்ஸில், பாரத் தனசேகரோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டே நேர்ந்துருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 11:20. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 11:21 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போ வித் மீ ஆர்ஜே கவிதா. ஸோ நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எந்த ஒரு பழைய பொருளை இதுவரைக்கும் தூக்கி போட மனசே வராமல் வந்து உங்களுடைய பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க, அது ஏன் அப்படிங்கிறத வந்து கேட்டுட்ருக்கேன். நேர்கள் கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னெடுப்பு போட்டு 2986000038 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், யார் பேசுங்க? யார் பேசுகிறீங்கங்க சார்?
1: வணக்கம், ஈரோட்ல இருந்து தங்கவேலுங்கம்மா.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன், சொல்லுங்க சார்.
1: அதாவதுங்கம்மா, 1990 வரைக்கும் பாட்டு கேட்டுக்குள்ள பாட்டு கேட்டுட்டு இருந்தோம். எல்லாம் ரெக்கார்டிங் பண்ணி பண்ணி ஒவ்வொரு தேர்ந்தெடுத்த பாடல பதிவு பண்ணி பண்ணி கேட்டுட்டு இருந்தோம். அந்த கேசட் ஒரு 200 கேசட் எங்கிட்ட இருக்கு, அப்படியே வச்சிருக்கிறேன். இதுல போட்டு கேக்குறேன்னு தெரியல. என்னங்க பாடல் நல்லா கேட்பேன், எல்லா பாடலும் நல்லா கேட்பேன். இளையராஜா அந்த காலகட்டத்து பாடல் எல்லாமே செலக்ஷன் பண்ணி பதிவு பண்ணது. ஏன்னா பதிவு பண்றதுக்கு தனியா காசு கொடுத்து 18 பாட்டு 12 பாட்டு பதிவு பண்ணி கொண்டு வந்து டேப் ரெக்கார்ட்ல போட்டு கேக்குற சுகம் நல்லா இருந்தது. இப்ப அதை விட நல்லா இருக்கு. இப்ப எஃப்எம்லயும் கேக்குறோம், யூடியூப்ல பாடல்கள் தனியா இருக்கு, எல்லாம் கேக்குறோம். அது அப்படியே வச்சிருக்காரு, என்ன பண்றேன்னு தெரியாம ஒரு நினைவா வச்சிருக்கிறேன். அது அது ஒண்ணு. இப்ப என்னுடைய வீட்டுக்காரம என்ன பண்றாங்கன்னா, என்னுடைய பசங்க ரெண்டு பேரும் எல்கேஜில இருந்து +2 வரைக்கும் காலேஜ் முடிச்சுட்டாங்க. அந்த ஐடி கார்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அப்படி எல்கேஜில இருந்து போட்டு போவாங்க ஐடி கார்டு. அது ஒவ்வொரு வருஷமும் அப்படி அப்படியே மாத்தி மாத்தி அது அப்படியே நன்றி சார்.
0: இந்த வயசுல எப்படி இருந்தீங்க, இந்த வயசுல எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, சொல்லி காமிக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மெமரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கேசட்டை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, அதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேருக்கு இப்போ வந்து பாட்டு கேட்டிருப்பீங்க, சின்ன வயசுல அதை ஞாபகம் இருக்கும். ஆனால் வந்து இனிமே அதை வச்சிருக்கேன்னு சொல்லும்போது ஒரு மாதிரி நிகழ்ச்சியாக தான் இருக்கு. நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேர் யாருங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: வணக்கம், ஆவடியிலிருந்து நான்.
0: சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எதுன்னா, எங்க அம்மா வந்து மிஷின் தைப்பாங்க, அதாவது கை மிஷின், கையால தைப்பாங்கல்ல அப்போ அந்த காலத்துல. அது மாதிரி எங்களுக்கு ஜெட்டி கொட்டி எல்லாமே அதுலதான் தைச்சு தருவாங்க. அந்த அம்மா கூட அந்த தையல் மிஷினை நான் வச்சு வாங்கிட்டு இப்போ அதை வந்து கால் மிஷினா ஆக்கலாம், அது மோட்டர் எல்லாம் பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை. அது வந்து எப்படி எங்க அம்மா உட்காந்து அந்த

0: பர்த்டேக்கு கூட்டு அப்புறமா நிறைய இதெல்லாம் தைப்பாங்க, அது பாத்துக்கிட்டே இருந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அப்படி இருக்கட்டும், நம்ம அம்மா நினைவாவே இருக்கட்டும். அதை வந்து அப்படியே சுத்தினா எனக்கு என்னமோ எங்க அம்மா சுத்துற மாதிரியே ஒரு ஞாபகம் இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க இதை மாத்துங்க, கால் மிஷின் ஆக்குங்க, மோட்டர் பிக்ஸ் பண்ணுங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. என் ஞாபகம் இருந்ததுன்னா அதை கொஞ்ச நேரம் அப்படியே ஓட்டி அந்த நூல் எல்லாம் கோர்த்து அதை ஓட்டி பார்ப்பேன். ஆனா இப்பவும் அது ரொம்ப நல்லா இருக்கும், என்னெல்லாம் போட்டு வச்சிருக்கேன், அது வந்து எனக்கு ரொம்ப ப்ரீசியஸா இருக்கும்.
1: சூப்பர்மா சூப்பர்மா. இருந்தாலும் வந்து டைம்க்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிக்கிறாங்கிற மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கால் மிதிச்சு மிதிச்சு கால் வலிக்கும் இல்லையா. நீங்கள் வந்து மோட்டர் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம், அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். சூப்பராக சொன்னீங்கம்மா, நன்றி நன்றி நன்றி.
0: ஓகே தேங்க்யூ.
1: ஓகே ஓகே. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: சசிகலா பேசுறேன்.
1: சசிகலா சூப்பர்மா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நானும் சூப்பரா இருக்கேன், சொல்லுங்கம்மா.
2: நான் வந்து எங்க வீட்டுல எங்க அம்மாவோடது, அதாவது பழைய பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க, ஞாபகமா எடுத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க.
1: பழைய
2: தோசைக்கல், தோசைக்கல் அது வச்சிருக்கேன்.
1: சூப்பர், அம்மா கொடுத்தது.
2: எங்க வீட்டுல இருக்கு. ஆமா, எங்க அம்மா கொடுத்தது. அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தது அது, அவங்களே அவங்க இருக்கும் போதே அதை வாங்கி ஒரு 20 வருஷத்துக்கு இருக்கும். ஆனா அவங்க இறந்து இப்ப 10 வருஷம் ஆகுது, இன்னமும் நாங்க அதை வச்சிருக்கோம்.
1: ஓகேமா சூப்பர்மா சூப்பர்மா, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: இப்ப லைன் போஷன் மேடம். வணக்கம் மேடம்,
1: லைன் போஷன் சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் மேடம், நீங்க நலமா?
1: நானும் நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், எந்த ஒரு பொருளை, பழைய பொருளை வந்து இது வரைக்கும் தூக்கி போட மனசு இல்லாம வச்சிருக்கீங்க?
3: எங்க ஆயா கட்டில் இருக்கு, பீரோ இருக்கு, கடிகாரம் இருக்கு, அப்புறம் வந்து உரலு, மாவாட்டர் உரலு கூட வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் மம்மி எல்லாம் வச்சுக்கிறாங்க. இப்ப ஞாபகத்தமா அது இருக்குது, இன்னும்
1: ஞாபகத்தமா வச்சிருக்கீங்க. லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கே.
3: என்ன மேடம்,
1: லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கே, நிறைய பொருட்கள் வச்சிருக்கீங்க போல இருக்கே.
3: வச்சிருக்கோம். ஆமா, அது எங்க அப்பா தூக்கி போட மனசு வரல. ஞாபகத்தை எங்க அம்மா அது இருக்கட்டும் இருக்கட்டும் வச்சுக்கிறாரு, இன்னவரே வச்சுக்கிறாரு.
1: ஆஹா சூப்பர் சார் சூப்பர், நல்லா சொன்னீங்க, நன்றி சார்.
3: நன்றி மேடம்,
1: நன்றி நன்றி நன்றி. பாருங்க, ஒரு பொருள் இல்லை, ரெண்டு பொருள் இல்லை, நான் எல்லாத்தையுமே மெமரியாக தான் வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு. ஸோ நீங்களும் வந்து கால் பண்ணுங்க, பேசுங்க. 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298-6-00-38 மற்றும் 295-2-0-55-54 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். பவர் பாண்டி படத்துலேருந்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, பார்த்தேன் நிலவு தான் பார்த்தேன் அப்படிங்கிற பாட்டு. ஷான்ரோடன் அண்ட் ஸ்வேதா மோகனோட வாய்ஸ்ல, செல்வரகனோட வரிகள்ல ஷான்ரோட மியூசிக்ல வந்துட்டு இருக்கு. கேட்டு நேரங்கள் இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுலு.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 11:31 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டு இருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போ வித் மீ கவிதா. இன்னைக்கு நிகழ்ச்சியில் எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஏதாவது ஒரு பழைய பொருள் இருக்கும், அதை வந்து ஞாபகார்த்தமா இன்னுமே வந்து தூக்கி போட மனசு இல்லாம வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த பொருளை பத்தி தான் நீங்க வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். சோ நேயர்கள் இணையம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298600038 மற்றும் 295205554 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணி என் கூட பேசலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: 21 பத்மாவதிமா. நல்லா இருக்கியா?
0: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேம்மா.
0: சொல்லுங்கம்மா.
1: நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி 63 வருஷம் ஆகுது.
0: ஆஹா, 63 வருஷம். சூப்பர் சூப்பர்.
1: 64 ஆச்சு. இப்ப 2026.
0: ஆமா,
1: 63 வருஷமா எனக்கு எடுத்த பட்டு போடவே பத்திரமா பீரோல
0: வச்சுக்கின்னு
1: பாத்துக்கிட்டுக்கிறேன். என் பிள்ளைங்க, ரெண்டு பிள்ளைங்க வாஜாடி வேலை, ரெண்டு பொண்ணுங்க வேலை செய்யுங்க. எங்க ஹஸ்பண்ட் சூப்பரா நல்லா கழுங்கி எங்க தில்லியோட்டல ஊருக்கு
0: வச்சுக்கின்னு.
1: நான் திருவெட்டூர்ல சின்ன பிள்ளை கிட்ட என்ன உங்க கூட பேசிக்கணும், ஜாலியா இருக்கேன்.
0: சூப்பரா ஜாலியா இருக்கீங்க. 63 வருஷத்துல எத்தனை பட்டு போட வச்சிருக்கீங்க?
1: அந்த புடவை மட்டும் எங்க என் பரிசு கல்யாணத்துக்கு. அந்த கல்யாணம் புடவை இன்னும் பத்திரமா பீரோல வச்சுக்கணும். என் பொண்ணுங்க, என் பேரன் பேட்டிங்க எல்லாம் பாத்துக்கணும். இன்னும் வச்சுக்கணும் அப்படியே பத்திரமா. அது
0: சூப்பர்மா, சூப்பர்மா, நன்றிமா.
1: ஏமா நல்லா இருக்கிறேம்மா?
0: நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் சாப்பிடணுமா. 1 மணிக்கு தான் சாப்பிடுவேன்.
0: 1 மணிக்கு சாப்பிட்டீங்க? காலைல சாப்பிட்டீங்களா?
1: சூப்பர்மா,
0: சூப்பர். நன்றிமா, நன்றிமா, நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாருங்க, பட்டுப்படை வந்து பெண்களுக்கே பிடிச்சது போல இருக்கு. பட்டுப்படைன்னா அவ்வளோ பிடிக்கும் போல. நான் 63 வருஷமா எடுத்த பட்டுப்படையெல்லாம் வந்து வச்சு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: ராஜேஷ் பேசுறேன்.
0: சொல்லுங்க ராஜேஷ் சார்.
2: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கேன். நீங்க
2: எப்படி இருக்கீங்க?
0: சொல்லுங்க சார். அந்த பழைய பொருள் தூக்கி போட மனசு இல்லாம நான் இன்னும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா எந்த பொருளை சொல்லுவீங்க அப்படின்னு தான் கேட்டுருக்கேன். சொல்லுங்க சார்.
2: பேனா மேடம்.
0: பேனா? என்ன பேனா?
2: இதான் மேடம், நான் 10th படிக்கும் போது கரெக்டா அந்த எக்ஸாம் எழுதும் போது பேனா தொலைஞ்சிச்சு.
0: ஆனா
2: அந்த டைம்ல மனசு கஷ்டமா இருந்தது. டைம் பரிசுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்புறம்

0: வந்து போய் கடையில போய் ஒரு பேனை வாங்கிட்டு வந்து சீக்கிரம் போய் பரிசு எதிராக போறா அப்படின்னு.
1: ஓகே,
0: அந்த பேனை இன்னும் வச்சிருக்கோம்.
1: சூப்பர் சார், சூப்பர்,
0: நன்றி சார். வணக்கம். ஓகே
1: சூப்பர் சார், எப்பயுமே பத்திரமா வச்சுக்கோங்க. நன்றி.
0: நன்றி
1: நன்றி நன்றி. ஸோ வந்து ஸ்கூல் டைமில் வந்து பேனா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருக்கும். கரெக்டாக வந்து எக்ஸாம் எழுத போவோம், எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி தான் ஐயோ யோ இங்க் ஃபில் பண்ண மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன்லேயே வந்து உள்ளே போவோம். அதை கடன் வாங்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஸோ முக்கியமாக இவருக்கு வந்து அவங்க அப்பா வாங்கி கொடுத்த பேனா வந்து இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு, ஞாபகார்த்தமாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சூப்பர். அடுத்த நேர் யார் இங்கே பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: ஈரோடு சூரம்பட்டி இளம்பா பேசுகிறேம்மா.
1: சூப்பர் சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
2: இவ இதை கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
1: சந்தோஷம் சார்.
2: அதாவது ஏற்பட்ட இன்பம் பெருக வையகங்கிற மாதிரி என்ன பண்ணா பழைய பொருள் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும், அதாவது திருமணத்துக்கு முன்னே ஒரு அயன் பாசன் வாங்கினோமா டெல்லியில, 50 ரூபா கொடுத்து.
1: ஆஹா, 50 ரூபா?
2: ஆமா. அதுக்கப்புறம் 10-15 அயன் பாஸ் கூட வாங்கிட்டேன். ஆனா அந்த அயன் பாஸ் வந்து இன்னும் தூக்கி போடாம 10 ரூபா பாதுகாத்து வச்சிட்டு இருக்கிறேன்.
1: சூப்பர் சார், இன்னும் ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கா?
2: ஒர்க் ஆகுதுமா, ஒர்க் ஆகுது. இருந்தாலும் அதுல என்னன்னா ஒரு இது கைப்பிடி ஒண்ணு கழுது வச்சு அப்பப்ப கழுதுக்கும். சரி, அது ஞாபகமா அது இருக்கட்டுமே அப்படின்னா கொஞ்சம் வெயிட் உள்ளது, அது வரதுல வெயிட் கம்மியா தானே இருக்கும்.
1: ஆமா ஆமா ஆமா.
2: அதே மாதிரி நான் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த பொருள் வாங்கினாலும் நான் வந்து எனக்கு வந்து இது எடை போட்டு விக்கிற அளவுக்கு பிடிக்கிறது இல்ல. இந்த பேப்பருக்கு இப்பெல்லாம் கொடுத்துடலாம், அதுவும் பிரச்சனை இல்ல. இந்த எந்த பொருளும் வாங்கினா நான் வந்து என்ன பண்ணுவோம், யாருக்காவது இனாமா கூட கொடுத்துருவோம்மா.
1: ஓகே சார், சூப்பர் சார்.
2: ஆமா, எப்படி கந்தானம் பண்ற மாதிரி நம்ம பொருள் கொடுத்துட்டோமா, அதை பாக்குறப்பெல்லாம் நமக்கு என்ன தெரியுமா, நம்மளுடைய பொருள் அவங்க வீட்டுல இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி பிரிட்ஜி இப்ப 2வது தான் முதல் தடவை வாங்கினதுதான் என்ன தம்பி, எங்க வீட்டுக்கு எங்க தம்பி வீடு கொடுத்துட்டேன். அவங்க கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அவங்க போட்டாங்க. எனக்கு என்ன, நாம யாருக்கும் அது வந்து அது போட்டோமா ஒரு 500-1000 கிடைக்குமா, அதுல போய் என்ன பிரயோஜனம், இன்னொரு யூஸ் பண்ணிட்டுமே கொடுத்துருவோமா என்ன பொறுத்த வரைக்கும்.
1: சூப்பர் சார், சூப்பர்.
2: ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் என்ன, வாஷிங் மிஷின் கூட அப்படிதான் ஒத்துருக்கு, நாம தான் கொடுத்தா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும். அது பாக்குறப்பெல்லாம் இந்த கண் பார்த்தா இப்படி அத்தைங்க பாக்குறப்பெல்லாம் நம்மளுடைய வாஷிங் மிஷின் இங்க இருக்குது பரவாயில்ல இருக்கட்டுமே அப்படின்னு நினைப்பேமா. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த செகண்ட்ஸ் தூக்கி போடுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நிறைய கத்திரிக்கோள் வச்சிருக்கிறமா, டெய்லரா இருந்தா கார்மெண்ட்ஸ்ல வாங்கினப்ப தூளு கத்திரிக்கோள் எல்லாமே பாதுகாப்பா வச்சிருக்கேன். எங்க வீட்டுல கூட எங்க இடத்த அடைச்சிட்டு இருக்குது, போட்ட வேண்டியதுன்னு போட்ட வேண்டியதுன்னு. நீமா கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆச்சு, நான் என்னமா பண்ண அப்படின்னு
1: கேப்பேன். ஓகே சார், நன்றி சார், நன்றி.
2: நன்றிக்குமா, நன்றி,
1: நன்றி. பாருங்களேன், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் வந்து நம்மக்கிட்ட இல்லைனாலும் இன்னொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னா வந்து அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ தொடர்ந்து பேசுவோம், நேயர்கள் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததான் என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலம்பாட்டம் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு, மச்சா மச்சா அப்படிங்கிற பாட்டு, இளையராஜாவோட வாய்ஸில் நாமுத்துக்குமாரோட வரிகளில் பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ன தினங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: சிலம்பாட்டம் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு முடிக்கும்போது நேரம் 11:43 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க உங்களுடன் ரெயின்போ. ஸோ இன்றைக்கி உங்களுடன் ரெயின்போவில் எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எந்த ஒரு பழைய பொருளை இது வரைக்கும் தூக்கி போட மனசே வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாதுகாத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கேன். ஸோ நேர்கள் கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 2986-00-38 மற்றும் 2952-05544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட பேசலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேரம் இறங்கின்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன்.
0: சூப்பர் சார், சொல்லுங்கள் சார், நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன், நீங்கள் எப்படி மேம் இருக்கீங்க?
0: நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன் சார், சொல்லுங்கள் சார்.
1: மேம், எங்க வீட்டுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய பாட்டி யூஸ் பண்ண அந்த ஈசி சேர் அப்படிங்கறது இன்றளவும் கூட நாங்க வச்சிருக்கோம். அது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, அப்புறமா பாட்டியுடைய அந்த நினைவு அப்படிங்கறது இருக்கும். அதனால எதுக்கு அதை தூக்கி போடணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானு என்னுடைய அப்பா அம்மா அதை இன்னும் அப்படியே அவங்களுடைய நினைவா வச்சிருக்கோம். ரெண்டாவது, நான் சின்ன வயசுல யூஸ் பண்ண சைக்கிள் இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்கு மேம், ட்ரை சைக்கிள்.

0: சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மூணு சக்கரம், அந்த சைக்கிள் நான் வச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப சின்ன வயது, 2-3 வயசுல நான் ஓட்டின அந்த சைக்கிள், அது என்னுடைய ஞாபகார்த்தமா வீட்டுல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, சந்திரசேகர் இத்தனோட இருந்தடா சந்திரசேகர், இதுலதான் இப்படி ஓட்டுவா அப்படி ஓட்டுவேன்னு அந்த நினைவுகள் எல்லாம் பகிர்ந்துக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்.
1: அப்புறமா
0: நிறைவா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய காலத்து இந்த ரேடியோ அப்படிங்கறது வச்சிருக்கோம் மேம், பாட்டிக்கு ரேடியோ கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுலதான் யூஸ்வலா கேட்பாங்க, இப்ப எவ்வளவுதான் மாடர்ன் கேட்ஜெட்ஸ் வந்தாலும் அந்த ரேடியோ போட்டி அப்படிங்கறது மர ரேடியோ போட்டி அது, அது இன்னும் வரைக்கும் கூட வீட்டுல நாங்க வச்சிருக்கோம் மேம் நினைவா.
1: சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி சார்.
0: ஆ தேங்க் யூ சோ மச், பை மேம்,
1: பை பை பை. அடுத்த நேயர் வணக்கம்.
2: நம்ம கார்த்திக் பேசுமா?
1: சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், எந்த ஒரு பொருளை வந்து தூக்கி போட மனசே வராம வச்சிருக்கீங்க?
2: எங்க வீட்ல என்கிட்ட சேவிங் லேசர் இருக்கு மேடம், எங்க அப்பாவுது. அது இன்னும் வச்சிருக்கேன் மேடம், 2000 வாங்கினது, இன்னும் வச்சிருக்கேன் மேடம், அது தூக்கி போட மனசு வரல, அது
1: மனசே வரல.
2: ஆமா மேடம்.
1: சூப்பர் சார், நன்றி சார், நன்றி
2: நன்றி நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: பெரும்பாக்கம் மனஜா.
1: பெரும்பாக்கம் மனஜா, சொல்லுங்க மேம்.
3: எங்க வீட்டுல மேடம் என்னோட குழந்தைக்கு வந்து அந்த ஏனை கட்டுவாங்க
1: பாத்தீங்களா,
3: அவங்க வந்து 2005 பிறந்தா, அந்த ஏனை கட்டுவாங்க ஒரு ஸ்பிரிங்கு மாதிரி இருக்கும், அந்த ஸ்பிரிங்கு வச்சு நான் அப்ப அவளை போட்டு ஆட்டின மேடம், அது இன்னும் அவள் இப்ப காலேஜுக்கு போறான், இருந்தாலும் அது வந்து நமக்கு தூக்கி போன மனசு வரல, அதுல போட்டு ஆட்டினா தூங்கும் அது, அது வந்து எனக்கு அதை பார்க்கும் போதுதான் அந்த ஞாபகம் அதை ஆட்டின அப்படி இப்படி அந்த இது மாதிரி ஒரு மாதிரி எதிரும், அது அது மாதிரி எதிர்னா தூங்கும், இல்லைன்னா அதை இப்படி ஆட்டின தூங்காது, அது என்ன வச்சிருக்கேன் மேடம் என் பேட்டிக்கு போகலாம்.
1: சூப்பர்மா, சூப்பர்மா, நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். யாரங்க இந்த பேசுறீங்க?
4: அண்ணா, அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா மாலிதேவிமா?
4: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நான் சூப்பரா இருக்கேன்.
4: நான் வந்து எங்க அம்மா புடவை, அவங்க திருமணத்துக்கு எடுத்த புடவை, அது கிளியவும் இல்ல, நல்லா உடுத்தவும் முடியல, அப்படியே வச்சிருக்கேன் நான். 60 எடுத்தது அது.
1: 60 எடுத்தது?
4: ஆமா, அது அம்மா கல்யாணம் 60 எடுத்தது, எனக்கு கொடுத்தாங்க, நான் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டேன், இப்ப அதை கெட்டவும் கெட்டவும் கிளியெல்லாம் செய்யல, நான் கெட்டவும் முடியல, அப்படியே பத்திரமா எடுத்து எடுத்து பாத்துட்டு வச்சிருக்கேன். அப்புறம் என்னுடைய மகனுடைய ரிப்போர்ட் கார்டுல இருந்து ஃபீஸ் கட்டுறதுல இருந்து எதையுமே தூக்கி போட மனசு இல்ல,
1: எதையுமே தூக்கி போட மனசு இல்ல,
4: எதுவுமே மனசு இல்ல, பசங்களுக்கு அது ஒரு அது பொத்தி தவாய்க்கு எங்க பேரை வந்துட்டு அவங்க காட்டுவாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு அழியாத அப்ப எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு, அது மாதிரி ரெண்டு பசங்களும் எல்லாம் 1991 உள்ளது, அப்படியே கொண்டு
1: பாருங்க, இந்த ரிப்போர்ட் கார்டு எல்லாம் வச்சிருக்கும் போது நம்ம பசங்க வந்து, அதாவது அவங்க பசங்கள்ட்ட வந்து காமிக்கும் போது, நான்லாம் அப்ப எவ்வளவு மார்க் எடுத்தேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லிட்டு இருக்கிற சில பேருக்கு வந்து இந்த ரிப்போர்ட் கார்டு தான் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நியூஸில் தொடர்ந்து பேசுவோம், நேர்கள் வந்து கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0944-298-6-00-03-8 மற்றும் 2952-5254 இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து எங்கூட வந்து பகிர்ந்துக்கலாம். ஸோ நியூஸில் வந்து ஒரு பாட்டு கேட்டு வந்துடுவோம். காவலன் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, யாரது யாரது அப்படிங்கிற பாட்டு, சுஜித்ரா அண்ட் கார்த்திகோட வாய்ஸில், வித்யாசாகரோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதொல்லு.

0: நேரம் 11:53 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போ வித் மீ ஆஜே கவிதா. ஸோ நிகழ்ச்சியில் எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால ஒரு பழைய பொருள், உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பழைய பொருளை தூக்கி போட மனசே வரல, ஆனா நான் வந்து இன்னும் பாதுகாத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொருளை சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். நிகழ்ச்சியுடைய நிறைவுக்காளர் யாருங்க பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். யாருங்க பேசுறீங்க? சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க சார், உங்களால தூக்கி போட
1: இருக்குது. எந்த ஒரு 3 சைக்கிள் இருக்கு.
0: ஓகே.
1: அத வந்து எல்லாமே நல்லா தெரிக்குது. அதனால சிலது மாத்திராத ஓட்ட முடியும். அந்த அஜி எடுத்து உரங்கட்டி வச்சிருக்கேன்.
0: உரங்கட்டி வச்சிருக்கீங்க? எப்ப வாங்கின சார் அந்த சைக்கிள்?
1: அது வாங்கி ஒரு 35 வருஷம் கிட்ட இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர். 35 வருஷமா வந்து சைக்கிள் வந்து வச்சிருக்கீங்க ஞாபகமா?
1: ஆமா, அது அப்படியே. ஆமா, அது அப்படியே நல்ல தொட்டி கிழிச்சு அப்பப்போ இது பண்ணி வச்சுக்கிறது.
0: சூப்பர் சார், நன்றி சார், நன்றி. நிறைவு பகுதியை வந்து நெருங்கியாச்சு. நான் எந்த பொருளை வந்து இன்னும் ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானுமே வந்து எந்த பொருளுமே தூக்கி போட மாட்டேன். உண்மையாவே வந்து குப்பை சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாம் திட்டுவாங்க. ஆனா வந்து எந்த பொருள்லாம் நான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னா, எங்க அம்மா பாதுகாத்து வச்சிருந்தது

நான் வந்து சின்ன வயசில் கையை பிடிச்சி ஓட்டின நடவண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நடவண்டி வந்து இன்னுமே வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. அதை எப்போல்லாம் பார்க்கணும், ஆனால் இது வந்து நான் வளர்ந்துட்டேன், குட்டியாக இருக்கும்போது சும்மா வந்து தள்ளி பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்கும். அப்பப்போ வந்து ஸ்டோரூம்லேருந்து எடுத்து அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க, அதை வந்து எடுத்து விளையாடுறது ஜாலியாக இருக்கும். பட் இருந்தாலும் ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன், பார்ப்போம் வந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து வீட்டில் வந்து இருக்குது. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது வச்சுருந்த புத்தகமாக இருக்கட்டும், அப்போ வந்து எக்ஸாம் அந்த 10th 12th அந்த ஹால் டிக்கெட்டு, காலேஜ் படிக்கும்போது வச்சுருந்த அந்த ஐடி கார்டு, இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து என்னோடய அந்த பாக்ஸில் நான் பத்திரமாக வந்து வச்சுருக்கேன். ஸோ நிறைய டைரியெலாம், டைரியிலலாம் வந்து நிறைய வந்து காசு, பழங்காலத்தில் உள்ள காசு அந்த மாதிரிலாம் வந்து நான் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து என்கிட்ட வந்து இருக்குது. ஸோ நிறைய நேயர்கள் வந்து வித்தியாச வித்தியாசமான பொருட்கள், ஒரே பொருளை சொல்லாமல் நிறைய வித்தியாசமான பொருட்கள்லாம் வந்து வந்து சொன்னீங்க. ஸோ நேயர்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, கால் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான நன்றி நான் வந்து சொல்லிக்கிறேன். எல்லாரும் கால் பண்ணவங்க, ட்ரை பண்ணவங்க, நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க, எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக என்ன வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி படத்துலேருந்து ஒரு பாட்டு போடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஸோ குட்டி படத்துலேருந்து என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ என் நெஞ்சை தீண்டியது அப்படிங்கிற பாட்டு. சாகர் மற்றும் சுமங்கலியோட வாய்ஸில், தாமரையோட வரிகளில், தேவிஸ்ரீ பிரசாத்தோட இசையில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சியை இந்த டைமில் இப்போதைக்கு நான் வாய்ந்த பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து உங்களுக்காக ஒரு கிரேட் ஆர்ஜே வந்து வெயிட்டிங்கில் இருக்கார், உங்களுக்கான சூப்பரான ஷோ பண்ணுறதுக்கு. ஸோ யார் அப்படின்னு வந்துட்டு அவர் வரும்போது தெரியும். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, எல்லாமே சமதுலு.

0: நேரம் 12 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம் NPS வாட்சல்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து. NPS வாட்சல்ய திட்டம் என்பது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 2013 பிரிவு 12(1)(a) மற்றும் பிரிவு 20 கீழ் தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் வருகிறது. இது விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வையிலிருந்து உருவாகி நிதிசார் கல்வியறிவு மற்றும் நிதி திட்டமிடலை மேம்படுத்துவதற்கும் குழந்தைகளின் அதிகாரமளித்தலை ஊக்குவிப்பதற்கும் சிறார்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பங்களிப்பு சேமிப்பு மற்றும் நீண்டகால நிதி பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் NRIs மற்றும் வெளிநாட்டு இந்திய குடிமக்கள் OCIs உட்பட 18 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் கிடைக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் கணக்கு என்பது NPS வாத்சல்யா திட்டத்தின் கீழ் ஒரு பாதுகாவலர் மூலம் திறக்கப்பட்ட மைனரின் தனிநபர் ஓய்வூதிய கணக்கை குறிக்கும். இந்த திட்டத்தின் நோக்கத்திற்காக சந்தாதாரர் என்பது இத்திட்டத்தின் கீழ் கணக்கு திறக்கப்பட்ட ஒரு சிறுவரை குறிக்கும். பாதுகாவலர் என்பது சிறாரின் பெற்றோரையோ அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரையோ குறிக்கும். மைனர் என்பது 18 வயது நிரம்பாத நபரை குறிக்கும். பிரான் PRAN என்பது கணக்கை திறக்கும் நேரத்தில் CRA அதாவது சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சியால் உருவாக்கப்பட்டு சந்தாதாரரின் பெயரில் வழங்கப்படும் ஒரு தனித்துவமான நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணை குறிக்கும். NPS வாத்சல்யா நிரந்தர ஓய்வூதிய கணக்கை பெற்றோர்களோ பாதுகாவலர்களோ ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் தொடங்கலாம். முதலீடுகளை நிர்வகிப்பதற்காக பாதுகாவலர்கள் PFRDAவில் பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு ஓய்வூதிய நிதியை தேர்ந்தெடுக்கலாம். பங்களிப்புகளின் முதலீடானது ஓய்வூதிய நிதிகளால் நிர்வகிக்கப்படும். சிறுவர் 18 வயதை அடையும் போது தனிப்பட்ட சொத்து கணக்கு பாதுகாவலரால் சிறுவரின் பெயரில் சிறுவரின் பிரத்யேக பயனுக்காக இயக்கப்பட வேண்டும். இதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும் என்பதை அறிந்து கொள்ளலாம். சிறார்களுக்கு பிறப்பு சான்றிதழ், பள்ளி மாற்றுச் சான்றிதழ், மெட்ரிகுலேஷன் சான்றிதழ், நிரந்தர கணக்கு எண், பான் அல்லது கடவுச்சீட்டு ஆகியவை அவர்களது பிறந்த தேதியை உறுதிப்படுத்த தேவைப்படும். இந்தியாவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு சிறாரின் தனிப்பட்ட அல்லது கூட்டு வங்கி கணக்கு விவரங்கள் விருப்பத் தேர்வாகும். அதே சமயம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டு இந்தியர்களுக்கு இது கட்டாயமாகும். பாதுகாவலருக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னவென்றால் ஆதார், ஓட்டுநர் உரிமம், கடவுச்சீட்டு, வாக்காளர் அடையாள அட்டை, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச்சட்ட வேலை அட்டை அல்லது தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆவணங்கள், கூடவே பாதுகாவலரின் பான் எண் அல்லது படிவம் 60 உறுதிமொழியும் பெறப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பணம் செலுத்துதலை நேரடியாகவும் செய்யலாம். அதாவது பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு அஞ்சல் நிலையத்திற்கு சென்று NPS பங்களிப்பு சீட்டுடன் காசோலை அல்லது பணத்தை செலுத்துவதன் மூலம் செய்யலாம். அஞ்சல் நிலையங்கள் வழங்கும் இணையவழி வசதி மூலமும் செய்யலாம். NPS அறக்கட்டளையின் ENPS தளம் மூலமும் செய்யலாம். PFRDAவால் அங்கீகரிக்கப்பட்ட வேறு ஏதேனும் மின்னணு முறையிலும் பணத்தினை செலுத்தலாம். கணக்கு தொடங்குவதற்கான குறைந்தபட்ச பங்களிப்பு ₹250 ஆகும். குறைந்தபட்ச வருடாந்திர பங்களிப்பு ₹250. அதிகபட்ச பங்களிப்புக்கு வரம்பு இல்லை. கூடவே பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் மட்டுமின்றி உறவினர்களும் நண்பர்களும் NPS வாத்சல்யா கணக்கிற்கு நன்கொடைகளை வழங்கலாம். குழந்தைகளுக்கு பிறந்தநாள் வரும் பொழுது உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவதை விட அவர்களது கணக்கில் அந்த பரிசை பணமாக வரவு வைத்தால் அவர்களது எதிர்காலத்திற்கு மிக உதவியாக இருக்கும். மேலும் இத்திட்டத்தினை பற்றி அறிந்து கொள்ளவும் இதில் இணைய வழியில் சேரவும் https://nps.trust.org.in என்ற இணையதளத்தை அணுகலாம். மேலும் சந்தேகங்களுக்கு

இலவச தொலைபேசி எண்ணான 1800-570-6778 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இணையதள முகவரியும் இலவச தொலைபேசி எண்ணும் மீண்டும் ஒரு முறை https://nps.trust.org.in. இலவச தொலைபேசி எண் 1800-570-6778. நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் அறிந்து கொண்டோம் என்பிஎஸ் வாத்சல்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

குட் ஆஃப்டர்நூன் மக்களே, நேரம் 12:06 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரேட் 101.4 இந்த ஒரு மணி நேரம் நீங்க கேட்க இருக்கும் நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிகளுக்கு ஹாய் சொல்லி நிகழ்ச்சியில் உங்க கூட சேர்ந்து பயணிக்க நான் ஆர்ஜி அர்ஜுன் வந்தாச்சு. சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான், சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான். ஸோ ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு கான்ஃபிடண்டாக இருங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இன்னைக்கு ஷோவை ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, பாசிட்டிவ் நோட்டோட ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமயோஜித புத்தி, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். எப்படி மேஜர் சுந்தரராஜன் மாதிரி இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலையும் சொல்லியாச்சு. ஓகே, வாழ்க்கையில நம்ம போட்ட திட்டப்படி எல்லாம் நடந்துறதில்ல. சில நேரம் நம்ம நினைச்சதுக்கு மாறா ஒரு சில விஷயம் நடக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்ல பயப்படாம அந்த நேரத்துக்கு என்ன தேவை, அந்த நொடி எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நம்ம அறிவை பயன்படுத்தி அந்த சிக்கல் இருந்து வெளிவரும் பாத்தீங்களா, அதை தான் சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா பிரச்சனைகளையும் பணத்தாலோ பலத்தாலோ சமாளிக்க முடியாது. அந்த நேரத்தில் தோன்ற ஒரு சில நல்ல முடிவுகளால தான் அந்த விஷயங்களை சமாளிக்க முடியும். ஸோ இது போல நேயர்களாகிய நீங்க உங்க சமயோஜித புத்தியை யூஸ் பண்ணி பாருங்க, பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி நீங்க இந்த ஏதாவது சிக்கல்ல இருந்து வெளியே வந்த அனுபவம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்றத இன்னைக்கு ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சியிலையும் கூட பகிர்ந்துக்க போறீங்க. ஸ்நேகிதிகள் நிகழ்ச்சியில பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றொரு எண் 295205544. முன்னிணைப்பிற்கு 044 அப்படின்ற எண்ணை சேர்க்க மறந்துடாதீங்க. ஓகே, இன்னைக்கு ஷோவே பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பத்தினதுனாலும் உங்களை யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்றனால முதல் ஒரு பாட்டு போயிட்டு வந்துடலாம். அது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீன்ஸ் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கு, கண்ணோடு காண்பதெல்லாம். சரி சரி, பாட்டை நீ பாட்டு பாட்டையே போட்டுரு அப்படிங்கிறீங்களா? ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வர இருக்கு. நித்யஸ்ரீ அவர்களின் குரலில் வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில் பாடல் கேட்டு வந்திருங்க. இந்த பாட்டுக்கு ஒரு கனெக்ட் இருக்காது என்ன வந்து சொல்கிறேன். ஸோ கேட்டு இணைந்திருங்கள் மக்களே, இது 89.4 எங்கள் எல்லாமே சமதூள்.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in
1: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ் குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்.
2: இதமானது சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
3: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 12:11 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரேட் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி, நான் ஆர்ஜே அர்ஜுன் கூட பேசிட்டு இருக்கேன். எஸ் ஸ்நேகிதிகள் லைன்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்ககிட்ட நம்ம இணைப்பில் இறஞ்சிடலாம். முதல் நேயர் வருக, வணக்கம். ஹலோ
4: சார்,
3: வணக்கம். யாரங்க இருந்து பேசுறா?
4: பெருமாள்பட்டில ஜெயலட்சுமி பேசுறேன்.
3: ஜெயலட்சுமி மா, சொல்லுங்க, நீங்க தலைப்பு என்னன்னு கேட்டீங்களா?
4: சொல்லுங்க
3: சொல்லுங்க. நீங்க கேட்கல அப்போ. ரைட். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதாவது சமயோஜித புத்தியை யூஸ் பண்ணி ஏதாவது சிக்கல்ல இருந்து வெளியே வந்திருக்கீங்களா அப்படின்றத எனக்கு கேள்வி. அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்தாலோ, இல்ல நான் பாத்திருக்கேன் ஒரு சிலவங்களை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதை நீங்க என்கிட்ட பகிர்ந்துக்கலாம்.
4: சிக்கல் வரும்போது அதுக்குண்டான பரிகாரம் என்னவோ அதை உடனே எடுத்துருவேன் சார்.
3: பரிகாரம் இல்லமா, ஒரு சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல டக்குன்னு நான் ஒரு யோசித்தேன்.
4: அது லெட்டர் கொடுக்கோ, அது செய்வேன் நானு.
3: ஓகே சூப்பர்மா, நன்றி.
5: நன்றி.
3: அப்படி சொல்றீங்களா? நான் கேட்டது ஒரு சிக்கல் இருந்து எப்படி வெளியே வந்துருங்க, அதாவது ஓகே இது வந்து நீங்க பிளான் பண்றீங்க ரைட்டு, ஆனா ஒரு சிக்கலான நேரத்துல டக்குன்னு ஒண்ணு யோசித்த பாருங்க, அதுல இருந்து வெளியே வந்தேன், அது சூப்பரான அனுபவம் அப்படின்னு ஒரு அனுபவம் இருக்கா? அப்படிங்களா, சரிமா, வாழ்த்துக்கள். வேலைக்கு போய் சிறப்பா செயல்பட வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி.
6: எனக்கு வந்து சொல்லணும் சமையல்ல சில விஷயங்களை டக்குன்னு மாத்திடுவேன், ஏதாவது இதாயிட்டதுன்னா. இப்ப பாலே திரிஞ்சிடுதுன்னு வச்சுங்க, டக்குன்னு கோவா மாரி கிண்டிடுறது.
3: சூப்பர்.
6: ஆனா முக்கியமா என்ன செய்வேன்னா, நான் வந்து தனியா தான் டிராவல் பண்ணுவேன். எங்க வீட்டுக்காரவங்க வந்து பிசினஸ் மேனுங்கிறதால கல்யாணம் பண்ணதுல இருந்து பஸ்ல ஏறணும். என்ன பண்ணுவேன்னா, நான் போற ஊருக்கு உள்ள ஊரை பேரை சொல்லிடுவேன். படிக்க தெரியும், பஸ்ஸ பார்த்துதான் ஏறி
3: இருப்பேன்.
6: சீர்காழி போகணுமா, நாகப்பட்டினம் போகணுமா, எந்த ஊரு போகணுமோ அந்த ஊர் பேரை சொல்லி டிக்கெட்டை கேட்பேன். பஸ் கிளம்பினதுமே அவங்க போவாதம்மா அப்படின்னா, அப்ப நான் இறங்கிறப்பா நான் இந்த ஊருக்கு. அந்த அந்த அந்த புத்தி, அது வந்து சமயசித புத்தி
3: தான். இல்லாட்டி நம்ம அங்கிட்டு போய் இறக்கி விட்டுருவாங்க, நம்மளும் அந்த ஊர்ல போய் தெரியாத ஊர்ல போய் இறங்கிடுவோம் அப்படின்னு.
6: இதெல்லாம் நான்
3: நினைக்கிறேன். ரொம்ப தலைப்ப புரிஞ்சுட்டு கரெக்டா பதில் சொன்னீங்க, நன்றி, வாழ்த்துக்கள்.
6: நன்றிப்பா, ரொம்ப சந்தோஷம்.
3: எஸ் கடைசியா இணைந்த நேர் வந்து அவங்கதான் அந்த தலைப்பை

கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. சமயோஜிதை புத்தியை எப்படி யூஸ் பண்ணி ஒரு சிக்கலேருந்து வெளியே வந்திருக்கீங்கன்னு அவங்க சொன்ன ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நான் வந்து ஒருடி பால் திரிஞ்சு போச்சு, இப்போ நான் அதை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணேன்னா டக்குனு நான் பால்கோவை மாதிரி கிண்டிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வீட்டில் கேட்டாங்கன்னா நான் உங்களுக்காக தான் பால்கோவை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம். அதே சமயம் வந்து அவங்க பால் திரிஞ்சு போனதையும் மறைச்சிடலாம். அதான் இதுதான் சமயோஜித புத்தி. ஸோ இந்த மாதிரி நேர்கள் அவங்களுக்கு உண்டான அனுபவங்களை என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா யோசித்து பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் நடந்திருக்குங்க இல்லை சுத்து வட்டாரத்தில் யாருக்காவது நடந்திருக்கும். ஏன்னா நான் பல கதைகள் வச்சிருக்கேன், நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரங்களில் வெளிப்படும். அதை தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே, நீங்கள் உங்களுக்கு யோசிக்க மறுபடியும் நான் டைம் தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்தேன். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பகவதி திரைப்படத்திலேருந்து ஒரு அருமையான பாடல் வர இருக்கு. இது என்ன மாதம், ஜூலை மாதம், ஜூலை மாதத்தில் இந்த பாட்டு இல்லாமல் எப்படி அப்படின்றனாலே இந்த பாடல் உங்களுக்கு ஒழிக்க இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் மக்களே. இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்கே எல்லாமே சமதுலே.

0: எஸ் வெல்கம் பேக் மக்களே. நேரம் 12:21 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 கேட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி, நான் ஏஜே அர்ஜுன் கூட பேசிட்டு இருக்கேன். எஸ் நிகழ்ச்சியில உங்க சமயோஜித புத்தி யூஸ் பண்ணி எப்படி நீங்க ஒரு சிக்கல் இருந்து வெளியே வந்திருக்கீங்கப்பா அப்படின்னு தான் கேட்டேன். ஸோ காலில் கலெக்ட் பண்ணோடைய வச்சு உங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி ஒரு நல்ல பதில சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில அடுத்த நேரம் வரவேற்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறாமா?
1: வெள்ளூர்ங்கிற கிராமத்துல வந்து டிக்கெட் கொடுப்பாங்க சென்னைக்கு. அது அன்னைக்கு தீந்து போச்சு, குறிப்பிட்ட டிக்கெட் தான் இருக்கும். தீந்து போனதுனால நீங்க போய் விருத்தாசலத்துல வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்க ஹஸ்பண்ட் வந்து விருத்தாசலத்துல டிக்கெட் வாங்க போனாங்க. ஒரு பெரிய கியூ நின்னதுனால அந்த கியூல இருந்து வர்றதுக்குள்ள ட்ரெயின் கிளம்பிடுச்சு. என்னோட பையன் வந்து ஒரு 3 இருக்கும் அவ்வளவுதான். நான் வந்து பேக் எல்லாம் வச்சிட்டு ட்ரெயின்குள்ள உட்காந்துருக்கேன். அவங்க வந்து டிக்கெட் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. ஒரு ஒரு 2-3 கிலோமீட்டர் கூட வந்திருக்கும். என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு சின்ன வயசுல எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாம் சொன்ன கதைகள்லாம் ஞாபகம் வந்தது. அவங்கள ஒரு தடவை ட்ரெயின்ல இருந்து இறக்கி விட்டாங்களாம். டிடிஆர் கம்பார்ட்மெண்ட் விளையாடிக்கிட்டே போனதுனால இறக்கி விட்டது. எங்க தாத்தா என்ன பண்ணாங்களோ அந்த செயின் பிடிச்சி இழுத்துட்டாங்க. இழுத்த உடனே ட்ரெயின் நின்றுடுச்சுன்னு சொல்லி அந்த சின்ன வயசுல கேட்ட கதை எனக்கு ஞாபகம் வந்தது. அப்ப என்ன பண்ண, பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சார் அந்த செயினை இழுங்களே அப்படின்னு சொன்னேன். அம்மா நான் இழுக்க கூடாது, நீங்களே இழுத்துருங்க, தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. சரி, நான் அந்த செயின் பிடிச்சி இழுத்த உடனே ட்ரெயின் நின்று போச்சு. நின்றுட்டதும் அப்புறம் அங்க இருந்து எல்லாரும் அந்த இதுல என்ஜின் இதுல இருந்து வந்துட்டாங்க. அதுக்குள்ள எங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, அந்த கண்ட்ரோல் ரூம்ல போய் சொல்லி அவங்களும் அந்த இதுல வந்து
0: நிகழ்ச்சியிலையும் அடுத்த நேர் வருக வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறா?
2: திரும்பாக்கம் வனஜா.
0: வனஜாமா சொல்லுங்க, உங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி செயல்பட்டு இருக்கு சில நேரங்கள்ல?
2: சின்ன வயசுல ஒரு 15 ஒரு எக்ஸ்போர்ட் வேலைக்கு போனேன் சார். அப்ப வந்து எனக்கு வந்து மிஷினை பத்தி கொஞ்சம் தெரியும். ஆனா அது அந்த கம்பெனி வந்து என்ன வேலை செய்யறாங்க எதுவும் தெரியாது.
0: சரி,
2: ஆனா அந்த கம்பெனி வந்து இந்த பேண்ட் எடுத்து தைப்பாங்க எக்ஸ்போர்ட்ல.
0: சரிங்கம்மா.
2: நான் போய் நின்னா எனக்கு முன்னாடி ஒரு
0: கத்துக்கிட்டீங்க.
2: வாழ்த்துக்கள்மா.
0: வாழ்த்துக்கள்

0: நன்றி.
1: கண்டிப்பா
0: நன்றி. அடடா அடடா, நேயர்கள் தொடர்ந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அதுலேயும் அந்த கடைசியாக நேர் சொன்னாங்க, எனக்கு அந்த நேரத்தில் தெரியல, இருந்தாலும் நீங்கள் பண்ணி காட்டுங்க, நான் உடனே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை வந்து நான் இழக்காமல் அதை நான் கரெக்டாக செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான விஷயமும் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு முக்கியமான நேரங்களில் நம்ம சமயோஜித்தை பற்றி யூஸ் பண்ணணும். நான் மொதல் மொதல் பாட்டில் ஏதோ சொல்ல போகிறேன் அப்படின்னு இப்போ ஜீன்ஸ் படத்தில் அந்த கண்ணோட காண்பதெல்லாம் பாட்டு பார்த்துருக்கீங்களா, அந்த விஷுவல்ஸ் அப்படி தான் இருக்கும். அந்த பாட்டில் ஏகப்பட்ட குளறுபடி நடக்கும், ஆனாலும் வந்து அவங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி அந்த பாட்டி ஆகட்டும் அதில் வர கேரக்டர்ஸ் வந்து இன்னொருத்தவங்களை வந்து ஏமாற்ற பார்ப்பாங்க. பட் ஏமாத்துறதுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ண வேணாம், பட் அந்த நேரத்தில் அவங்க பண்ணுறதை தான் நான் சொன்னேன். எஸ், இந்த மாதிரி அடுத்து ஒரு பாடல் கேட்டிருந்தோம், என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்துலேருந்து ஒரு அருமையான பாடல் வர இருக்குது. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உன்முதட்டோர சிறப்பு அப்படின்னு ஒரு பாட்டு வர இருக்கு. நீங்களே அந்த பாட்டு கேட்டுருங்க. ஓகே, அந்த பாடலை பாடிய ஹரிகரன் மற்றும் மனோதர ஸ்ரீராம், இசை இசையமைத்தது தேவா. கேட்டு இணைந்திருங்கள் மக்களை, இரண்டு பண்பலி 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளது.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 12:31 ஆயிட்டிருக்கு. சென்னை FM ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சி நான் ஆர்ஜி அர்ஜுனும் கூட பேசிட்டு இருக்கேன். எஸ், நீங்கள் நிகழ்ச்சியில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நேர்கள் ஒரு விதவிதமான கதைகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கதைகள்னு சொல்கிறதோட அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம கூட ஷேர் பண்ண போகிற அடுத்த நேயர் யார் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் இப்படி யோசித்து பாருங்களேன், ஒரு சில நேரத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து நம்மளை எப்படி காப்பாற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில நேரம் கிச்சனில் வேலை செய்வோம், திடுதிப்புன்னு நம்ம அந்த எல்பிஜிலையோ ஏதோ அந்த ஃபயர் வருது, இல்லை நம்ம பெட்ரோல் போட்டுட்டுக்கோ நம்ம பைக்கில் இருந்து அந்த மாதிரி ஃபயர் வருதுன்னா, அந்த மாதிரி சமயங்களில் நம்ம பதறக்கூடும். அந்த மாதிரி பதற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்ற அனுபவங்கள் நம்ம திரட்டணும். அப்புறம் இந்த மாதிரி ஃபயர் ப்ரிகாஷனரி மெசேஜ் அப்படின்னு சொல்லி இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் சில நேரத்தை நடத்துவாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து இந்த மாதிரி அனுபவங்கள் வரப்போ அதை பார்த்து பதறத விட அந்த நேரத்தை எப்படி நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி தப்பிக்கிறது அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சில வீடியோஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த எல்பிஜி ஃபயர் ஆகுது அந்த மாதிரி கேசஸில் வந்து ரொம்ப பேனிக் ஆகாமல் ஒரு ஈரத்துணியை சுற்றி அந்த எல்பிஜி கவர் பண்ணும் அப்படின்ற மாதிரி சில சேஃப்டி மெசேஜ்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சேஃப்டி மெசேஜ் இருக்குது. ஸோ அதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்றத நான் ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். எஸ் நிகழ்ச்சியில் இனி அடுத்த நேர் யார் என்னன்னு பார்த்துடலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யாருங்கிறது பேசுகிறா?
3: அண்ணா,
2: மாலினி அம்மா, சொல்லுங்கள், நலமாக இருக்கீங்களா?
3: நல்லா
2: இருக்கேன். சொல்லுங்கம்மா.
3: இந்த குழந்தைங்களை கையாளும் போது எங்க பையனுக்கு 3 வயசு இருக்கும். பக்கத்துட்டு பையனா அவரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க.
2: விளையாடிட்டு
3: இருக்கும் போது ரூம்ல கதவை பூட்டிட்டாங்க.
2: ஓகே,
3: பசங்க பூட்டிட்டான், இந்த பையன் பூட்டிட்டான், பூட்டி அவன் அழுகுறான், எங்க பையன் அமைதியா இருக்கிறான், இந்த அவங்க அம்மாவும் அழுதுகிட்டு இருக்காங்க. நான் உடனே என்ன செஞ்சேன், ஒண்ணுமே சொல்லுவது இல்ல, எங்க பையன் பேரு சம்பத், சம்பத் அப்படின்னு. அவன் அம்மா அப்படின்னா, நீ ஒண்ணு இல்ல, அந்த தாப்பாவை அப்படியே மெதுவா இழுத்துரு, கொஞ்சம் இழுத்துட்டா வந்துரும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்னானே, அந்த தெரியல,
2: எல்லாரையும் பயங்குடுத்தி அந்த நேரத்தை வந்து அப்படியே அந்த இடத்தையே பிரளயமாக்குறதுக்கு பதிலா
3: நம்ம என்ன செய்யணும், தட்டுவோம், தட்டுவோம். ஏன்னா அந்த நேரத்துக்கு எனக்கு அது தோணல, நான் உடனே அவன் சொல்லிட்டேன். ஏன்னா அந்த துருதுருக்கு பிள்ளைகளும் கொஞ்சம் நம்ம
2: நிகழ்ச்சியில் இந்த மாதிரி தான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். பல பேர் பல அனுபவங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சிலது நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ள விஷயமாவும் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த அனுபவங்களே எனக்கு கிடையாதுப்பா அப்படின்றவங்களும் இதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து எதுவும் நமக்கு நடக்கக்கூடும் இல்லையா, அதனால அது அனுபவங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுதான். ஏன்னா வாழ்க்கை வந்து நம்மளுக்கு கத்துத்தர பாடம் ஏராளம். அதை நம்ம நோட்ஸ் எடுக்கலன்னா அங்கே நம்ம மாட்டிக்கும். எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்டு வந்தாலும் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தாமல் சிதறாமல். ஏன்னா இப்படி ஒரு படத்தை நான் கேள்விப்பட்டது அப்படின்னா, அந்த படத்தில் ஒரு அருமையான பாடல் ஒன்று இருக்குது. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் கிடைத்த தகவல் படி என்னப்பா நியூஸ் சொல்ல போறையா அப்படின்னா, இல்லைங்க அந்த பாடலே அப்படி ஒரு பட்டு பாடல் தான். அது யார் பாடியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் மதுமதி அவர்களின் குரலில், யுகபாரதி அவர்களின் வரிகளில், பரணி அவர்களின் இசையில் ஒரு அருமையான பாடல் ஒலிக்க இருக்கு. கேட்டு இணைந்தர்கள் மக்கள், இது 101.4 இங்கே எல்லாமே சமதுலு.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனு ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்று காலத்தின்போது மருத்துவர்களின் அளப்பரிய சேவையை நினைவு கூர்ந்துள்ள அவர், ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் மூலம் மருத்துவ சேவை விரிவாக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், மருத்துவ படிப்புகளுக்கான எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிக அளவில் இளைஞர்கள் மருத்துவர்களாக உருவெடுக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நோய் தடுப்பு மருத்துவம், நவீன மருத்துவ ஆராய்ச்சி, அனைவருக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மருத்துவர்களின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் மக்களின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவர்கள் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சுகாதாரத்துறையில் மருத்துவர்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் மருத்துவர்கள் அயராது பாடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் மனித நேயம் போற்றத்தக்கது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மருத்துவர்கள் நோய்க்கான சிகிச்சை அளிப்பவர்களாக மட்டுமின்றி சுகாதாரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் திகழ்வதாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் தீபா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மருத்துவர்கள் நோய்க்கு சிகிச்சை அளிப்பவர்கள் மட்டுமல்ல, நோய் வராமல் தடுக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்கவும் வழிகாட்டுபவர்களும் ஆவர். நமது ஆரோக்கியம் நம் கைகளில் தான் உள்ளது. சத்தான உணவு, தினசரி உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், புகையிலை மற்றும் மதுவை தவிர்த்தல், தேவையான தடுப்பூசிகள் மற்றும் காலமுறை உடல்நல பரிசோதனைகள் ஆகியவற்றை கடைபிடிப்போம். மனித உயிரை காக்கும் உயரிய பணியில் அறிவையும் அன்பையும் அர்ப்பணிப்பையும் இணைத்து சேவை செய்யும் அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளும்.
0: தேசிய பட்டய கணக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். இவர்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் திறமையின் மூலம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்கு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். 1949 இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனம் தொடங்கியதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஊரக பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை இது மேம்படுத்தும் என்று கூறியுள்ளார். இந்த சட்டத்தின் மூலம் ஊரக பகுதி மக்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த நடப்பு நிதியாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராணுவம் நவீனமயமாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல்

0: தீரஜ் சேத் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் புதிய ராணுவ தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்ப அடிப்படையில் இந்திய ராணுவம் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். எல்லைப் பகுதியில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் சிறப்பாக ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாகவும் ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் அரசு நிர்வாகம் சீரமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 11 ஆண்டுகள் சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்தின் மூலம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக பணம் செலுத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் கிராமங்களில் மட்டுமன்றி 2வது மற்றும் 3வது நிலை நகரங்களும் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளம் தொழில் முனைவோர் மற்றும் புத்தொழில் தொடங்குவோர் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, வணிகம், பொதுச்சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் வளர்ச்சியடைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய எண்ணெய் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தில்லியில் 19 கிலோ வணிக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 2930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று வெளியிட்டார். சென்னையில் தரவரிசை பட்டியலை வெளியிட்டு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: இந்த பொறியியல் கலந்தாய்வுக்கு இந்த ஆண்டுக்கு விண்ணப்ப பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2,45,235. இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 130,767. இதில் மாணவிகளின் எண்ணிக்கை 105,245. 3வது பாலினத்தவர் 5. ஆக மொத்த எண்ணிக்கை 236,017.
0: ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் இன்று பேருந்து ட்ரக்குடன் மோதி தீப்பற்றி எரிந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர், 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தில்லி மும்பை விரைவுச் சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் தௌசா மாவட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவின் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு பி ஹரீஷ், சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட்டால் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியா காசா பகுதியில் 150 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளதையும் திரு பி ஹரீஷ் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சோரா மட்சுஷிமா சன்சுகே இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா சிட்டேல் யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. முன்னதாக நார்வே பிரான்ஸ் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இன்றிரவு 9:30 நடைபெறும் நாக் அவுட் ஆட்டத்தில் இங்கிலாந்து காங்கோவை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் கனடாவின் லியாம் த்ராஸை வென்றார். புதுச்சேரியில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 120 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்திய

தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

வெல்கம் பேக் மக்களே. நேரம் 12:50 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹாய் ஸ்னேகி, இது என்னப்பா கேட்ட நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பத்தி தான் பேசணும். நிறைய ஸ்நேகிதிகள் அவங்களோட அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு நினைவுக்கு வர ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு, அது என்னன்னு அவங்க கூட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எயின்ஸ்டைன் அவரோட வாழ்க்கையில் நடந்ததா இந்த ஸ்டோரியை உதாரணமாக சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எயின்ஸ்டைன் தனது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்ற லெக்சரை வந்து எல்லா காலேஜஸ் மற்றும் யூனிவர்சிட்டிஸ்க்கு எடுத்துட்டு இருந்தார் அந்த காலத்தில். அப்போ என்ன ஆச்சாமா, அவருக்கு ஒரு சமயத்தில் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சான். நம்ம டெய்லி போகிறோம், போய் ஒரே கதையை தான் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லி அவர் டிரைவர்கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் டிரைவர் என்ன சொல்லியிருக்காருனா, சார் உங்கள் லெக்சர்லாம் நானும் கவனிச்சிருக்கேன், பேசாமல் அந்த யூனிவர்சிட்டிக்கு அவங்களுக்கு நீங்கள் யாரும் தெரிய போகிறதில்ல, அதனால அந்த தான் நானே வேணால் அந்த லெக்சர் எடுத்துடுறேனே அப்படின்னு சொன்னேன். எயின்ஸ்டைன் சொல்லியிருக்காரு, அடடா இது நல்ல யோசனையாக இருக்கே, பரவாயில்ல, நம்ம டிரைவருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, அதையும் மதிக்கலாம், அதே சமயம் வந்து நம்மளுக்கும் இன்றைக்கி ஒரு லீவு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணால் உன்ன மாதிரி உட்காந்துக்கிற டிரைவராக நீ வந்து என்ன மாதிரி லெக்சர் எடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காங்க. ஆரம்பிச்சிச்சுங்க அந்த லெக்சரை, எயின்ஸ்டைனை விட அந்த டிரைவர் வந்து அவ்வளோ சூப்பராக எடுக்க ஆரம்பிச்சிட்டாராம். இதை பார்த்து எயின்ஸ்டைனே, பரவாயில்லையே பையன் நம்ம கூட இருந்து சூப்பராக பண்ணுறானே அப்படின்னு சொல்லி ரசிச்சுட்டு இருந்தாராம். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அப்போ திடீர்னு ஒரு ப்ரொஃபஸர் இருந்துச்சு, ஒரு காம்ப்ளெக்ஸான கொஸ்டின், அதாவது ரொம்ப கடினமான கேள்வி ஒன்று கேட்குறாரு அந்த லெக்சரில் இருந்து. அதை கேட்டவொடனே அந்த டிரைவருக்கு, என்னடா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே எப்பா அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் மாதிரி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்போ வந்து தன்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதாவது சமயோஜித புத்தி யூஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறது என்னன்னா, சார் என்ன இவ்வளோ சிம்பிளான கொஸ்டின்லாம் கேட்குறீங்க, நான் கூட ஏதோ கடினமான கேள்வி கேட்க போறீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு அந்த டிரைவர் சொல்லிட்டு என்ன சொல்றாருனா, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் என்னோட டிரைவரே ஆன்சர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருந்த எயின்ஸ்டைனை காட்டி, டிரைவர் ப்ளீஸ் ஆன்சர் திஸ் கொஸ்டின் அப்படின்னு சொன்னா, எயின்ஸ்டைன் அப்பாடா நல்ல வேலை நம்மளை காப்பாத்திட்டானா நம்ம தலை தப்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி எயின்ஸ்டைன் எந்திரிச்சு அந்த ஸ்டோரிக்கான விடை, அந்த சரி அந்த ஸ்டோரிங்கிற அந்த கேள்விக்கான விடையை வந்து ஆன்சர் பண்ணாரா. அரங்கம் முழுவதும் அவ்வளோ பெரிய கைத்தட்டு, பரவாயில்ல ஒரு டிரைவரே ஆன்சர் பண்ணிட்டார் அப்படின்னு. ஆனால் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும், பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இந்த ஸ்டோரியை வந்து தன்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதாவது அவ்வளோ பெரிய எம்பாரசிங்கான சுச்சுவேஷனாக இருந்திருக்கும், அதாவது ஒரு டிரைவர் வந்து எயின்ஸ்டைன் மாதிரி பேசுறதெல்லாம் ஒரு எம்பாரசிங்கான சுச்சுவேஷனாக தான் இருந்திருக்கும், அதை வந்து தன்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி ரெண்டு பேரும் தப்பிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த ஸ்டோரி நம்மளுக்கு உணர்த்துற ஒரு விஷயம். இந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு. இதில் நம்ம அதாவது நிகழ்காலத்தில் சொல்கிற உதாரணங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்களில் வந்து பைலட்ஸ் இருக்காங்களே, விமானங்கள் ஓட்டுற பைலட்ஸ் தன்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி அந்த ஃப்ளைட்டை கரெக்டான நேரத்தில் தயாரிக்கிருக்காங்க. இது மூலமாக பல பேரோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஸ்டன்சஸ் இருக்கு. அந்த நேரத்தில் அவங்க பதட்டப்படாமல் செய்த விஷயங்கள்னால தான் பல பயணிகளோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. ஸோ மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங், நம்ம வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் வருவது நம்ம கையில் கிடையாது, ஆனால் அதற்கான தீர்வு நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் எல்லா பிரச்சனைக்கும் நம்மளோட தீர்வு இருக்குது, அதை உட்காந்து யோசிக்க நமக்கு சில நிமிடங்கள் வேணும், அவ்வளோதான். அதான் பழமொழி சொல்லியிருக்காங்களே நம்ம முன்னோர்கள், பதறிய காரியம் சிதறும், பதறிய காரியம் சிதறும். அதனால எந்த ஒரு சுச்சுவேஷனையும் பதறாம ரிலாக்ஸ்டா உட்காந்து, ஓகே இதான ஆன்சரு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை இருக்குல்ல பாத்துக்கலாம் அப்படின்றத அந்த நொடியை வந்து ஈஸியா சமாளிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில எதையும் ஈஸியா எட்டிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று நேயர்கள் பல ஸ்டோரிஸ் பகிர்ந்துக்கிட்டாங்க, அது அவங்களோட வாழ்க்கையில் நடந்த அனுபவம் மட்டும் இல்லை, இனிமேல் அதை கேட்ட நேயர்களுக்கும் அது வந்து ஒரு பயனுள்ள விஷயமா தான் இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை பாடமும் இன்னொருத்தவங்களுக்கு வந்து அது ஒரு அனுபவங்கள் தான். ஓகே, ஸோ தன்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாரும் யூஸ் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் படிப்போம், லிசனிங் கேப்பபிலிட்டிஸ் நிறைய வளர்த்துப்போம், நம்ம எல்லாத்துக்கும் அவசரப்பட்ட ஆன்சர் பண்ணாம பொறுமையா நிதானமா இருந்து யார் என்ன சொல்றான்னு கேட்டு நம்மளோட அந்த மாதிரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையில் சிறந்து விளங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறுறேன். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களோட கலக்கல் கவிதா இணையிருக்காங்க. மீண்டும் 2:15 உங்களோட இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அர்ஜுன். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒழிக்க இருப்பது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வர இருக்கு. எந்த தேசத்தில் தேசத்தில் அப்படின்னு சொல்லி அருமையா ஹரிஹரன் அவர்கள் பாடியிருப்பாங்க. அந்த பாடலை நீங்க

நேரம் 1:01 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க திரை கானம் வித் மீ அஜய் கவிதா. ஸோ திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு சூப்பர் சூப்பரான பாடல்கள், அதாவது 60-70களில் வந்த பாடல்கள், தத்துவ பாடல்கள், அந்த மாதிரி நிறைய பாடல்கள் கேட்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க, எல்லாரும் வந்து ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சில பேர் சாப்பிட்டுருப்பீங்க, சில பேர் சாப்பிட்ருப்பீங்க, சில பேர் இப்போ தான் வந்து சமைச்சிட்ருப்பீங்க. நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவன் கட்டளை அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டுங்க, 6 மணமே 6. ஆஹா, இந்த பாட்டை விட ஒரு தத்துவ பாட்டு இருக்கா என்னங்கிற மாதிரி ஒரு சூப்பரான பாட்டு. டிஎம் சௌந்தரராஜனோட வாய்ஸில், கண்ணதாசனோட வரிகளில், விஸ்வநாதன் அண்ட் ராமமூர்த்தியோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுலை.

சூரியகாந்தி படத்திலேருந்து பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது அப்படிங்கிற பாட்டு, டிஎம் சௌந்தரராஜனோட வாய்ஸில் கண்ணதாசனோட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்டு முடிக்கும்போது நேரம் 1:12 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியில் அடுத்தது என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படகோட்டி படத்துக்காக பாட்டு வந்துருக்கு, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அப்படிங்கிற பாட்டு, டிஎம் சௌந்தரராஜனோட வாய்ஸில் வாலியோட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அண்ட் ராமமூர்த்தியோட இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டிய நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதூள்.

0: சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்காமல் இறங்கிடணும் அப்படின்னு வந்து சொல்ல வராரு. ஸோ பணத்தோட்டம் படத்துக்காக என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படிங்கிற பாட்டை டிஎம் சவுந்தரராஜனோட வாய்ஸில், கண்ணதாசனோட வரிகளில், விஸ்வநாதன் அண்ட் ராமமூர்த்தியோட இசையில் கேட்டு முடிக்கும் போது நேரம் 1:21 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. திரைக்கானம் திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயி அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டுங்க, கடவுள் என்னும் முதலாளி அப்படிங்கிற பாட்டு. டிஎம் சவுந்தரராஜனோட வாய்ஸில், மருதகாசியோட வரிகளில், கே வி மகாதேவனோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.
1: விவசாயி விவசாயி கடவுள் என்னும்

விவசாய படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டை கேட்டு முடிக்கும்போது 1:25 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க திரை கானம் வித் மீ அஜய் கவிதா. திரை கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியாகம் படத்துக்காக ஒரு பாட்டு, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு அப்படிங்கிற பாட்டு, டிஎம் சவுந்தரராஜனோட வாய்ஸில், கண்ணதாசனோட வரிகளில், இளையராஜாவோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோலு.

பாருங்களேன், மனிதனமா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வான மண்ணில் விழுவதில்லையே. எப்படி ஒரு வரியை கொண்டாந்து எங்கே வச்சிருக்காரு பாருங்களேன். நம்ம மனசாட்சிக்கு மட்டும் பயந்தா போதும் அப்படிங்கிறத வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. என்னதான் நமக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும், நமக்கு ஆறுதல் வந்து யாரு, கடவுளை தவிர வேற யாரும் இல்லை. வேற யாருக்கிட்டையும் நம்ம போய் சொல்லி புலம்பாமா, கடவுள்கிட்டயே சொல்லி புலம்புறாங்கிற மாதிரி வந்து அவர் எழுதியிருக்காரு. என்னதான் வந்து கஷ்டம் வந்து நம்ம வந்து தோண்டு போனாலும் வானம் வந்து மண்ணில் விழுறதில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசும் நம்ம வந்து அந்த அந்த டைமில் வந்து அது தோல்வி கிடையாது அப்படிங்கிறதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காரு.

ஒரு நல்ல பாட்டு. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி 31 நிமிஷத்துக்கு திரைக்கான நிகழ்ச்சியில் என்ன பாட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, என் அண்ணன் அப்படிங்கிற படத்துக்காக பாட்டு வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

எங்கள் வீட்டு பிள்ளை படத்துலேருந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படிங்கிற பாட்டு டிஎம் சௌந்தரராஜனோட வாய்ஸில் வாலியோட வரிகளில் பாட்டு கேட்டு முடிக்கும்போது நேரம் 1:40 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகானம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். திரைகானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதய கனி அப்படிங்கிற படத்துலேருந்து இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ அப்படிங்கிற பாட்டு, டிஎம் சௌந்தரராஜன் அண்ட் பி சுஷீலாவோட வாய்ஸில், புலமை பித்தனோட வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதனோட இசையில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

தீக்கணி படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு முடித்தோம். நேரம் 1:45 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுருக்கீங்க திரைக்கானம். திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ. ஆஹா, சூப்பரான பாட்டு. டி எம் சந்திராஜனோட வாய்ஸில் வாலிவுட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

பாலும் பழமும் படத்துக்காக நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படிங்கிற பாட்டு டி எம் சவுந்தரராஜன் அண்ட் பி சுஷீலாவோட வாய்ஸில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் கேட்டு முடிச்ச நேரம் 1:53 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு, பொன்மகள் வந்தால் பொற்கோடி தந்தால் அப்படிங்கிற பாட்டு, டி எம் சவுந்தரராஜனோட வாய்ஸில், ஆலங்குடி சோமு அவங்களோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமந்தோலு.

நேரம் 1:57 ஆகிட்டுருக்கு. இது வரைக்கும் நீங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்கான நிகழ்ச்சி கேட்டிருந்தீங்க. ஸோ இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்டேருந்து இப்போதைக்கு அன்போடு வெளிப்பட்டுருக்கிறது ஆர்ஜே கவிதா. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைக்கல்லன் அப்படிங்கிற படத்துக்காக ஒரு எத்தனை காலம்தான் அப்படிங்கிற ஒரு பாட்டு, டிஎம் சௌந்தரராஜனோட வாய்ஸில், எஸ்எம் சுபையா நாயுடோட மியூசிக்கில் வந்துருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: கருத்தாக பல தொழில் பயிலுவோம், கருத்தாக பல தொழில் பயிலுவோம். ஊரில் கஞ்சி கில்லை என்ற சொல்லினை போகுவோம், ஊரில் கஞ்சி கில்லை என்ற சொல்லினை போகுவோம். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் என்ற நாட்டிலே.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: Good afternoon. This is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the Midday News. The headlines. Prime Minister Narendra Modi says 11 years of Digital India empowered the poor and the underprivileged, making life easier for millions. Increased wages under Viksit Bharat Ji Ramji Act become effective from today. Union Minister Shivraj Singh Chauhan and Kiran Rijiju undertake aerial survey of flooded areas of Arunachal Pradesh. Newly appointed Army Chief General Dhiraj Seth stresses on modernization of army to tackle challenges of evolving security environment

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.

மதிய வணக்கம் மக்களே, நேரம் 2:16 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சி. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் மனதுக்கு இதமான இசையான ஒரு பாடல்கள் தான் கேட்க போகிறோம். ரொம்ப

மெலோடிஸான சாங் வர இருக்கு. அப்படி நிகழ்ச்சியில் வர இருக்க முதல் பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகசிய போலீஸ் திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் வர இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் மக்களே, இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதூளு.

0: நேரம் 2:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். எஸ், வெல்கம் பேக் மக்களே. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததை நம்ம கேட்க இருக்கும் பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதனம் திரைப்படத்திற்காக ஒரு அருமையான மெலோடியான பாடல் வர இருக்கு. கேட்டு இணைந்தீர்கள் மக்களே, இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்க எல்லாமே சமதூளு.
1: வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலில் நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி

எஸ் நேரம் 2:25 ஆயிடுச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருந்தீங்க ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சி. ஆமாங்க, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக என்ன பாடல் பிளேயா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாட்டு வாத்தியார் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் பிளேயாக இருக்கு. யார் பாடியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கே ஜே யேசுதாஸ் அவர்களின் குரலில் தான் அந்த பாடல் வர இருக்கு. இளையராஜா அவர்களின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள் மக்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, எல்லாமே சமதுலு.

0: 101.4 இங்கு எல்லாமே சமதுளு.
1: நேரம் 2:30. இனி NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூள்.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உற்பத்தி துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 90 கோடிக்கும் மேற்பட்ட சுகாதார கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் நாள் ஒன்றுக்கு குறைந்தது 300 ரூபாய் ஊதியம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் ஒப்பந்ததாரர்களை பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மகளிரணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆதர்ஷ்னி ஸ்ரீ, தன்வி பற்றி, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரேலி ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினன் பிரதிவாதி இணை

அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ, இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டாண்டனில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்.
2: மதிய வணக்கம் மக்களே. நேரம் 3:03 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் இணைந்திருக்கிறது நான் ஆர்ஜே அர்ஜுன். இன்றைக்கு நிகழ்ச்சியில் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியின் ஓய்வு பெற்ற புற்றுநோய்க்கான கதிர்வீச்சு துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் விஜயஸ்ரீ மேடம் அவர்கள் நம்மோட நிலையத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ டாக்டர்.
3: வணக்கம்.
2: ஓகே, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே இல்லையா டாக்டர்?
3: எஸ் இட் இஸ்.
2: நம்ம அதை பத்தி இன்னைக்கு நிறைய பேச போறோம்.
3: எஸ்.
2: நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து எப்பயுமே நேர்கள் தான் கால் பண்ணி டாக்டர்கிட்ட தங்களோட சந்தேகங்களை கேட்பாங்க. இன்னைக்கு நாள் எப்படிப்பட்டது அப்படின்றத நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடுவேன். அதனால் இன்னைக்கு நாளை ஒட்டி நம்ம டாக்டர்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம்னா, டாக்டர்கள் அவங்களோட உடல் நலத்தையும் மனநலத்தையும் எப்படி பார்த்துக்கிறாங்க, அப்புறம் எப்படி பார்த்துக்கொள்வது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கி என்னதான் ஸ்பெஷலான டே அப்படின்றத சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ஒரு கவிதையின் மூலமாக சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். வழி பேசும் விழிகளை படித்திடும் பார்வை, உயிர்காக்கும் கருணையை சுமந்திடும் கைகள், இறைவனின் கரங்களாய் நிற்கும் அத்தனை மருத்துவர்களுக்கும் நானும் நம்ம எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் சார்பாகவும் தேசிய மருத்துவ தின வாழ்த்துக்களை நெஞ்சார சொல்லிக்கிறேன் டாக்டர்.
3: நன்றி நன்றி. ஸோ இந்த டாக்டர்ஸ் டேல எஃப்எம் ரெயின்போல வந்து எங்களுடைய மருத்துவர்களை பற்றியும் அவங்களுடைய ஹெல்த் கேரை பற்றியும் பேசுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு விஷ் மை ஃபெலோ கொலீக்ஸ் எ ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி டாக்டர்ஸ் டே.
2: எஸ், இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்க போகுது. சொல்லுங்கள் டாக்டர், இன்னைக்கு டாக்டர்ஸ் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? டாக்டர்ஸ் டே பற்றி உங்களுக்கு உங்களோட சொல்லலாம்.
3: டாக்டர்ஸ் டேங்கிறது எப்படி இனிஷியேட் ஆச்சுன்னு சொன்னால், டாக்டர் பிசி ராய் அவங்களோட பிறந்த நாள் ஆஸ் வெல் அஸ் இறந்த நாள். ஸோ அவரோட இதை நம்ம ஏன் முக்கியத்துவமாக பார்க்குறோன்னா, ஹீ அவர் நாட் ஓன்லி அன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி டாக்டர் மட்டும் இல்லை, அவர் இந்த ஹெல்த் கேர் சிஸ்டம் இன் இந்தியாவை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி கொண்டு வந்ததில் அவர் முதன்மையானவர். ஸோ அவருடைய நேமை வச்சு நம்ம மருத்துவர்கள் நம்ம சேவை பண்ணுறத அதை நம்ம சிறப்பு வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டாடப்பட்டது தான் இந்த டாக்டர்ஸ் டேங்கிறது. ஸோ இந்த டாக்டர்ஸ் டேன்னு அந்த 365 நாளும் நாங்கள் வந்து யூஷுவலாகவே ஆல் த டாக்டர்ஸ் ஃபார் தட் பாயிண்ட், ஸோ சர்வீஸ் மைண்டடாக பேஷண்ட் கேரில் அந்த ஒரு ஒன்றிணைப்போடு இருந்துட்டு இருக்கும்போது நமக்கான ஒரு நாள்னு வந்து அந்த நாளில் மித்தவங்க, அதாவது நம்ம ட்ரீட் பண்ண பேஷண்ட்ஸும் சரி நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே ஹாப்பி டாக்டர்ஸ் டே ஹாப்பி டாக்டர்ஸ் டே. ஸோ அது சொல்லும்போதே நான் மருத்துவனாக பிறந்ததில் நான் அவ்வளவு மாதவம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ சந்தோஷம் பண்ணுறேங்கிற ஃபீல் ஐ வில் கெட்.
2: அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க டாக்டர். அதை சொல்கிறப்பே உங்க முகத்தில் அவ்வளோ பெரிய பூரிப்பு இருந்தது. ஆனால் சும்மாவா, ஏன்னா எல்லா நாளும் சிறப்பான நாள் தான், ஆனால் அவங்கவுங்களுக்கு பிறந்த நாள் வரப்ப அது மேலும் சிறப்பு. அதே மாதிரி தான் ஒரு ஒரு துறையில் வேலை பார்க்குறவங்களும் தங்களுடைய நாளை செலிப்ரேட் பண்ணுறது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. அதே மாதிரி தான் மருத்துவர்களுக்கும் இன்னைக்கு. சொல்லுங்க டாக்டர், இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயம் நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, நிறைய பேர் சொன்னாங்கன்னு உங்களுக்கு ஸ்பெஷல் விஷயம் இன்னைக்கு வந்தது என்ன சொல்லுங்க?
3: எனக்கு வந்து எல்லாற்றிருந்தும் வந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறது, நான் ஐம புற்றுநோய் மருத்துவர் நிமிடம். ஸோ நான் வந்து ஒரு புற்றுநோய் மருத்துவ, ஒரு கேர்ள் இருக்காங்க, அவங்க சின்ன வயசுலேயே பிரஸ்ட் கேன்சர் வந்தவங்க. ஸோ அந்த அவங்க வந்து எனக்கு என்னுடைய என்னென்ன முக்கிய

0: முக்கியமான தினங்களோ எல்லா தினத்துக்கும் வாழ்த்துக்கள் அனுப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வாழ்த்து வந்து இன்னைக்கு அவங்க கிட்டேருந்து தான் வந்தது. ஸோ ஐ தேங்க் ஹர் ஆல்சோ, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம். ஸோ ஐ தேங்க் ஹர். ஸோ லைக் தேட் நிறைய பேஷண்ட்ஸ்ட்ருந்து என்னுடைய மருத்துவ உதவியாளர்கள் அந்த மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கம்பெனி பீப்புள், ஸோ ஆல் த பீப்புள் தே ஹவ் விஷ்ட் அலாட். அண்டு நான் இப்போ வந்து ஜஸ்ட்டு ஓய்வு பெற்ற அதிகாரி, இந்த மே 31st தான் ரிட்டையர் ஆனேன். நவ் ஐ எம் ஒர்க்கிங் இன் கொரட்டூர் அங்கே என்னுடைய கிளினிக்ல தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ ஈவினிங் கிளினிக் போனால் தான் அங்கே என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு தெரியும். பட் நான் காலேஜில் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக உள்ளே போகும்போதே ஹாப்பி டாக்டர்ஸ் டேன்னு ரோசஸோட, அண்ட் வி வில் செலிப்ரேட் ஆல்சோ. ஃபஸ்ட்டு நம்ம நம்மளை பத்தி கொண்டாடிடணும், அப்புறம் அடுத்தவங்க கொடுக்கற சந்தோஷத்தையும் நம்ம பகிர்ந்துக்கணும்.
1: கண்டிப்பா. இப்ப கூட பாத்தீங்கன்னா நீங்க சொல்றப்ப நீங்க என்னதான் ஓய்வு பெற்றா கூட நான் அடுத்து ஈவினிங் ஒரு கிளினிக் போறேன் தம்பி, அதுல கொஞ்ச நேரம் உங்க கூட பேசிட்டு போலான்னு வந்தேன்ற மாதிரி நீங்க ரிட்டையர் ஆன பின்னமும் தொடர்ந்து உழைச்சிட்டு தான் இருக்கீங்க அப்படின்றது நம்மளால தெரியுது. சொல்லுங்க டாக்டர், நான் முதல் கேள்வியா கேக்குறது என்னன்னா, பொதுவா ஒரு மருத்துவரின் நாள் எப்படி தொடங்குது? ஆவரேஜா எத்தனை மணி நேரம் வேலை செய்யறாங்க? ஒரு மருத்துவர்னா

0: கழிவு பெற்றா கூட நான் எடுத்து ஈவினிங் ஒரு கிளினிக் போறேன் தம்பி, அதுல கொஞ்ச நேரம் உங்க கூட பேசிட்டு போலான்னு வந்தேன்ற மாதிரி நீங்க ரிட்டையர் ஆன பின்னமும் தொடர்ந்து உழைச்சிட்டு தான் இருக்கீங்க அப்படின்றது நம்மளால தெரியுது. சொல்லுங்க டாக்டர், நான் முதல் கேள்வியா கேட்கறது என்னன்னா, பொதுவா ஒரு மருத்துவரின் நாள் எப்படி தொடங்குது, ஆவரேஜா எத்தனை மணி நேரம் வேலை செய்யறாங்க, ஒரு மருத்துவர் நாளை பத்தி நீங்க விவரிக்கலாம்.
1: அதுதான் மருத்துவர் நாளுங்கிறது. எனக்கு இது இந்த டைமில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க, டாக்டர் நம்ம வந்து அன்னைக்கே தூங்கி அன்னைக்கே எழுந்திரிக்கிறோம்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வி கோ டு பெட் ஆஃப்டர் 12 o'clock இன் த நைட். காலையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் 4 o'clock எழுந்திரிச்சிருவாங்க. ஸோ நாலு என்னுடைய வாழ்க்கையும் அப்படி தான், 4 o'clock, 5 o'clock வி வில் ஸ்டார்ட் அவர் ஒர்க். அந்த ஒர்க்கை எப்படி பண்ணுறோன்னா, இப்போ வந்து அதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போ என்னோட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட பர்சனல் ஒர்க்கு அண்ட் பேஷண்ட் ஒர்க், இந்த ரெண்டு தான் வி வில் பி கான்சன்ட்ரேட்டிங். ஸோ காலையில் எழுந்திரிச்சு டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அஸ் அ ஃபீமேல்னா யூ நோ, அதோட இன்னும் நிறைய வி கெனாட், நம்மளுடைய ஃபேமிலி லைஃபை நம்மளால் இக்னோர் பண்ணவே முடியாது. ஃபேமிலி சில்ட்ரன் அவங்களுக்கு குக்கிங் அண்ட் எவ்ரிதிங், நம்ம ஹவுஸ் ஹோல்டை முடிச்சுட்டு காலையில் 7:30 வி ஹவ் டு பி இன் த ஓபிடி. காலையில் 7:30 ஓபிடி போனதிலிருந்து வில் பி அஸ் அ கவர்மெண்ட் டாக்டர். நான் வந்து என்னுடைய கெரியரை பை 1987 ஐ ஹவ் ஸ்டார்டட் மை ப்ரொஃபஷன். ஸோ அதிலிருந்து ஒரு கவர்மெண்ட் டாக்டராக இருக்கிறப்போ, கவர்மெண்ட் டாக்டராக எத்தனை மணிக்கு போவோம்னு உங்களுக்கு தெரியும், 7:30 அட்ட மேக்ஸிமம் 8:00. ஸோ வி வில் பி தேர். ஸோ எங்களோட ஒர்க்கு எப்போ முடியும்னு தெரியாது. யூ நோ ஹவு த க்யூஸ் வில் பி தேர் இந்த ஓபிடி. நான் ரைட் இந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மதுராந்தகம், தென் ஐ மெட்ராஸில் இருக்கிற எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லையும் நான் ஒர்க் பண்ணிட்டேன், அண்ட் கடைசியில் இந்த ஹெச்ஓடி இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில். ஸோ என்னுடைய ஒர்க்கு இப்போ லாஸ்ட்டாக நான் ரிட்டையர் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒர்க்கு இந்த ஹாஸ்பிட்டல் இட் செல்ஃப் வில் கோ அப் டு 4 o'clock. 4 o'clock போயிட்டு அஸ் எ கவர்மெண்ட் இதில் வந்து வி ஆர் அலவுட் டு டூ அவர் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் ஆல்சோ. ஸோ அதை முடிச்சுட்டு போகும்போதே எனக்கு ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பேஷண்ட்ஸு எங்கெங்கே இருக்காங்களோ அந்த நர்சிங்ஹோம் போகணும், போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு, மோஸ்ட்லி ஐஎம் அ பீடியாட்ரிஷியன் அண்ட் அ நான்காலஜிஸ்ட். ஸோ ஈவினிங் கிளினிக் இஸ் தேர் அங்கே அதாவது காலையில் கேன்சர் பேஷண்ட்ஸோட கஷ்டங்களையும் அதையும் பார்க்கும்போது, ஈவினிங் போயிட்டு அந்த குழந்தைங்களை பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு இது உள்ள ட்ரீட்மெண்ட் இந்த டாக்டர்கிட்ட தான் வருவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சில பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அந்த ஹாப்பினஸ் வந்து தட் இஸ் தேர். ஸோ இட் வில் கோ அப் டு 9:30, 10, அதுக்கப்புறம் நைட்டு முடிச்சு 8 o'clock. ஸோ ஒன்லி 4 hours. ஸோ திஸ் ஹெக்டிக் ஒர்க் வில் பி தேர் ஃபார் ஆல் த டாக்டர்ஸ்.
0: ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க டாக்டர். அதுலேயும் அந்த கடைசியாக சொன்னீங்க, அந்த குழந்தைகள் வந்து நம்மளை தேடி வருவாங்கன்றது, அந்த நேம் சம்பாதிக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. அதாவது எவ்வளோ டாக்டர்ஸ் தான் நம்மளை தேடி வராங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். சரி, நீ இவ்வளோ சொன்னீங்க, இதில் வந்து உங்களுக்கு உணவு தூக்கம் ஓய்வு இதற்கெல்லாம் நேரம் இருக்கா?
1: அதுதான் ஐ வாண்ட் டு மென்ஷன் இன் திஸ் டாக்டர்ஸ் டே. அஸ் அ டாக்டர் பேஷண்ட்டுக்கு வரும்போது நாங்கள் முதல்ல என்ன சொல்லுவோன்னா, நல்லா சாப்பிடுங்க, நல்லா நியூட்ரிஷஸாக எடுங்க, நல்லா தூங்குங்க, யூ டூ எக்ஸசைஸ், ஆல் த திங்ஸ் வி வில் டெல். பட் நமக்குன்னு வரும்போது அந்த டைம், ஏன்னா பேஷண்ட் டெடிக்கேஷன், பேஷண்ட் கன்சர்ன் கம்ஸ் ஃபர்ஸ்ட். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இதில் வந்து வீட்டில் பர்சனல் கால்ஸ்ன்னு வச்சுட்டு இருக்கிறவங்களோட பாடு இன்னும் அந்த நைட்டு 12 to 4 கூட அது அவங்களோட நேரமாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. எஸ்பெஷலி ஒரு ஓஜி டாக்டரோ ஒரு அனஸ்தட்டிஸ்டோ பார்த்தீங்கன்னா, அட் எனி டைம் தே வில் கெட் கால்ஸ். அதனால 24/7 டாக்டர்ஸ் வந்து வில் பி ஆன் கால் தான், கஷ்டம்தான். ஸோ நீங்கள் கேட்குற கேள்விக்கு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், பட் தட் ஷுட் பி டேக்கன் இன் டு அக்கௌண்ட். இட் இஸ் வெரி
0: கண்டிப்பாக அதை வந்து டேக் கேர் பண்ணிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் நிகழ்ச்சியில் பேசப்போகிறோம், ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பேச போகிறீங்க. சொன்ன மாதிரி இந்த ஃபேமிலிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நம்ம நோயாளிகள் வந்து நம்ம பார்த்துட்டு ஒரு அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலேருந்து டக்குனு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு விசேஷமாக கூட இருக்கலாம், அந்த மைண்ட் ஷிஃப்ட் அதை வந்து எப்படி நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில் பேச போகிறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம விஜயஸ்ரீ மேடமோட இந்த மாதிரி நிறைய தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். அது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டாக்டர்ஸ் டே இல்லையா, என்னதான் டாக்டர்ஸ் வந்து அப்படி அவங்க உழைச்சாலும் எல்லா புகழும் கடைசியில் அது இறைவனுக்கு தானே அப்படின்ற மாதிரி ஒரு அழகான பாடல் தான் வர இருக்கு. ஸோ நீங்களே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க என்ன பாடல் வர இருக்குன்னு, ஒரு மோட்டிவேஷனலாக சாங்கும் கூட. ஸோ இது அந்த டாக்டர்ஸ் டேக்கு வந்து நான் ப்ளே பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ எஸ் கேட்டு இணைந்திருங்கள் மக்களை, இது ரொம்ப பண்பலை 3.4 இங்கே எல்லாமே சமதுலு.

0: 101.4 இங்க எல்லாமே தோணும்.
1: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 3:17 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. எஸ், இன்னைக்கு நான் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டாக்டர்ஸ் டே தினத்தை முன்னிட்டு நம்ம விஜயஸ்ரீ மேடம் அவங்க கூட தான் இன்றைக்கி நம்ம விளையாடிட்டு இருக்கோம். மேடமும் நிறையா தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மருத்துவர்கள் எப்படி தங்களோட உடல் நடத்த பார்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஷோ ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ எஸ் மேடம், இந்த செக்மெண்ட்டை நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு மருத்துவரோட டே பற்றி நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஆனால் இதை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கருத்தில் வச்சுக்கணும், நீண்ட நேர பணி, அதுவும் குறிப்பாக இரவு பணி, அவசர சிகிச்சைகள், மன அழுத்தம், இவற்றுக்கு நடுவில் ஒரு மருத்துவர் தன்னோட உடல்நலத்தை எப்படி பார்த்துக்கலாம்?
2: நிச்சயமாக, அதாவது இந்த 24/7 ஒர்க்குங்கிறது வந்து நம்ம இந்தியாவில் தான் ரொம்ப இட் இஸ் காமன். பிகாஸ் நான் வந்து என்னோடய ட்ரைனிங்க்கு இவென்ட்டு ஜெர்மனி, அங்கே போயிட்டு எப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள டாக்டர்ஸ், என்ன டாக்டர் உங்களோட ஒர்க்கிங் பேட்டர்ன் எப்படி அப்படின்னா, ஐ டோல்ட் த சேம் திங், என்னது இப்படியா, இதை மாதிரி இஃப் வி ஒர்க் லைக் திஸ்னா நெக்ஸ்ட் டே வில் பி டேக்கிங் ஆஃப் அப்படின்னு. என்னது ஆஃபா, எங்களுக்கு ஆஃப் அன்னைக்கு கூட வில் பி கால்டு அப்படிங்கிற மாதிரி. அவங்கள பொறுத்த வரைக்கும் 6 hours அந்த இருந்துச்சுன்னா தே வில் கோ அவுட், என்ன வேலை இருந்தாலும் நெக்ஸ்ட்டு யார் வராங்களோ தே வில் டேக் ஓவர். த சேம் வே வீக்கெண்ட்ஸ் ஆர் வீக்கெண்ட், தே வில் ஒன்லி என்ஜாய், தே வில் நாட் சி பேஷன்ஸ். ஸோ அதனால தான் அங்கே அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேஷன் ரொம்ப சஃபரானாங்க. பட் அந்த விஷயத்தில் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் இன் இந்தியா, பிகாஸ் இங்கே வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஒரு டாக்டருக்காக அப்பாயின்மெண்ட்டுக்காக ஒரு மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நம்ம நாட்டில் இருந்துட்டு இருக்கு, அது சந்தோஷம். ஆனாலும் டாக்டருங்கிற முறையில் 24/7 ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு இந்த பேர்ன்ட் அவுட்டுன்னு வில் சே, அதாவது மனம் அதுவும் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் வில் பிகம் வெரி டயர்டு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படி டயர்டு ஆனால் சரி ஒரு வாரம் வெக்கேஷன் போயிட்டு வந்துடுவோம், அப்போ வந்து ரிஜினுவேட் ஆகிடுவோம். எஸ் தட் இஸ் அன் ஆப்ஷன், பட் டெய்லி டே டு டே, இப்போ காலையிலேருந்து ஓபியில் ஒரு 100 பேஷண்ட் நிற்பாங்க, ஒரு 100ல் ஒரு 50வது பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருப்பான், அவனை வந்து நம்ம பார்க்கலன்னு அங்கேருந்து அவங்க சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கண்டினியூஸாக ஒர்க் உட்காந்துட்டே இருந்தானா இதில் நிறைய ப்ராப்ளம் வருது. என்னன்னா ஃபஸ்ட்டு நம்ம லாங் சிட்டிங் அவர்ஸ், காலையில் 7லேருந்து ஒரு 12 வரைக்கும் ஒரு டாக்டர் ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருந்தாங்கன்னா தே வில் ஹாவ் தேர் ஓன் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், காலில் கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக காலில் வீக்கம் வரும். இந்த லாங் சிட்டிங்னால பேக் பெயின் அது இது நிறைய வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, இன்பிட்வீன், யாரும் உங்களை இன்னும் கேட்க போகிறதில்ல, இன்பிட்வீன் ஒரு 10 பேஷண்ட் ஒரு 15 பேஷண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 1 minute or 2 minute ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் டூ சம் டீப் ப்ரீதிங். அது ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ், ஒரு 10 உட்காந்துருந்தா தான் டாக்டர் என்ன என்ன பார்க்காம உட்காந்துட்டு இருக்காங்கன்னு கேட்க போகிறாங்க. பட் 2 minutes பண்ணிங்கன்னா தட் இஸ் அ ரிலாக்ஸேஷன். இது சேம் வே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க அந்த மாதிரின்னு சொன்னால் ஒரு 3 வச்சுக்கலாம். 3 யூ கேன் ஆஸ்க் த பேஷண்ட் டு சிட் இன் ஆல் த 3 நீங்கள் ஒரு ஒரு ரூமுக்கும் போய் போய் பார்க்கலாம். ஸோ அது என்ன பண்ணும், பேஷண்ட்டுக்கும் ஆகா நம்மளை டாக்டர் வந்து பார்க்க போகிறாங்க, நம்மளை வந்து கேபின்குள்ளே வந்துட்டோங்கிற ஃபீல் இருக்கும். பட் த சேம் டைம் டாக்டர் ஆல்சோ வில் நாட் பி சிட்டிங் இன் த சேம் டைப் பிளேஸ், அவரும் ஒரு ஒரு ரூமுக்காக போய் பார்த்துட்டே இருப்பார். தட் இஸ் அ ரிலாக்ஸேஷன் ஃபார் யூ. ஒரு ஒரு ரூமில் ஒரு ஒரு மாதிரி நம்ம இன்டீரியர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அந்த சேஞ்சஸ் தட் வி கேன் டூ. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட அந்த பேர்ன்ட் அவுட்ஸ்லேருந்து, டே டு டே பேர்ன் அவுட்லேருந்து நம்ம நம்மளையே அவாய்ட் பண்ணிக்கலாம்.
1: சிறப்பு டாக்டர், சூப்பராக சொன்னீங்க. இதில் எனக்கு ஒரு சந்தேகம், இதில் பேஷன்ஸ் வந்து எப்படி புரிஞ்சு நடந்துக்கணும், அதாவது வர நோயாளிகள் டாக்டர்ஸும் இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கணுமா, இல்லை வந்து இதில் யார் வந்து அந்த ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு?
2: இது வந்து பேஷன்ஸால் புரிஞ்சிக்க முடியாதுங்க, ஏன்னா அவங்க வந்து கஷ்டத்தில் வராங்க. எந்த பேஷண்ட்டுமே சந்தோஷத்தோட ஒரு டாக்டரோட இடத்துக்கு வரல, அவங்களுக்கு ஏதோ ஒரு நோய், ஃபீவரோ ஒரு ஹெட் ஏக்கோ ஏதோ சம்திங்கோட இருக்கும்போது. ஈவன் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், எனக்கு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால்ஸ் ஃப்ரம் அ பேஷண்ட்டோ ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்தோ வந்திருக்கும், அந்த போன் கால் தான் பேசிட்டு இருப்பேன். இருந்தா கூட பேஷண்ட் என்ன நினைப்பாங்க, நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இவங்க போன் பேசிட்டு இருக்காங்க நினைப்பாங்க. தே டோன்ட் நோ வாட் வி ஆர் டூயிங். சோ அது வந்து டாக்டர்ஸ் தான் அதை வந்து செக்ரிகேட் பண்ணணும், நம்ம தான் அதை பார்த்துக்கணும். நடுவில் இதை மாதிரிலாம் மூவ்மெண்ட் பண்ணணும்னா தட் இட் செல்ஃப் வில் கிவ் அஸ் சம் பேர்ன்ட் அவுட் எல்லாம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நடுவில் தண்ணி குடிக்கணும், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அண்ட் மெயினாக வந்து டாக்டர்ஸ் வந்து நியூட்ரிஷன் தான். காலையில் 7 போகிறப்ப மோஸ்ட் ஆஃப் அஸ் வி வில் ஃபினிஷ் அவர் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் கோ. நடுவில் அந்த பிரஞ்சு அதெல்லாம் இருக்காது. சில இடத்துல ஓகே நான் போகிறேன்னு 10:00, 11:00 போவாங்க, சில சமயத்தில் எந்திரிச்சு போகவே முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய நியூட்ரிஷனை பார்த்துக்கணுன்ற மெயினா புரோட்டீன் தான், புரோட்டீன் அண்ட் ஃபைபர் தான். புரோட்டீன்ஸ் நாங்க

0: பேஷண்ட்டுக்கெல்லாம் சொல்லுவோமே தவிர வி வில் நாட் பி கான்சென்ட்ரேட்டட். ஒரு 60 kg டாக்டர் வந்து 60 grams ப்ரோட்டீன் எடுக்கிறாங்களான்னா கண்டிப்பாக எடுக்கிறது இல்லை. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன வச்சுக்கலாம், உங்களோட ஸ்நாக்ஸாக ஒரு ப்ரோட்டீன் பவுடர்ஸ், அந்த ப்ரோட்டீன் பிஸ்கட்ஸ், அல்லது நம்மளுடைய வால்நட்ஸு, இதை மாதிரி நட்ஸை வச்சுக்கலாம். ஸோ யூ கேன் ஈக்குவலைஸ் யுவர் திங், ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். யூ ஷுட் ஹாவ் ஹைட்ரேஷன். நடுவில் என்னோட கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா ஐ வில் ஹாவ் அ வாட்டர் பாட்டில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, ஸோ தட் ஒரு பேஷண்ட் போயிட்டு அடுத்த பேஷண்ட் வரும்போது கண்டிப்பாக ஐ வில் டேக் அட்லீஸ்ட் 2-3 பம்ப்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ அதை மாதிரி எடுத்தனால நம்ம நம்மளை பார்த்துக்கணும், நம்ம நம்மளை நல்லா இருந்தால் தான் அடுத்தவங்கள பார்க்க முடியும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்க்ளூடிங் மை செல்ஃப் சொல்லுவோமே தவிர அதை நடைமுறையில நடைமுறைப்படுத்துறது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு.
1: அதை நானும் ஃபேஸ் பண்ணிருக்கேன் டாக்டர். ஏன்னா அந்த வேலைன்னு வந்துட்டா நம்ம வந்து சுத்தி எதையுமே பாக்குறது இல்லை, வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நேரம் ஓடுறது உண்டு. ஆனா தவறுதான், ஏன்னா வந்து நம்ம உடல்நல முடியல அப்படின்றப்பதான் இது எல்லாமே நம்மளுக்கு ரியலைஸ் ஆகும். ஸோ அதுக்கான அந்த நேரம் வரைக்கும் நீட்டிக்காம கரெக்டான நேரத்துல நீங்க சொல்ற அந்த ப்ரிகாஷனரி மெசேஜ் சாப்பிடும். தண்ணி குடிக்கிறதுல ரொம்ப பேசிக்கான விஷயம் தான், அதையே நம்ம சில நேரத்துல மறக்கணும்.
0: தண்ணி குடிக்கிறது, மூவ் பண்றது, பிரீதிங் எக்ஸசைஸ், ரிலாக்ஸேஷன், கண்ணை 2 நிமிஷம் மூடி இருங்க. நம்ம சொல்றோம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்தா நீங்க ஸ்கிரீனை பார்த்துட்டே இருக்காதீங்க, 2 மினிட்ஸ் உங்க நெக் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபிளெக்ஸ் பண்ணுங்க, எர்கோனாமிக்ஸ் அப்படினு சொல்வாங்க, அப்படின் பண்ண சொல்றோம். அந்த எர்கோனாமிக்ஸ் நீங்க பண்ணணுமே, ஆனா பண்ண மாட்டோம்.
1: அது வேலையில வந்துட்டா அப்படி இருக்கறதா. எனக்கு ஒரு ஒரு படத்துல வந்து ஒரு காமெடியான ஒரு வசனம், ஒரு காமெடி இல்லாத ஒரு பாடல்ல வர்றது, அது என்னன்னா, காஞ்சு போன பூமி எல்லாம் வறண்ட நதியை பார்த்து ஆறுதல் கொள்ளும், ஆனா அந்த நதியே வறண்டு போயிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு ஒரு வசனம் வரும். அது மாதிரி நாங்க எல்லாம் எங்களுக்கு உடல்நல முடியலன்னா டாக்டர்ஸ்ட வரும், ஆனா டாக்டர்ஸ்க்கே உடல்நல முடியலன்னா டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கல எனக்கு.
0: இதே தான் இந்த இது வந்து நிறைய இடத்துல நமக்கு, நான் 2 நாள் வரலப்பா என்னன்னா, உங்களுக்கே உடம்பு முடியலையா? ஸோ வி ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ். உங்க எப்படி சதையும் உடலுமா இருக்கீங்களோ அதே மாதிரிதான் டாக்டர்ஸும் இருக்காங்க. அதனால டாக்டர்ஸ் வந்து அவங்கள பார்த்துக்கணும். நம்ம எப்படி ஒரு 40 இயர்ஸ் ஆனா பேஷண்ட்ஸுக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணணும்னு சொல்றோமோ அதே மாதிரி டாக்டர்ஸ் ஆல்சோ ஷுட் டூ தயர் ஓன் ஒர்க். அது பண்ணவே மாட்டாங்க. இது நீங்க நிறைய தரம் இப்ப பாத்தீங்கன்னா, வி கெட் நிறைய நியூஸஸ், திடீர்னு ஒரு மேசிவ் ஹார்ட் அட்டாக்கு, சர்ஜரி பண்ணிட்டு இருந்தப்போவே அந்த டாக்டருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு இறந்துட்டாங்க, அல்லது இது ஏன்னா நிறைய நியூரோ சர்ஜன்ஸ், நிறைய கார்டியாக் சர்ஜன்ஸ் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அவங்க ஆப்ரேட் பண்ணணும், 6 hours 7 hours நின்றுக்கிட்டே ஆப்ரேட் பண்ணணும். அதெல்லாம் எவ்வளோ ரிஸ்கியர், லாங் ஸ்டாண்டிங்லாம் அந்த கால்லலாம் தண்ணி, அது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய நேரம் நிறைய மக்களுக்கு அது வந்து எவ்வளோ தூரம் புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ டாக்டர்ஸ் கொஞ்சம் நிறையவே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. At the same time, they should take care of their own health. Main nutrition, then exercise, walking or something, jogging. ரெண்டாவது முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா ஹாபிஸ். இந்த ஹாபிஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் இதில் பேசலாம்னு நினைக்கிறேன். யூ ஹாவ் சம் க்வெஸ்சன்ஸ்?
1: எஸ் கண்டிப்பாக டாக்டர். க்வெஸ்சன்ஸ் முன்னாடி ஆனால் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்றாங்க, கவலைப்படாதீங்க டாக்டர். இந்த நிகழ்ச்சி கேட்குற மக்கள் கண்டிப்பாக வரும், குறிப்பாக ரெயின்போ மக்கள் வந்துட்டு ஓகே டாக்டர்ஸும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற ஆப்வியஸ்லி அவங்க எல்லாருக்கும் தெரியும் தான். இன்னும் மேலும் ஒரு ஸ்டெப் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. நான் ஒரு இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தரேன். ஆனால் இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க, ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இதுவும் கடந்து போகும் அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் எல்லாரும் ஓடிட்டுருக்கோம். ஸோ ஒரு பாடலாகவே அந்த பாடலையே ப்ளே பண்ணிடலாம் அப்படின்றக்காக தான் இந்த இது சொன்னேன். ஸோ எஸ் அடுத்த அழகான ஒரு பாடல் வர இருக்கு, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நெற்றி கண் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் மக்கள், இது 2.4 இங்க எல்லாமே சமதுலு.

0: ரெயின்போ எஃப் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 3:31 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே அர்ஜுன் பேசிகிட்டு இருக்கேன். என் கூட மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியின் ஓய்வு பெற்ற புற்றுநோய்க்கான கதிர்வீச்சு துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் டிஎன் விஜயஸ்ரீ மேடம் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி டாக்டர்ஸ் டே முன்னிட்டு மேடம்கிட்ட வந்து ஒரு மருத்துவராக தங்களோட உடல்நலத்தை எப்படி அவங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். போன செக்மெண்ட்டில் வந்து என்ன பேசணும் அப்படின்னா, மேடம் வந்து சில டாக்டர்ஸ்க்கு வந்து சில அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம ரெக்ரியேஷனுக்கு சில இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் அந்த யோகா பண்ணுறது அதை பற்றிலாம் மேடம் சொன்னாங்க. ஸோ எஸ் மேம், நீங்கள் அதை பற்றி சொல்லலாம்.
2: அதுதான் நமக்கு வந்து 24/7 நமக்கு ஒர்க் இருந்து

0: கூட இந்த இதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் அபவுட் த சாங். அந்த இதுவும் கடந்து போகுங்கிறது வந்து நீங்கள் எங்களுடைய கஷ்டம் கடந்து போகுங்கிற ஃபீலில் சொல்லியிருக்கீங்க. பட் நோ டாக்டர் ஃபீல்ஸ் தட் தேர் ப்ரொஃபஷன் ஷுட் கோ அவுட். எவ்ரி டாக்டர் வாண்ட்ஸ் டு பி அ டாக்டர் அண்ட் சர்வ் த கம்யூனிட்டி டில் த லாஸ்ட் பிரெத். ஸோ அதுதான் எல்லா மருத்துவரோட விருப்பம். அதனால நான் அதனால எனக்கு அடுத்த பாட்டு வந்து நான் வெற்றி கொடி கட்டு தான் போடுவேன். ஆமாம், இதுக்கு இதுவும் கடந்து போகும் வேண்டாம் சரிங்களா. அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம எப்படி ஹவு டு இன்னொரு திங் ஒரு சஜஷன் என்ன சொல்கிறேன்னா ஹாபீஸ். இப்போ என்னுடைய காலகட்டத்தில் இருக்கிற டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் பேஷண்ட் பேஷண்ட் கேர் மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஹாபியும், அதுவும் அதுதான் ஒர்க்கும், அதுதான் எங்களுடைய மூச்சு பேச்சு எல்லாம் அதுதான்ட்டு இருந்துட்டோம். பட் இப்போ நான் நிறைய யங்கர் ஜென்ரேஷன் என்னோட போஸ்ட் கிராஜுவேட்ஸ்டெல்லாம் நான் பார்க்குறேன், நிறைய பேர் அவங்களுடைய மருத்துவர் தொழிலை தவிர எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு டேலண்ட்ஸ் நிறைய இருக்குது. டான்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர் சிஸ்டம் ஏஐயில் நல்லா இருக்காங்க, அண்ட் பிஸ்னஸ் நிறைய பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா. இப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தான், காலையில் எங்கேயா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுவோம், திருப்பியும் நர்சிங் ஹோம் ரவுண்ட்ஸே போவோம், திருப்பி ஈவினிங்கும் வந்து கிளினிக்கில் உட்காரும், அப்படி தான் இருப்போம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மார்னிங் யூ ஒர்க் இன் த நர்சிங் ஹோம், ஈவினிங் டைமில் யூ கோ அண்ட் டூ யுவர் ஓன் ஹாபீஸ். ஸோ தட் இஸ் அ ரிலாக்ஸேஷன். பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு யங்கர் டாக்டர் சொல்கிறாரு, என்ன பண்ணுவீங்கன்னா நான் 6 வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன், அதுக்கப்புறம் போயிட்டு என்னோட இந்த ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் வச்சுருக்கேன், ஸோ ஐ வில் இன்டல்ஜ் ஆன் தட். ஸோ நம்மளுடைய ஹாபீஸை அது வந்து நம்ம செய்கிறது வந்து இது தப்பு கிடையாது. நான் டாக்டர் ஒன்று எல்லாம் 24/7 நான் இது மட்டும்தான் பார்ப்பேன்னு இல்லாமல், யூ கேன் ஹாவ் யூ மே பி அ மியூசிஷியன், நீங்கள் நல்லா பாடலாம் ஆடலாம். ஸோ நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய இமோஷன்ஸ் அண்ட் உங்களுடைய பர்சனல் ஹாபீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி யூ ஹாவ் டு எப்படி யோகா பண்ணணுமோ, எப்படி எக்ஸசைஸ் பண்ணணுமோ, வாக்கிங் பண்ணணும். ஸோ யூ ஷுட் கிவ் ஸ்மால் ஸ்மால் டைம் லிமிட்ஸ் ஃபார் எவ்ரி திங். உங்கள் ஹாபீஸையும் கொடுத்தீங்கன்னா அந்த இமோஷனல் பேர்ன் அவுட்டுங்கிறது வரவே வராது.
1: சூப்பர் மேம், உங்களோட ஹாபி அப்படின்றது நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
0: என்னோட ஹாபி வந்து குக்கிங், ஏதாவது சாப்பாடு பண்ணி எல்லாரையும். So, cooking எனக்கு பிடிக்கும் and music also I like.
1: சூப்பர், இது உங்க ஹாபீஸா நீங்க வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே, இதோட தொடர்ச்சியான ஒரு கேள்வி நான் கேக்குறேன். நீங்க வந்து இப்ப டாக்டர் இந்த மாதிரி உடல் நலம் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பட்சத்துல நார்மல் கோல்டுல இருந்து இல்ல ஒரு பெரிய இதுன்ற மாதிரி வச்சுப்போம், செல்ஃப் மெடிகேஷன் டாக்டர்ஸ் வந்து பண்ணிப்பாங்களா இல்ல இன்னொரு டாக்டர்கிட்ட வந்து அவங்க அணுகிறது நல்லது?
0: இது வந்து பேசிக் சில சமயம் ஜெனரல் பிராக்டிஷனர்னு இருக்கிறவங்க வந்து யூஸ்வலி தே வில் ட்ரீட் ஆல் பேசிக் டிசீசஸ், அதனால பேசிக்கா ஒரு காமன் கோல்டு அது இதுன்னு வர்றப்ப ட்ரீட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து நான் இது ரெண்டு விதமாக நான் பார்க்குறேன். இதை இந்த ஏதாவது ப்ரீ இரா இந்த இதுக்கு மேலே எங்கள் காலகட்டத்துக்கு முந்தின டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே தே நோ எவ்ரி திங். ஏன்னா அப்போ ஃபேமிலி டாக்டர் கான்செப்ட் தான் இருந்தது, நிறைய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கிடையாது, அதனால அவங்கள ட்ரீட் பண்ணிக்குவாங்க. இப்போல்லாம் எப்படி இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கார்டியாக் ப்ராப்ளம்னா தே டோன்ட் மைண்ட், நேராக போயிடுறாங்க. அதே மாதிரி பீடியாட்ரிக்ஸ்னா பீடியாட்ரிஷன்ட்ட தான் போகிறாங்க, தே ஆர் நாட் கிவிங் எனி செல்ஃப் மெடிகேஷன். ஏன்னா வி நோ த கான்ட்ரா இண்டிகேஷன், அதோடைய என்ன சைட் எஃபெக்ட்ஸ் வருதுன்னு நல்லா தெரியுது, அதனால் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. எந்தெந்த ஸ்பெஷலிஸ்ட்டோ அந்தந்தக்கு போயிடுவாங்க. அன்லெஸ் யூ ஆல்சோ ஆர் குவாலிஃபைடு இன் தட் தேவையில்லை. சில பேர் அதில் குவாலிஃபை ஆகியிருந்தால் கூட நம்மளுக்கும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்மளே ட்ரீட் பண்ணாமல் அதர் டாக்டர்ஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறவங்க தான் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க.
1: இந்த வசனத்தை அந்த வசூல் ராஜா படத்தில் பிரகாஷ் ராஜ் அவர்கள் சொல்லுவாங்க, இது வரைக்கும் நான் 1000 கணக்கான சர்ஜரிஸ் பண்ணிக்கேன், என் கை நெடுங்கல, நாளை பின்ன என் பொண்ணுக்கு யாருக்கோ பண்ணுறப்பதான் எனக்கு தெரியாது.
0: அந்த இமோஷனல் ஃபீலிங் உள்ளே வந்துடும். அதனாலேயே யூஸ்வலாக நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கோ சர்ஜரியோ எதுவோ நடக்குதுன்னா வி வில் பி அவே. அவங்கள்ட்ட கொடுத்துருவோம், அவங்கள இவங்கள பார்த்துக்கோங்க, இவங்கள ட்ரீட் பண்ணிடுங்கன்னு வில் பி அவே. ஸோ தட் ஷுட் பி அ திங். நம்ம சஜஷன்ஸ் கொடுக்கலாம், எப்படி போகிறாங்கன்னு வாட்ச் பண்ணலாம், தட் இஸ் ஓகே.
1: ஓகே, ஃபேமிலி உள்ளே வந்துட்டதுனால நான் கண்டிப்பாக அந்த க்வெஸ்சன் கேட்டாகணும். ஒரு ஃபேமிலி எப்படி ஃபீல் பண்ணுவாங்க மேடம், அதாவது ஒரு டாக்டராக இப்போ உங்களோட சில்ட்ரன் ஆகட்டும் எப்படி வந்து உங்களை பார்க்குறாங்க, உங்களோட ப்ரொஃபஷனுக்கு எப்படி டைம் ஒதுக்குறீங்க, அவங்க ஃபேமிலி டைம் எப்படி நீங்கள் ஒதுக்குறீங்கிறத பற்றி ஷேர் பண்ணிக்கலாம்.
0: கண்டிப்பாக நம்ம ஒரு மருத்துவருங்கிறதுல அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. இதில் வந்து ரெண்டு விதம் இருக்குது, ஒன்று வந்து என்டையர் ஃபேமிலி வில் பி டாக்டர்ஸ், அப்பா டாக்டர், அம்மா டாக்டர், பசங்க டாக்டர் அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பார்த்துக்கிறதும் கம்மியாக இருக்கும், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அது கொஞ்சமே டிஃபிகல்ட் situation that should be handled by the parents and the children. இப்போ அவங்க மட்டும்தான் டாக்டராக இருக்காங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் அவங்கள வந்து என்னன்னு சொல்கிறது, நீ தான் எல்லாங்கிற மாதிரி ஃபீல்டில் தான் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லாமல் எதுவும் செய்ய மாட்டாங்க, அவங்க சொல்கிறதத்தான் கேட்பாங்க. ஈவன் அதர் டாக்டர்ஸ் ஏதாவது சஜஷன் கொடுத்தா கூட இதை நான் செய்யலாமா, இது சாப்பிட்லாமா கேட்டுட்டு தான் கேட்பாங்க. ஸோ அந்த ஃபீல் வில் பி வெரி குட். இந்த டைம் ஃபார்ச்சுனேட் த டைம் த ஒன்லி டாக்டர் இன் த ஃபேமிலி, அதனால் எல்லோரும் எங்கிட்ட

0: ஏட்டுட்டு நான் என்ன சொல்றேனோ அதை ஃபாலோ பண்ணுவோம்.
1: உங்கட்ட இந்த மாதிரி கோச் இருக்காங்களா மேம், எனக்கு நீங்க டைமே ஒதுக்க மாட்டீங்கறீங்கமா அப்படிங்கற மாதிரி?
0: கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் வரும். ஆனால் அதுதான், டாக்டர்ஸ் வந்து அவங்கவுங்க சில்ட்ரனுக்கும் அந்த டைம் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு, நீங்கள் அப்பா அம்மா, நீங்கள் டாக்டருங்கிறது வெளியே, வீட்டில் வந்து நீங்கள் ஒரு மக, ஒரு மருமக, ஒரு மனைவி, ஒரு அம்மா. அதனால் அந்த ரோலை வந்து நம்ம எந்த காலத்துக்கொண்டும் நம்ம வந்து விடக்கூடாது. அதனாலேயே நான் வந்து என்னுடைய வீட்டில் என்னோடய நேம் போர்டும் இருக்காது, என் டாக்டர் ஐடென்டிட்டியும் இருக்காது. ஐ வாண்ட் மை ஹோம் டு பி மை ஹோம்.
1: ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க, இது நான் கொஞ்சம் வித்தியாசமாக கேள்விப்படுறேன். ஏன்னா எல்லாருமே வந்து அந்த டாக்டர் அப்படின்னு அது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம்னு நினைப்பாங்க, அந்த அவங்களோட வெஹிக்கிள் ஆகிட்டு எல்லா இடத்துலையும் போடுவாங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலே வந்தது போடலங்கிறீங்க, ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க, மை ஐ வாண்ட் மை ஹோம் டு பி மை ஹோம் அப்படின்னு சொல்லி. நைஸ் பாயிண்ட் மேடம். எனக்கு இதிலேயே இன்னொரு கேள்வியும் தொடர்ந்து வருது, என்னன்னா வந்து இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் அதோட என்விரான்மெண்ட்டே டோட்டலாக வேறையாக இருக்கும். நம்ம நிறையா பேஷண்ட்ஸ் பார்க்குறோம், நிறையா நல்ல விஷயங்கள், நம்ம ஒரு நல்ல உயிரை காப்பாற்றிருப்போம். சில நேரங்களில் வந்து நம்ம முடியாத நேரங்களில் ஏதாவது நடக்கக்கூடும். அந்த டோட்டல் மூன் ஷிஃப்ட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்து அது எப்படி நீங்க அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறீங்க?
0: அது நிறைய டைம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதில் வந்து நான் சில குழந்தைங்க, இப்போ நான் வந்து பீடியாட்ரிஷனாக இருந்திருக்கேன். ஸோ அந்த நான் பீடியாட்ரிஷனாக நான் ரவுண்ட்ஸ் எல்லாம் போகும்போது மெயினாக அந்த கேன்சர் கேன்சர் பேஷண்ட்ஸ்ட்டாக நிறைய இருந்ததுனால அதை பற்றி சொல்கிறேன். ஸோ அந்த குழந்தைங்க வந்து என்னோட ரவுண்ட்ஸ் வந்திருப்பாங்க. அதே குழந்தைங்க நான் ஈஆரில் இருக்கும்போது ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியோ பிஃபோர் த எண்ட் ஆஃப் லைஃப்பில் வருவாங்க. அப்படி வந்து அந்த குழந்தைங்க போகும்போது கண்டிப்பாக அதோட தாக்கம் வந்து டாக்டர்ஸ்க்கும் இருக்க தான் இருக்கும். பட் அதிலிருந்து ஆஸ் வி சி கேசஸ், அஸ் வி கெட் எக்ஸ்பீரியன்ஸ், வில் பி கெட்டிங் ஓவர் தட் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ். ஸோ அது இருக்கும், செட்பேக்ஸ் கொஞ்சம் இருக்கும்.
1: அப்போ டாக்டர்ஸ்க்கும் கவுன்சிலிங்கிறது வந்து கட்டாயம் தேவை தானே? ஏன்னா அந்த மனநலத்தை வந்து,
0: எஸ் எஸ் டாக்டர்ஸ்க்கும் தேவை. இப்போ நிறைய மூட் ஸ்விங்ஸு, டிப்ரெஷன் எல்லாம் யூஸ்வலி இந்த யங்கர் ஜென்ரேஷன்ஸில் வந்து நிறையவே பார்க்குறோம். அதனால் நாங்கள் யூஸ்வலாகவே வி வில் ஹவ் கவுன்சிலிங் செஷன் அண்ட் அதர் இந்த மக்கள் நல்வாழ்வு, மனது மனதியல்னு ஒரு இதுவே நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ராஜீவ்காந்தி இதில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மனநலமுக்கும் இது ஒரு தனியாக இதை வச்சு ஒரு கவுன்சிலிங்கும் வியாகியும் வி நீட் டு ஹாவ் தட். ஏன்னா எல்லாருமே வி ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங், எல்லா டாக்டருமே எல்லாத்துக்கும் போல்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ வி நீட் தட்.
1: ஓகே மேம், இப்போ ஒரு சாங் கிட்ட வந்துடலாம். ஆல்ரெடி நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்க, வெற்றி கொடி கிட்ட தான் தம்பி போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னனால உங்கள் இதுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வெற்றி கொடி கிட்ட தான் வர இருக்கு. ஸோ படையப்பா திரைப்படத்துலேருந்து வெற்றி கொடி கட்டு அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனான சாங் கேட்டு வந்துடலாம். கேட்டு இணைந்தர்கள் மக்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதுலு.

0: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 3:45 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டுருக்கீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, நான் ஆர்ஜே அர்ஜுனும் கூட பேசிகிட்டு இருக்கேன். நம்மளோட நிகழ்ச்சியில் இணைஞ்சு டாக்டர் டி என் விஜயஸ்ரீ மேடமும் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. மேடம், நான் இந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சமீபத்தில் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய சேலஞ்ச், அதாவது மருத்துவத்துறையில் குறிப்பாக ஃபேஸ் பண்ண பெரிய சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட் தான் வந்து அந்த 2 ஆண்டுகள் அந்த லாக்டவுன் அது இதுன்னு போனாலும் அது மருத்துவர்களுக்கு எவ்வளோ பெரிய சேலஞ்சாக அமைஞ்சிச்சு அப்படின்றத வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்க.
1: கோவிட் மாதிரி ஒரு காலமும் ஒரு நோயும் இனிமே வரக்கூடாதுங்கிறது தான் எல்லா மருத்துவரோட ஒரு ஆசை. அந்த கோவிட் டேஸில் வந்து முதல்ல அது என்னன்னு டாக்டர்ஸ்க்கே தெரியல, அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும், என்ன செய்யணும், என்ன ஏது ஒன்றுமே தெரியல. ஆனால் கோவிட் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய பாடம் என்னென்னா, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் வீட்டுக்குள்ளே வரும்போது கை காலை கழுவிட்டு வா, வீட்டுக்குள்ளே வரும்போது அதே வெளியே இருந்த தூசி தும்போடு இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸோடு உள்ளே வராதிங்க, நேராக போய் குளிச்சுட்டு வாங்கன்னு தான் நம்ம பாட்டிமா நம்மளை சொல்லுவாங்க. வெளியே வச்சுருப்பாங்க, கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பழக்கத்தை தான் கோவிட் நம்மளை கற்றுக் கொடுத்தது, நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். அதே மாதிரி கண்ட இடத்துல அப்படியே சாப்பிடாதீங்க, அந்த கரெக்டான டைமில் சாப்பாடு உணவு உண்ணுங்க. உங்களுக்கு இம்யூனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இம்யூனிட்டி பில்டர்ஸ் எல்லாம் எப்படி எப்படி நீங்கள் சாப்பிட்ணும் இதெல்லாம் தான் கற்றுக் கொடுத்தது. அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது, நீங்கள் பெரியவங்கள்ட்டலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா கையால் வாயை பொத்திட்டு தான் பேசுவாங்க. வாயிலேருந்து நம்ம பேசும்போது அந்த வைரஸ் கிருமி அந்த கிருமிகள்லாம் அடுத்தவங்களுக்கு போகும். ஸோ இதெல்லாம் கோவிட் வர வேண்டாம், கோவிடை நல்லா திட்டிகிட்டு இருந்தால் கூட இதெல்லாம் ஒரு நல்ல பாடங்கள் வந்து கோவிட் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பாடத்தெல்லாம் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் கண்டினியூஸாக கடைப்பிடிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அஸ் அ டாக்டர் நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டோன்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா நான் வந்து அந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் கோவிடோட மைய புள்ளியாக இருந்தது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் தான். அதில் வந்து எவ்வளோ பேஷண்ட்ஸ், என்னோடய வார்ட்ஸ் எல்லாமே கோவிட் பேஷண்ட்ஸ்க்காக நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ அந்த கோவிட் போகும்போது அந்த இப்போ அதில் வந்து ஹைரார்க்கியில் தான் நாங்கள் யூஸ்வலாக டாக்டர்ஸ் ட்ரீட் பண்ணோம். யங்கர் டாக்டர்ஸும் ரொம்ப கிட்ட போய் செய்வாங்க, ஏன்னா டாக்டர்ஸ்க்குள்ளே டாக்டர்ஸே மதிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஓல்டர் டாக்டர்ஸ், எல்டர் டாக்டர்ஸ்க்குலாம் அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ் எல்லாம் சொல்லி அவங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்து, அவங்களுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்து, நீங்கள் இங்கே போங்க, அங்கே போங்க, இந்த வேக்சின் கொடுக்கணும், இந்த மருந்து கொடுக்கணும், அந்த மாதிரி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் அண்ட் ஹவு டு ட்ரீட் அண்ட் சூப்பர்வைஸ் அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் கொஞ்சம் ப்ரொஃபஸர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அண்ட் அந்த சிஆர்ஆர்ஐஸ்

0: சொல்லுவோம் ட்ரெயினிஸ், அவங்க தான் களப்பணியாளர்கள்னா களப்பணியாளர்கள். அது உள்ளே போயிட்டு அந்த நீங்கள் சொல்கிறீங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அட்லீஸ்ட் 6 hours டியூட்டி கொடுப்போம். 6 hours அவங்களால ஹீ கேனாட் யூரினேட் பண்ண முடியாது, மோஷன் போக முடியாது, சாப்பிட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் பண்ணாமல் போயிட்டு அவங்கள வீட்டுக்கும் அனுப்ப முடியாது. அவங்கள தனியாக ஒரு ரூம் அவங்களுக்கு கொடுத்து அங்கே சாப்பாடு கூட நிறைய ஒரு ஹோட்டல்ஸ்லாம் இருந்திருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். வெளியே அந்த பிரிசனர்ஸ்க்கும் அவங்கவுங்களுக்கும் வைக்கிற மாதிரி வெளியே சாப்பாடு வச்சுட்டு போயிடுவாங்க அந்த ஹோட்டல் ஆளுங்க. இவங்க கதவை திறந்து அந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு தான் அந்த பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணோம். அந்த கோவிட் டைம் வரவே வேண்டாம். That's what I will say.
1: கண்டிப்பா டாக்டர், நீங்க அந்த உடை அணியறது அந்த இதை பத்தி சொன்னீங்க, அது ஃபுல்லா நம்ம கவர் பண்ணிட்டு போனோம் நம்ம அந்த இதுல நுழையிறப்போ. அது அதுக்கு வந்து இப்ப நம்ம விண்வெளி வீரர்கள் செல்றப்போ அது உடைய போடுவாங்க, அதுக்கு சற்றும் சலித்ததில்லை.
0: அதுக்கு சற்றும் சலித்ததில்லை. ரெண்டாவது, இப்ப நான் ரீசெண்டா இதுக்கு போயிருந்தேன், உங்களுக்கு ஆவடியில இருக்கிற மிலிட்டரி ஜோனுக்கு போயிருந்தேன். ஸோ அங்க வந்து எப்படி சோல்ஜர்ஸ் அந்த அர்ஜுனா அந்த டேங்கருக்குள்ள நான் போய் பாக்குற வாய்ப்பு கிடைச்சது. அதுல உள்ள போனீங்கன்னா அந்த மேல அவங்க அதை மூடிடுறாங்க, கீழே வந்து அதில் உட்காந்துருக்காங்க, சுற்றி வர புல்லட்ஸ் எல்லாம் இருக்குமா, அது உள்ளே தான் அந்த கன்னர் அந்த அவங்களோட கன்மேன் அவங்களோட சூப்பர்வைசர் எல்லாரும் உட்காந்துருப்பாங்களாம். நியர்லி 36 hours அவங்க அது உள்ளேயே இருக்கணும். அந்த ஹீட், அதுவும் நீங்கள் நினச்சி பாருங்க, அந்த ராஜஸ்தானில் இருக்கிற அந்த டெசர்ட்டுக்குள்ளே தே ஹவ் டு கோ, லிமிட்டட் ரேஷன், நான் 2 chapatis, 2 chapatis தான். அந்த தண்ணி வந்து அப்படி ஒரு கலரில் இருக்குமா. ஸோ சோல்ஜர்ஸ் மாதிரி தான் அந்த கோவிட் டைமில் டாக்டர்ஸ் வருது. அந்த இடத்தை எப்படி கோவிட் ஃப்ரீயா நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கிறது, ட்ரீட் பண்றது. சோ அதெல்லாம்மே சவாலா தான் இருந்தது.
1: சிறப்பம், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நீங்க கேட்டுக்கிட்ட ரெக்வஸ்ட் வந்து இனிமேல் கோவிட் மாதிரி ஒரு இனிமே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா நம்ம நேயர்கள் சார்பாக நான் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவ்வளோ 2 ஆண்டுகள் தொடர்ந்து பாடுபட்ட டாக்டர்களுக்கு இது ஒரு நிகழ்ச்சி மூலமா ஒரு
0: சொல்லிக்கிறேன்.
1: ஓகே மேடம், நீங்க நிகழ்ச்சியில வந்து உங்களுக்கு பிடித்த பாடல் வந்து என்கிட்ட கேட்டீங்க, அதை கண்டிப்பா நீங்க போடணும் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்காக உங்கள் வேண்டுதலுக்கு இணங்க அந்த பாடல் வந்து வர இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து. இது உங்களுக்கு ஃபேவரட் பாட்டா மேடம்?
0: பாடல் எனக்கு பிடிக்கும்.
1: சூப்பர் மேடம், இந்த பாடலே இப்படியாக இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் மக்களை, 101.4 இங்க எல்லாமே சமதுலை.

0: நேரம் 3:55 ஆயிடுச்சு. சென்னை எஃப்எம் ரேட் 101.4 கேட்டுருக்கீங்க. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி நான் ஆர்ஜி அர்ஜுனன் கூட பேசிட்டு இருக்கேன். எஸ், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு தேசிய மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு டாக்டர் டி என் விஜயஸ்ரீ மேடமோட தான் இன்னைக்கு கலந்து விளையாடி இருந்தோம். அவங்க வந்து மருத்துவர்கள் தங்களோட உடல்நலத்தை எப்படி பேணி பாதுகாக்கலாம் அப்படின்றத பத்தின நிறைய அறிவுரைகள் சொல்லிட்டு வந்தாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. மேடம், நிகழ்ச்சியில நீங்க நிறைவா என்ன சொல்லணும்னு
1: ஆசைப்படுறீங்க? I would like to remind every doctor, ellarkume theriyum irundha kuda caring for yourself is also a part of your profession. Neenga nalla irundha dhaan neenga paakra patients nalla irpaanga. So caring is not simply caring. Nalla protein edunga, nalla exercise pannunga, you burn out time nalla nalla relax pannunga, ungalku nu ora interest vechukonga, you have time for yourself, that is very important. So hobbies ella thappu kedaiyadhu, konja relaxation panni neengalum nalla irundhu ungalaudaiya patients yum nalla vechukonga. And also I want to tell that I thank God for giving me this opportunity as well as to me have made me as a good doctor. So in the oru 30 varshama inda maruthuva thuraiyila na irukena na andha kadavulukku nandri solren. Inda adhila 20 varshatha ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக ரைட் ஃப்ரம் மை போஸ்ட் கிராஜுவேட் டேஸ்லேருந்து என்னுடைய ஒரு துறை தலைவராக இருந்து நிறைய யங் கேன்சர் ட்ரீட்டிங் டாக்டர்ஸை டெவலப் பண்ணதுலேருந்து இப்போ என்னுடைய ஒர்க் அட் கொரட்டூர் வரைக்கும் ஐ தேங்க் அல்மைட்டி ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்ஸ் அகெயின் ஏ வெரி வெரி ஹாப்பி டாக்டர்ஸ் டே. தேங்க்ஸ் ஃபார் எஃப்எம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.
0: கண்டிப்பாக நாங்கள் தான் ரொம்ப ஹாப்பி, ஏன்னா ஒரு டாக்டர் தியானு ஸ்பெஷலான நிகழ்வு நான் உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணுறது நான் ரொம்ப சந்தோஷம்.
1: This itself is a relaxation for
0: yeah,
1: me. கண்டிப்பா
0: இந்த மாதிரி எல்லாரும் ரிலாக்ஸேஷன் வச்சுக்கணும் அப்படின்றத நீங்க வேண்டுகோள் வைக்கிறீங்க. கண்டிப்பா மேடம், இந்த ஷோ கேட்ட நிறைய டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பா அவங்களுக்கான நேரத்தை ஒதுக்கு

0: கண்டிப்பா ஒதுக்கணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த டாக்டர்ஸ் டே அதை இம்பார்ட்டன்ட் பண்ணும். தென் ஹெல்த் செக்அப்ஸ், தட் இஸ் மோர். இந்த ஜூலை ஃபர்ஸ்ட்டாக ஹெல்த் செக்அப் டேன்னு கூட வச்சிடலாம். தட் வில் பி பெட்டர்.
1: கண்டிப்பாக மேடம். ஸோ ஆரோக்கியமான சமுதாயத்தை உண்டாக்க உங்களின் சேவை தொடர்ந்து வரட்டும் என்ற ஒரு வாழ்த்துக்களோடு எல்லா டாக்டர்ஸ்க்கும் நான் மீண்டும் டாக்டர்ஸ் டே விஷஸ் சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுது. நான் ஜெய அர்ஜுன் மற்றும் விஜயஸ்ரீ மேடம். தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்களை. இதன் ஒப்பன் பிள்ளை 101.4 இங்கே எல்லாமே சமதுலு.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 90 கோடிக்கும் மேற்பட்ட சுகாதார கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் நாள் ஒன்றுக்கு குறைந்தது 300 ரூபாய் ஊதியம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் ஒப்பந்ததாரர்களை பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மகளிர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக BJP தெரிவித்துள்ளது. மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆதர்ஷ்னி ஸ்ரீ, தன்வி பத்ரி, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரெல்லி ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினன் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ, இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?
3: புயல போல எங்கோ அடப்பாஞ்சு வரா பறந்து வரான் நம்ம தர சிங்கம்
4: வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. குடு குடு குட் ஈவினிங் மக்களே. ஆரஞ்சுனா புளிக்கும் மல்லினா வணக்கம். ஆர்ஜே அர்ஜுனின் அன்பு வணக்கம். நேரம் 4:03. கேட்டுறீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில எதை வச்சு ஃபன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்டி போட்ட பட்டர் பட் த பட்டர் வாஸ் பிட்டர் சோ பெட்டி போட்ட பெட்டர் பட்டர் டு மேக் த பிட்டர் பட்டர் பெட்டர் பட்டர். தம்பி பொறுமை பொறுமை, என்னப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஷோவே இப்படி தான் இருக்க போகுது. எஸ், இன்னைக்கு நேர்களோட நான் என்ன விளாட போறேன் அப்படின்னா டங் ட்விஸ்டர்ஸ். நான் ரெடி, நீங்க ரெடியா? ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் ஒரு தடவை ஒரு வார்த்தையை சொன்னால் அதை நீங்கள் 3 தடவை திருப்பி சொல்லணும். எப்படி? நாவிரல் பயிற்சி தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் ஒரு தடவை சொன்னால் அதை நீங்கள் 3 தடவை சொல்லணும். ஸோ அப்படி என்னென்ன சென்டென்ஸ்லாம் நான் உங்களை வச்சு நீ ஃபன் பண்ண போகிறேன் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நம்ம நேயர்கள் ரொம்ப ஆர்வம், இப்போ லைனில் வந்துட்டாங்க. நான் ஃபோன் நம்பர் சொல்கிறதுக்கு முன்னாடி, ஆனால் நான் சொல்லியே தீருவேன் அப்படின்றதுனால நான் ஃபோன் நம்பர் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோன் எடுங்க 298-6000-38 மற்றொரு 2952-0554 அப்படின்ற நம்பரை டயல் பண்ணுங்கள். கூடவே 044 அப்படின்ற நம்பரை சேர்க்க மறந்துடாதீங்க. எஸ் நிகழ்ச்சியில முதல் காலர் யார் என்னன்னு பாத்துரலாம். வருக வணக்கம்.
5: ஹலோ
4: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறா?
5: சார் கார்த்திக் விஸ்மாம்பலம்.
4: கார்த்திக் விஸ்மாம்பலம் சார், சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னு தெரியுமா? ஏதோ ஃபன் பண்ண போறோம்னு
5: தெரியுமா?
4: டங் ட்விஸ்டர். டங் ட்விஸ்டர், அவ்வளவுதாங்க. நீங்க சொல்லுங்க, நான் பேசுறேன் பாருங்க அப்படிங்கிறீங்களா? ஓகே சார், இன்னைக்கு உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருந்தே ஆரம்பிக்கல அப்படின்னு பார்த்தேன் சார். ரொம்ப சிம்பிளாவே நான் தரேன், ஓகேவா? ரெட் லாரி, ப்ளூ ரப்பர், இதை 3 தடவை ஸ்பீடா சொல்லுங்க.
5: வணக்கம்
4: சார் கண்ணன் சார், நிகழ்ச்சியோட தலைப்பு தெரியுமா? ஏழை கிழவன் வாழைப்பழத்தோல் வழுக்கி சரு சரிக்கு வழுவழுக்கி கீழே விழுந்தான். சொல்லுங்க பாப்பா 3 தடவை. சொல்லிதான் ஆகணும், அவ்வளவு பேர் தான்
5: கொடுப்பேன்.
4: அப்படியா? இதெல்லாம் நீங்க சொல்லப்படாது, நீங்க பேசி ஆகணும். கமான்,
5: ஏழை கிழவன்,
4: நீங்க சொல்லுங்க சார். நான் 1 தடவை தான் சொல்லுவேன். நீங்க தான் 1 தடவை சொல்லணும்.
5: இன்னும்
4: ஒரு வாட்டி உங்களுக்காக சார், அதுக்கு மேல சொல்ல மாட்டேன். ஏழை கிழவன் வாழைப்பழத்தோல் வலிக்கு சரு சரிக்கு வழுவழுக்கு கீழே விழுந்தான். சொல்லுங்க பாப்போம்.
5: ஏழை கிழவன் வாழைப்பழத்தோலில் சரி சரிக்கு வழுவழுக்கு கீழே விழுந்தான்.
4: என்ன சார்?
5: கிழவன்
4: சொல்லுங்க.
5: ஏழை கிழவன் வாழைப்பழத்தோலில் சரி சரிக்கு வழுவழுக்கு கீழே விழுந்தான்.
4: வழுவழுக்கு வர மாட்டேங்குதே, தெளிவா சொல்லுங்க. வழுவழுக்கு சொல்லுங்க. அது வராதா? என்ன சார் நீங்க? நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு நன்றி. எஸ் நிகழ்ச்சியில் இந்த மாதிரி தாங்க நம்ம ஃபன் பண்ண போறோம். நேயர்களுக்கு நான் ஒரு வார்த்தை தரப்போறேன், அதை அவங்க தொடர்ந்து 3 தடவை சொல்ல போறாங்க. 3 தடவை கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிகழ்ச்சியில் இன்னைக்கு கைத்தட்டுகளும் பாராட்டுகளும் இருக்கு. ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் இணைய நான் சொன்ன நம்பர்ஸ் டயல் பண்ணுங்க, அண்ட் நம்ம ஃபன் பண்ணலாம். நிகழ்ச்சியில் முதல்ல அதை ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். அது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து ஒரு வைபான சாங்க இறக்கலாம் இருக்கேன் அப்படின்னு இறக்கலான் இருக்கேன். ஸோ கேட்டு இணைந்திருங்கள் மக்களை. இதை ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுல.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: போலினாலும் இங்க எல்லாமே தூள்.
1: வெல்கம் பேக் மக்களே, நேரம் 4:11 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுறீங்க ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி. நான் ஆர்ஜே அர்ஜுனும் கூட பேசிட்டு இருக்கேன். எஸ் இன்னைக்கு நம்ம ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் எதை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிறல் பயிற்சி தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன், அதாவது டங் ட்விஸ்டர்ஸ். நான் அடுத்து என்ன வார்த்தை தரப்போறேன்னு எனக்கே ஆர்வமாக இருக்குது. என்னப்பா நீ உனக்கே ஆர்வமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஆமாங்க, அப்படி தான் இருக்குது. நான் நேர்களுக்கு சொல்கிற ஸ்ட்ரிக்டான கண்டிஷன் ஒன்றே ஒன்று தான், நம்ம ஷோ ஃபுல்லாக ஃபன் பண்ணலாம், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, நான் ஒரு வார்த்தையை அந்த சென்டென்ஸை ஒரு தடவை தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து மறுபடியும் சொல்ல சொன்னீங்கன்னா நானே டங் ட்விஸ்டர் விளாண்ட மாதிரி ஆயிராதா? அதனால் உன்னிப்பாக கவனித்து ஷோவில் சிறப்பாக விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காலர் யார் என்னன்னு பார்த்துடலாம். வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறா சார்?
2: சொல்லுங்க.
3: காக்கா காகிதம் கேட்குதா? காகிதம் காக்கா கேட்குதா? காக்கா காகிதம் கேட்குதா? காகிதம் காக்கா கேட்குதா? காக்கா காகிதம் கேட்குதா? காகிதம் காக்கா கேட்குதா?
1: சிறப்பு சார். காக்கா எப்படி சார் காகிதம் கேட்கும்? நீங்க இந்த ஒரு லாஜிக்கான க்வெஸ்சன் கேட்டிருக்கணும்ல. கேட்கல, ஓகே பரவாயில்லப்பா, போதும் அப்படிங்கிறீங்களா? நன்றி சார், நன்றி சார்,
3: நன்றி, வணக்கம்,
1: நன்றி. நிகழ்ச்சியில இன்னும் அடுத்த நேர் வருக, வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறா?
3: விளையாட தயாரியா? அதுக்கு முன்னாடி

0: நன்றிமா
1: நன்றிமா. போன ஷோ ஃபுல்லா நீங்க கேட்டிங்களா அப்ப டாக்டர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களையும் எதுவும் சொன்னோமே. சரக்கு ரயிலை குறுக்கு வழியில் நிறுத்த நினைத்த முறுக்கு மைனர் சறுக்கி விழுந்தது, முறுக்கு மீசை இறங்கவில்லை. எவ்வளவு ஈஸியா சொன்ன
0: நீட்டா சொன்ன, முதல்ல சொன்னது மாதிரி ஏதாவது நாலு
2: ஒரு
1: கை எடுக்க மறு கை கொடுக்க பிற கை மடக்க சொல்லுங்க.
2: ஒரு கை கொடுக்க இரு கை எடுக்க பிற கை மடக்க.
1: பச்சை கிளின்ற வார்த்தையே அந்த இடத்துல இல்லையே, நான் இரு கைன்னு சொல்லவே இல்லையே.
2: ஒரு கை கொடுக்க அடுத்து என்ன சார்?
1: அடுத்து என்ன சார்? கேளுங்க சார், நானே வேணா சொல்லவா ஃபுல்லாத்தியும்
2: ஒரு
1: கை எடுக்க மறு கை கொடுக்க பிற கை மடக்க.
2: ஒரு கை கொடுக்க மறு கை எடுக்க பிற கை மடக்க.
1: தப்பு தப்பு தப்பு தப்பா சொல்றீங்களே சார், வாட் இஸ் திஸ் சார்? அடுத்த நேரில் வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி வணக்கம் சார். எஸ் என்னப்பா என்னையே நீங்க மறுபடி சொல்ல சொல்றீங்க, நான் டங் டிஸ்டர்ஸ் வரல, நீங்க வாடுறீங்களான்னு எனக்கே மறந்து போச்சு. நான் மறுபடியும் சொல்றேன், நான் ஒரு வார்த்தையை ஒரு தடவை தான் சொல்லுவேன், நீங்க தான் 100 தடவை சாரி 3 தடவை சொன்னா போதும். அப்படி நான் உங்களுக்கு அடுத்து கொடுக்க போற வார்த்தைகள் என்ன இருக்கும் அப்படின்றத கேட்டு பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மங்காதா திரைப்படத்துல இருந்து ஒரு மாஸ்தான பாடல் தான் வர இருக்கு. இது நம்ம பல்லேலக்கா அப்படின்னு ஒரு அருமையான பாடல். இதுல நிறைய நல்ல வரிகள்லாம் இருக்கு. அதாவது கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கார்ல போறீங்க அப்படின்னா இந்த சாங் கண்டிப்பா உங்க பிளேலிஸ்ட்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல். சோ கேட்டு வைப் ஆயிருங்க மக்களே. இது ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே சம்மதூல்.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: பாடல் கேட்டு வந்த நேரம் 4:21 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி. நான் ஆர்ஜி அர்ஜுன் கூட ஃபன் பண்ணிட்டு இருக்கேன் நிகழ்ச்சியில். இன்னைக்கு டங் ட்விஸ்டர்ஸ் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ஆனால் நேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து நீங்கள் கொடுக்குறது சரியில்லைங்க, நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக கொடுக்குறீங்க, இன்னும் மருதப்பா சொல்லுங்க அப்படின்ற வார்த்தைகளை வந்து நீங்கள் அந்த ஷோவில் கேட்கக்கூடாது. அதனால உன்னிப்பாக கவனித்து கேமை சூப்பராக விளையாடுங்க. சரி, உங்களுக்காக நான் வேணால் ஒரு கன்செஷன் பண்ணுறேன். அடுத்து வந்து இந்த கேமில் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் வர இருக்குது, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதில் நீங்கள் கேளுங்க. வேணால் உங்களுக்காக ரொம்ப ஈஸியான வேர்டு நான் நினைக்கிறத வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் அதையும் நேர்கள் இது இல்லை, இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நேர்களை பொறுத்தது. நேர்கள் யார் இணைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். வருக வணக்கம். வருக வணக்கம். யார் எங்க இருந்து பேசு? அடடா, யாருப்பா மிஸ்டிக் கால் விட்டுலாருது. வருக வணக்கம்.
4: ஹலோ,
3: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறா? ஆ, யார் எங்க இருந்து
4: பேசுறீங்க? திருவள்ளூர்ல இருந்து. நான் டெல்லி பேசுறேன் ஐயா.
3: டெல்லி ஐயா, திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறீங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பட்
4: திருவள்ளூர் டெல்லி,
3: திருவள்ளூர் டெல்லி, நலமா இருக்கீங்களா ஐயா?
4: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்ல நல்ல ஒரு புரோகிராம் ஐயா.
3: சூப்பர் ஐயா, நன்றி. சோ லாண்டலாமா உங்களுக்கான விளையாட்டை? பயிற்சி நாட்டாமை சரத்குமார் மகிழ்ச்சி. இது ஸ்பீடா சொல்லுங்க.
4: பயிற்சி நாட்டாமை சரத்குமார் பயிற்சி.
3: சும்மா சொன்னேன், இது சென்டென்ஸ் கிடையாது. சும்மா உங்களுக்காக ஒரு பூஸ்ட் குடுக்கறதுக்காக உனக்கு சும்மா சொல்லி பார்த்தேன். பட் இது சென்டென்ஸ் கிடையாது. உங்களுக்காக சென்டென்ஸ் சொல்லவா?
4: சொல்லுங்க.
3: அலையுது அலை அலையிலே, வளை வளையிலே வாழை. கொஞ்சம் நெருங்கிட்டீங்க, முக்காவது கரெக்டா சொல்லிட்டீங்க. பட் ஒரு
4: சதவீதம்
3: வளை இது.

0: இருந்தாலும் நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க. நன்றி, வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சி நினைமா அடுத்த நேர் வருக, வணக்கம்.
2: அன்பான அன்பருக்கு இனிய மாலை வணக்கம். மதுரையில இருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கு ஐயா. மதுரையில இருந்து பேசுறீங்க, நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார். 101.4 சென்னை
0: கருகும் சருகும் உருகும் திகரும் தீயில் பட்டால்
2: சருகும்
0: உருகுதே மருகுதே கிடையாது ஐயா. கருகும் சருகும் உருகும் துகிரும் தீயில் பட்டால்
2: கருகும் சருகும் உதிரும் கருகும் தீயில் பட்டால்
0: இன்னையா காலகேர்பாஸ் எல்லாம் பேசுறீங்க துஷ்டா அப்படின்ற மாதிரி என்னமோ பேசுறீங்க, நான் இதெல்லாம் சொல்லவே கிடையாது. ஓகே நன்றி ஐயா. ஏன்னா நம்ம சொல்லாத வார்த்தையில அவர் சொல்லிட்டு இருக்காரு, அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பச்சைக்கிளின்ற வார்த்தையே இதுல இல்லையே அப்படின்ற மாதிரி அவர்கள் நேர்கள் புதுசு புதுசு அவங்க ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. பட் எனக்கு இதோட கடினம் புரியுதுதான், பட் இதுதானே ஃபன் பண்ணலாமோட சிறப்பே. நான் ஒரு வார்த்தை சொல்லி நீங்க டப்புன்னு கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா அது எவ்வளவு சூப்பரா இருக்கும். நான் ஒரு 3 தடவை சொல்லிட்டேன் பாத்தீங்களா, நீங்க எனக்கு டப்பான டாஸ்க்னு சொன்னீங்க, நான் அதில் ஈஸியா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய விஷயம் தானே. நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் கேட்டு வந்தலாம். இது ஒரு வைபான சாங் தாங்க, இப்ப கரெக்டா ட்ரெண்டிங்கான ஒரு பாடல். ஜெயராம் அவர்கள் இந்த பாடல்ல நடனமாடிருப்பாங்க, ரொம்ப வைவான பாட்டும் கூட. அது என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாறை திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் வர இருக்கு. அந்த பாட பாடினது யாருன்னு பாத்தீங்கன்னா உதித் நாராயணன். அவரோட அந்த உதித் நாராயணோட ஒரு துளலான அந்த வாய்ஸ்ல இந்த பாடல் கேட்கிறப்போ சூப்பரா இருக்கும். இதை எழுதினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காளிதாசா. எனக்கு இசையமைச்சவங்க சபீஷ் முரளி. ஸோ இவங்க காம்போல இந்த சாங் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்களை, 101.4 இங்க எல்லாமே சமதுலு.

0: குட்ராடோ எப்படின்னு பாடல் கேட்டு வந்த நேரம் 4:31. சென்னை FM 101.4 கேட்டுறீங்க, ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி. நான் ஆர்ஜே அர்ஜுனும் கூட ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். எஸ் நீங்க நம்ம நேயர்களோட ஃபன் பண்ணலாமா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டங் ட்விஸ்டர்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நேயர்கள் வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட், நீங்க சின்னதா கொடுங்க, எனக்கு வந்து இன்னும் ஈஸியா கொடுங்க, மெதுவா சொல்லுங்க அப்படின்னு ஏகப்பட்டது சொல்றாங்க. ஆனா வரும் நேயர்கள் வந்துட்டு எந்த கம்ப்ளைண்ட் இல்லாம நீங்க எது வேணாலும் கொடுங்க, பஸ் நான் ஈஸியா சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்களான்றத பாப்போம். நிகழ்ச்சியில இனிமே அடுத்த நேர் யார் என்னன்னு பாத்திரலாம். வருக, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறா?
1: சென்னை பூந்தமல்லி கலைசாமி. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: ஆமா ஆமா சார்.
0: சூப்பர் சார், உங்களுக்கான அந்த டங் ட்விஸ்டர்ஸ் கொடுத்துடலாமா?
1: கொஞ்சம்
0: இருக்க சார், இருக்க சார், இதுதான் சார் என் மைண்ட் வாய்ஸ். எல்லாரும் இதே கேக்குறீங்களே. சரி சார், உங்களுக்கு ஈஸியான ஒரு வார்த்தை கொடுக்கவா? சரி ஓகே சார். மணல் மேட்டில் மாடு மேய, மாடு மேய்ந்த மணல் மேடு மாறியது.
1: மணல் மேட்டில் மாடு மேய, அப்படி சொல்லுங்க, நான் இன்னும் பாத்துக்கிறேன்.
0: அப்படியே நான் எனக்கே நான் கை தட்டிக்கவா? சூப்பர்னு சொல்லிட்டேன்னு. நோ நோ ஐ
1: சார், இருங்க சார், இருங்க இருங்க, நான் சரியா மனசுல வாங்கல.
0: மனசுல வாங்கலையா? என்ன சார்
1: மனசு? மணல் மேட்டில் மாடு மேய, அப்புறம் சொல்லுங்க. அதுக்கப்புறம்
0: அதுக்கு மேல நோ நோ நோ, நீங்க மூணு வாட்டி சொல்லணும், ஒரே தடவை சொல்லுங்க, நீங்க ஸ்பீடா மூணு தடவை சொல்லணும். ஓகேவா டீலா?
1: நீங்க ஒரு தடவை சொன்னீங்க, நான் மனசுல சரியா பதிவாகும்.
0: சரி ஓகே சார், உங்களுக்கான மறுபடியும் சொல்றேன்,
1: பதிவாகும்.
0: மணல் மேட்டில் மாடு மேய, மாடு மேய்ந்த மணல் மேடு மாறியது.
1: மாடு மேய்ந்த மணல் மேடு மாறி, மாடு மேடு மணல் மேட்டில் மாடு மேய, மாடு மேய்ந்த மணல் மேடு மாறியது.
0: இன்னும் ரெண்டு தடவை.
1: மணல் மேட்டில் மாடு மேய, மணல் மேய்ந்த மாடு மாறியது.
0: மணல் மேய்ந்த மாடு, என்ன சார் ரெண்டாவது தடவை ரோல் ஆயிருச்சு?
1: மணல் மேட்டில் மாடு மேய, மணல் மாறியது, மாடு. சரி அவ்வளவுதான் சார்.
0: அவ்வளவுதான் சார், அதை விட்டுருங்க சார் அப்படிங்கிறீங்களா? நன்றி சார், நிகழ்ச்சி நினைச்சிருக்கு. நன்றி
1: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் இனி அடுத்த நேர் வருக, வணக்கம்.
2: வணக்கம். திருத்தணி தமிழ்,
0: தமிழேந்தி ஐயா, ஏன் உங்கள் வாய்ஸ்

0: மெதுவாக கேட்கிறது, கொஞ்சம் சத்தமாக பேசலாமே.
1: ஹலோ
0: ஹலோ ஐயா, இப்போது நல்லா கேட்கிறது, பேசலாமா? டங் ட்விஸ்டர்ஸ் விளையாடலாமா?
1: பேசலாம் பேசலாம்
0: பேசலாம் பேசலாம். நான் நிகழ்ச்சி நீங்கள் கேட்டீங்களான்னு தெரியல, நிகழ்ச்சியில் போக போக சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் பேசலாம் பேசலாம்னு பேசாமல் பாடலாம் பாடலாம்னு எனக்கு தோணுது. நான் என்ன பண்ணுறேன், இவ்வளோ நேரம் நான் வந்து டங் ட்விஸ்டர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பாடல் ப்ளே பண்ண போகிறேன். அந்த பாடலை நீங்கள் ஒரு தடவை பாடிட்டா போதும், டீலா?
1: பாடலாம்.
0: ஓகே சார், உங்களுக்கான பாடல் எஸ் சார், இந்த பாடல் கேட்டிங்களா? பாடுங்க சார். அவங்க ரொம்ப அருமையா பாடி இருப்பாங்க, நீங்க அந்த அதை காதில் வாங்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். நன்றி சார், நன்றி சார்,
1: நன்றி
0: நன்றி. என்னங்க நேயர் வந்து குழவு போட்டுட்டு இருக்காரு, வருக வணக்கம், அடுத்த நேர் யாரு பாக்கலாம்? கலாமா வணக்கம், நல்லமா இருக்கீங்களா? பாருங்க, எனக்கு பேசி பேசி தூய தமிழே வந்துருச்சு. உங்களுக்கு ரோல் ஆகுதா? ஓகேமா, நிகழ்ச்சியில டங் ட்விஸ்டர்ஸ் எல்லாம் ஆண்டுட்டு இருக்கோம். இப்ப நான் ஒரு பாடல் போட்டேன், அந்த பாடல் நீங்க திருப்பி பாடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், ரெடியா?
2: அவன் குடிச்சு போனா ரொம்ப டஃப்பா இருக்கு.
0: இல்ல இல்ல, நீங்க ஒரு வாட்டி கேட்டு பாடணும், ரெடியா?
2: வேற
0: கொஞ்சம் இதை ஒரு வாட்டி நீங்க பாடி கேட்கணும், ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. நான் மேலா மெதுவா அதை ப்ளே பண்றேன், கேக்குறீங்களா? கமான்மா பாடுங்க
2: சார். அப்படி போடுற சார், நீங்க ஒரு லைன போட நாங்க டக்குனு கண்டுபிடிச்சு சொல்லிடுவோம். நீங்க போட்டு போட்டு எப்படி எனக்கு புரியல,
0: திரும்பி பாடுங்க பாப்போம்.
2: நீங்க வேற புரியுது சார், எங்களுக்கு புரியல சார்.
0: என்னங்க நீங்க அதுக்கு ட்ரை கூட பண்ண மாட்டீங்களா? சரி, உங்களுக்கு ஓகே, உங்களுக்காக நீ இவ்வளவு கேட்டுக்கிட்டது இனங்க, உங்களுக்காக ஒரு ஒரு வார்த்தையே சொல்லிடுறேன் ஈஸியா. பூனை பானையில் பால் பருக, பானை புரண்டு பால் பரவியது. சார் இதுக்கு அதுவே பரவாயில்லைங்கிறீங்களா? நன்றி நன்றிமா. நிகழ்ச்சியில அடுத்த நேர் வருங்க. வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறா?
3: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: நீங்க
0: பூனை பானையில் பால் பருக, பானை புரண்டு பால் பரவியது.
3: பூனை பானையில் பால் பருக,
0: பானையில் பால்
3: பருகியது.
0: பானையில் யார் பால் பருகுனா? நல்ல முயற்சி, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இனி அடுத்த நேர் வருக. வணக்கம்
4: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறா? குயில். என்ன சார் வாய்ஸ் எக்கோ ஆகுது? குயில் கோபி சொல்லி நீங்க கூவி காமிச்சீங்களா? பூனை பானையில் பால் பருக, பானை புரண்டு பால் பரவியது. சொல்லுங்க பாப்போம். சார் விசில்லாம் சூப்பரா அடிச்சீங்க, ஆனா நீங்க வார்த்தையை கேட்ட சொல்ல
4: மாட்டேங்கிறீங்களா?
0: பானை பருக, பூனை உண்டா, இதெல்லாம் சொல்லவே இல்லையா? சப்ஜெக்ட்லயே கிடையாது. நன்றி நன்றி சார். என்னங்க நேர்கள் என்ன வச்சு பண் பண்ணிட்டு இருக்காங்களா? நேர்களுக்கு பாட்டு கேட்ட பாட்டு போட்டாச்சு, அதையும் பாடல, சரி வார்த்தையை சொன்னா அதை வச்சு என்ன வச்சு பண் பண்ணிட்டு இருக்காங்க, என்னங்க நடக்குது இங்க? நிகழ்ச்சி சுவாரஸ்யமா தான் போயிட்டு இருக்கு நம்புறேன். நீங்களும் நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். அதற்கு நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 298600038, மற்றொரு எண் 295205554 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணி நீங்களும் ஃபன் பண்ணலாம், நிகழ்ச்சியில ஃபன் பண்ணலாம். ஓகே, நிகழ்ச்சியில நேயர்கள் பேசினதெல்லாம் கேட்டு கேட்டு பேசாம ஒரு பாடலே கேட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ

இந்த நம்ம இந்த டங்க் ட்விஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றப்பே இந்த பாடலை தவிர்க்க முடியாதுன்னு, இந்த பாடல் ஃபுல்லாவே டங்க் ட்விஸ்டர் தான். இந்த பாடலை மட்டும் ஒருவர் வாய் குளராம பாடிவிட்டால் அவர்களுக்கு நாம் ஆஸ்கார் அவார்டே தரலாம் என்று நினைக்கிறேன். அப்படி என்ன பாடல் பிளே ஆக இருக்கு, நீ என்னப்பா அவ்வளோ ஹைப் பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாடலை நீங்களே கேட்டு பாருங்க, உங்களுக்கு அப்படி தான் தோணும். ஸோ கேட்டு இணைந்திருங்கள் மக்கள், இது 2.1 101.4 இங்க எல்லாமே சம்ம தூள்.

0: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 4:43 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பண்ணலாமா
0: எஸ் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். நேர்கள் என்ன வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, நான் நேர்களை வச்சு ஃபன் பண்ணலாம் நினைச்சா. அடுத்த நம்ம நிகழ்ச்சியில் நேர் அடுத்த நேர் யார் என்னன்னு பாத்திரலாம். வருக வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம் மேம். யாருங்கிறது பேசுறா?
2: நலமா
0: இருக்கேன். உங்களுக்கு ரெண்டு வணக்கம் பாத்தீங்களா, நான் இந்த
2: முந்திக்கிட்டேன்.
0: சரிமா, டங் ட்விஸ்டர் விளையாடலாமா? நான் பிறல் வார்த்தைகள் விளையாடலாமா? சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிருங்க. ஓகே, உங்களுக்கான வார்த்தை என்னன்னா, குலை குலையாய் வாழைப்பழம், குலை பலாப்பழம் மழையில் அழுகி கீழே விழுந்தது. மூணு வார்த்தை இல்லம்மா, நிறைய வார்த்தை இருந்தது. இதுல நீங்க எவ்வளவு வார்த்தை சொல்ல முடியுமா சொல்லலாம்.
2: குலை குலையாய் வாழைப்பழம் மழையில் விழுந்து அழுகி போச்சு.
0: மழையில் விழுந்து அழுகி போச்சு அப்படின்னு ஏதோ நியூஸ் வாசிக்கிற மாதிரி சோகமா சொல்லாதீங்கம்மா. நம்ம ஃபன் பண்ணலாமல் இருக்கோம், நல்லா வைபா சொல்லலாமே. குலை குலையாய் வாழைப்பழம். வாழைப்பழம் மழையில் அழுகி கீழே விழுந்தது. இதை மட்டும் சொல்லுங்க. விழுந்து விட்டதுங்க. ரொம்ப சிறப்பா முயற்சி பண்ணீங்கம்மா, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இன்னும் அடுத்த நேரம் வருங்க. வணக்கம். வணக்கம் சார். யாருங்க இருந்து பேசுறாரு?
3: காஞ்சிபுரத்துல இருந்து மாட்டேன் சொல்லிடலாம்.
0: ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு முடி நரமுடி.
3: என்ன சார் ஆகணும்ல
0: மறுபடியும் வேணா ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்க சார். அடுத்த நேருக்கு நான் வழி விட்டுறங்க அப்படிங்கிறீங்களா? நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் நன்றி.
3: நிகழ்ச்சியில்
0: ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு முடி நரமுடி. சொல்லவே இல்லையே.
4: வணக்கம்
0: சொல்லுங்க சந்திரசேகர், அந்த வார்த்தையை முயற்சி பண்றீங்களா?
4: எனக்கு சொல்லுங்க சார், என்ன வாக்கியம்
0: உங்களுக்கான வாக்கியம்? ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு முடி நரமுடி.
4: ஒரு பிடி நரமுடி. ஓகே. ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு பிடி நரமுடி. ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு பிடி நரமுடி.
0: ஓடுறது சொல்லுங்க.
4: ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு பிடி நரமுடி. ஓடுற நரியில ஒரு நரி.
0: ஓகே ஓகே, போதும், நிறைய நரி ஓடிச்சு சார். ரொம்ப சிறப்பா ட்ரை பண்ணீங்க சார், நன்றி.
4: நல்லா இருந்துச்சா? கரெக்டா சொன்னீங்க.
0: சார் வாழ்த்துக்கள் சார்,
4: ரொம்ப சந்தோஷம்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி. எஸ் நேயர்கள் சூப்பரா சொல்லிட்டு வராங்க. அந்த ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குல்ல. ஆமாங்க, நீங்க கேள்விப்பட்டதா? இது ஒரு பாடல்ல கூட வரும். அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்றதான் அடுத்து பிளேயாக இருக்கு. அந்த பாடல் கேட்டு வைப் பண்ணுங்க மக்களே. அந்த லைனை நல்லா கேட்டு மனப்பாடம் பண்ணுங்க, அந்த பாடல்லயே வரும். ஓகே மக்களே, கேட்டு இருந்தேன் எங்களுக்கு 101.4.

0: நேரம் 4:53 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 கேட்டுருந்தீங்க ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி, எனங்க கேட்டுருந்தீங்கன்ட்டீங்க. ஆமாங்க, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ நேயர்கள், நிறைவு காலர்கள் யார் என்னன்னு பார்த்துடலாம். வருக, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறா?
1: லாரி
0: நிறைய இறாலு, அதுல நாலு இறாலு நம்ம இறாலு.
1: லாரி நிறைய இறாலு, நாலு இறாலு நம்மளது.
0: நம்மளது இல்ல, நம்ம இறாலு. இதனால இது மூணு தடவை சொல்லுங்க. நிகழ்ச்சியில நிறைவா இருந்த லக்கி காலர் யார் என்னன்னு பாத்துலாம்.
2: வணக்கம்.
0: வாணிதேவிமா சொல்லுங்க, நீங்க தான் லக்கி காலர்.
2: வெற்றிகரமா
0: முடிச்சிட்டீங்களே. சூப்பரமா நிகழ்ச்சியோட நிறைவு கலரை வந்து சூப்பரா பண்ணிட்டீங்க. இது ஈஸியான வாக்கியம் தான், ஆனாலும் நீங்க சிறப்பாவே பண்ணீங்கம்மா, நன்றி.
2: அந்த லாலாக்க பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்மா,
0: கடினமா இருக்கும், ஆனாலும் பரவாயில்ல, நல்லாவே முயற்சி செஞ்சீங்கம்மா, நன்றி.
2: நன்றி, நன்றி,
0: நன்றி. அதெல்லாம் சூப்பர். நிறைவு கலரை வந்து சூப்பர் ஒரு வார்த்தை மூணு தடவை சொல்லிட்டாங்க. அப்படா என்கிட்ட கேள்வி கேட்காம இதுதாங்க வார்த்தை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சூப்பராகவே சொல்லி வந்து முடிச்சிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நான் இந்த நேரத்தில் ஒரு வாழ்க்கை தத்துவம் சொல்லலான் இருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழப்பம் நம்மை குழப்பி விடாமே என்று குழப்பத்தை பார்த்து குழம்பினால் குழப்பம் நம்மை குழப்பும் இல்லாமல் குழப்பி விடும். என்ன சொன்ன உங்களுக்கே புரியல, அதாங்க ஒரே குழப்பமா இருக்கு அப்படிங்கிறீங்களா? ஏங்க இதுதாங்க ஒரு டங் ட்விஸ்டர். எஸ், இந்த மாதிரி பல டங் ட்விஸ்டர்ஸ் நம்மளை சுத்தி இருக்கு. அதனால நல்ல நல்ல நேரங்களை அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டா தான் இந்த மாதிரி நேரங்களை இந்த மாதிரி ஃபன் பண்ணலாம். கேம் ஆகட்டும், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறப்பாகட்டும், நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால நல்ல வார்த்தைகளை உச்சரிப்போம், தமிழை சரியாக உச்சரிப்போம் அப்படின்னு ஒரு கருத்தையும் நீங்க சொல்லிக்கிறேன். ஸோ ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் மட்டும்தான் ஃபன் பண்ணலாமா என்ன, வாழ்க்கையே ஃபன் பண்ணுறதுக்கு தானே. எல்லா நேரங்களிலும் ஃபன்னாக இருப்போம், வைபாக இருப்போம் அப்படின்னு ஒரு அருமையான கருத்தை சொல்லிட்டு நிகழ்ச்சியிலேருந்து நான் விடைபெறலான்னு இருக்கேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக என்ன பிளேயாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வைபான பாடல் தான். கோவில் திரைப்படத்திலேருந்து கொக்கு மீன திங்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு அருமையான ஆன்சர் இந்த லிரிக்ஸ் எழுதியிருப்பார். அதை வந்து நீங்கள் கேட்டு நம்ம ஷோவில் தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்ததாக சிறப்பான ஒரு ஆர்ஜே வந்து உங்களிடம் கலந்துரையாட இருக்கார். அவர் வந்து கரெக்டான தமிழ் சூப்பராக பேசுவார். டங் ட்விஸ்டர்லாம் இல்லாமல் நிறைய நல்ல கேள்விகளும் பதில்களும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்களே. இது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியோட நிறைவு. கேட்டுடுங்க மக்களே, இது சென்னை எஃப்எம் 101.4. கரெக்டாக இருந்தால் பொரட்டா. ஆர்ஜே அர்ஜுன் சைனிங் ஆஃப். வரட்டா.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 90 கோடிக்கும் மேற்பட்ட சுகாதார கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் நாளொன்றுக்கு குறைந்தது 300 ரூபாய் ஊதியம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் ஒப்பந்ததாரர்கள் பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மகளிர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக பிஜேபி தெரிவித்திருக்கிறது. மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆதர்ஷினி ஸ்ரீ, தன்வி பத்ரி, தயான் சந்தோஷ், தேவ் ருபரேலியா ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினந்த் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ, இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுட்டனில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 அஞ்சு மணி மூணு நிமிஷத்துக்கு என்ன பாருங்க ரோல் ஆகுது பாருங்க. ஒரு புயலுக்கு பின்னாடி அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ஜுன் என்ற புயல் ஓங்கி அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் மணி என்ற அமைதி.

அமைதியான தென்றல் உங்களை வருடம் வந்திருக்கு. படுத்து கிடந்தால் பகலும் இருட்டுதான், எழுந்து நடந்தால் எல்லா திசையும் கிழக்கு தான்ன்ற தன்னம்பிக்கை வரிகளோட ரெயின்போ மேடை நிகழ்ச்சியை இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மௌனத்தால் நாம் சாதித்த விஷயங்கள்லாம் என்னென்னா, அக்கடான்னு ஒரு இடத்துல இருப்பா, அமைதியாக இருப்பா, மௌனமாக இருந்தாலே எல்லாமே நல்லா முடிஞ்சிடும் அப்படின்ற வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி மௌனத்தால் நீங்கள் சாதித்த விஷயங்களை இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பகிர்ந்துக்க போகிறீங்க. பங்கேற்கக்கூடிய நேயர்கள், பகிர்ந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 2986003838 என்ற எண்ணுக்கும், 2952055554 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். நேயர்களே, தொடர்ந்து மௌனம் பேசியதே அப்படின்ற தலைப்பில் நாம் பேச போகிறோம் இல்லையா, அதனால் மௌனம் பேசியதே படத்திலேருந்து ஒரு அழகான கவிதையான பாடலை எடுத்து வச்சுருக்கிறாங்க. நாம் கேட்டு எழுந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்போவுமே சம்மந்து கொள்ளுங்கள்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் மௌனத்தால் நீங்கள் சாதித்த விஷயங்கள் குறித்து பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லியிருந்தோம். பகிர்ந்து கொள்ள வேண்டிய எண்கள் 298600038 என்ற எண்ணுக்கும், 295205544 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். தொடர்ந்து நேயரோடு பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் கலா, சொல்லுங்க. சரி சொல்லுங்க, மௌனத்தால நீங்க சாதிச்சது அமைதியா இருந்து.
1: சார் அமைதான் சார், எனக்கு எல்லாமே என்ன குனியோ நிறையோ ஏதோ பொறுமையா இருப்பா. என் அக்கா தான் முடிவு அலையோ அது பஸ்ட் என்னதான் கொடுப்பாங்க. நான் எவ்வளவு பொறுமை வந்தா எல்லாமே எதுவுமே சரி, எந்த விஷயமே எனக்கு பொறுமை வந்தா எல்லாமே சால்வ் ஆயிடுது சார். எனக்கு
0: அதுதான்
1: எல்லாமே சேர்ந்து எனக்கு ரொம்ப அலைய மாட்டேன் எதுவுமே. அவன் என்னதான் அழிவா
2: சொல்லுங்க.
0: ஜெயசீலன் ஐயா,
2: எங்க சகோதரர்கள் சொத்து பிரச்சனை, ஊர்ல எவ்வளவு சொன்னாலும் அவர் கேட்டுக்கல. நாலு பேர் என்ன அமைதியா இருப்பா
0: சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு மௌனத்தால எவ்வளவு பாருங்க, சொத்தே வரலினாலும் அல்லது போனாலும் அமைதியா இருந்தோம் அப்படின்னா அது தானா வந்துடும் அப்படின்றது அழகா சொன்னாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
3: நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க. உங்க பெயரை குறிப்பிடுங்க.
3: மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தோப்பு தெரு கே சிவசுப்பிரமணியன்.
0: சிவசுப்பிரமணியன் சொல்லுங்க.
3: நான் மௌனத்தால் சாதித்தது நிறைய இருக்கு சார். ஹலோ,
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, என்னென்னலாம் சாதிச்சீங்க?
3: மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி.
0: ஆமா,
3: ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுங்களேன், அப்ப நம்ம மௌனமா இருந்தோம் வச்சுங்களேன், அந்த சண்டை வளராது. அப்ப நம்ம ரெண்டு பேருமே மோட்டிவேஷனா இருந்தோம் வச்சுங்களேன், நீடிச்சுட்டுதான் இருக்கும்.
0: ஆமா ஆமா ஆமா,
3: அதனால நம்ம தவிஞ்சு போனோம்னா மௌனமா இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அங்க ஒரு ஒரு சண்டையெல்லாம் அங்க வராது, அங்க ஒரு அமைதி நிலவும் சார்.
0: ஆமா, நீங்க சொல்லும் போது ஒரு பாடல் நினைவுக்கு வருது, அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம், அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் அப்படின்னு பாருங்க. அளவில்லாத வெள்ளம் வருதுன்னு வந்ததுன்னு வச்சுங்க, ஓடம் என்ன பண்ண ஒதுங்கி நின்றுமா, இந்த இதை இந்த வெள்ளத்தை நம்மளால எதிர்கொள்ள முடியாதுன்னு ஒதுங்கி நின்றுக்குமா, அதனால அது வாழ முடியும். அது மாதிரி அமைதியா இருந்தோம்னா வாழ்க்கையில எல்லாமே மகிழ்ச்சி தான் அப்படின்றத ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: வணக்கங்க, சொல்லுங்க.
4: ஊழப்பாக்கம் சுந்தரேசன்.
0: சுந்தரேசர் சொல்லுங்க.
4: சுந்தரேசன் சார்
0: சொல்லுங்க. நீங்க வந்து சுந்தரேசன் அப்படின்னு உங்க பேரை சொல்லலாம், நான் உங்களை மரியாதையா சுந்தரேசர் சொல்லுங்க.
4: அதுல ஒரு கோவில்ல ஒர்க் பண்ணிருந்தேன் சார், கோவில்ல பூஜை பண்ணியா, ஒரு 2000 ரூபாய் பணம் கேட்டேன் அவர் அவசரமா. அவர் வந்து எனக்கு வந்து ஒண்ணுமே சொல்லல, 2-3 நாள் அவர்கிட்ட பணம் இல்லையா என்னன்னு தெரியல, பதிலே சொல்லி கேட்டோம் பதிலே சொல்லியன்ட்டு 2-3 நாள் வந்து அமைதியா இருந்துட்டேன், அமைதியா மௌனமா இருந்துட்டேன். 3வது நாள் என்ன பண்ணாரு கரெக்டா, அவரு வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாரு, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா ஒண்ணுமே சொல்லியவரு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சந்தேகமா இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு போகும்போது கரெக்டா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஒரு ஆளை பின்னாடி அமுச்சு வச்சு, நீங்க தானே கொஞ்சம் கோயில் ஆயிரு அண்ணா கொடுத்துட்டு சொன்ன காசு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு அதுதான் பாருங்க எவ்வளவு விஷயம்
0: பாருங்க, அமைதியா அமைதியா இருந்ததுனால இது
4: பணத்துல கூட பாருங்க அது சேர்ந்தாதான் வருது.

0: நன்றி சார், நன்றி சார்,
1: நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், அழகா சொன்னீங்க, உங்க சிறப்பு
0: அதெல்லாம் மறக்க முடியாது சார்,
1: ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள்ங்க. மௌனம் சம்மதம் அப்படின்றத பல இடங்களில் நாம் கேட்டிருக்கிறோம். இப்போ மௌன ராகம் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டிருந்தேன்.

0: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. நிகழ்ச்சியில் நாம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, மௌனத்தால் நீங்கள் சாதித்த விஷயங்கள். வணக்கம், யார் இங்கிருந்து? சொல்லுங்க கண்ணன்.
5: மௌனம்ன்றது வந்து ஒரு அருமையான ஒரு இது. அதனால வந்து நமக்கு வந்து கெட்டது நடக்குது வாய்ப்பே இல்ல, நல்லது நடக்குது, நல்லது நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தோட்டத்துக்கு சென்ற எங்க பங்காளி, சொந்தக்கார பங்காளி, இது ஒரு 3 ஏக்கரை உள்ள இருந்துச்சு. என் சுத்தி என்னன்னா, நாங்க எங்களுக்குள்ள பேச்சாட்டு கிடையாது எங்களுக்குள்ள, ஆனா அதை வாங்கி அதை கொடுத்த நான் தான் வாங்கி ஆன வழி இல்லை. மருத்துவம் வந்தாலும் அவங்களுக்கு வழி கிடையாது, போறதுக்கு இது கிடையாது. அதனால என்ன பண்றாங்க, நான் என்ன கேட்கறதுக்கு முடியல, நானும் இப்ப கேட்கறதுக்கு முடியாம அப்படியே அமைதியா இருந்தேன்.
4: நானு
5: இன்னொருத்தர் முடியுமா அப்படியே எனக்கு வந்துச்சு.
4: என்ன
5: அது பேசி முடிச்சு அதான் நம்பர் பேச இனிமே கேட்கல, பேசாம அமைதியா மாதிரி மௌனமா இருந்தனால அவரே நம்ம கேட்க சொல்லி கேட்டு வாங்கிக்கான கேட்டு சொல்லிட்டு எனக்கு அமுச்சு விட்டாரு. அப்புறமா பேசி பார்த்து பேசி முடிச்சு இது பண்ணி முடிச்சுனாரு. அதனால அது ஒரு எனக்கு ஒரு 3 ஏக்கரை வந்து கூட எனக்கு கட்டம் சேர்ந்துச்சு. கரெக்டா ஒரே வருஷம் சார் சதுரமா.
4: புரியுது புரியுது.
5: அது வந்து ஒரு அது மௌனத்தை இருந்தனாலதான். அது வந்து நான் பெருசா மௌனன்றது பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு மொழி. அதான் மௌன புரட்சின்னு கூட சொல்றாங்கல்ல.
4: ஆமா ஆமா, சூப்பர், மகிழ்ச்சி.
5: மௌனத்தால வந்து நல்லதா நடக்கும், கெட்டது நடக்குது வாய்ப்பு கம்மி.
4: வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. ஆமா,
5: நன்றி நன்றி
4: நன்றி நன்றி. சிறப்பு. வணக்கம், யார் இங்கிருந்து?
6: ஹலோ,
4: வணக்கம்.
6: ஹலோ சார்,
4: வணக்கம். சொல்லுங்க, தொடர்புல தான் இருக்கீங்க?
6: மதுரையில இருந்து ஆண்டனி பேசுறேன் சார்.
4: சொல்லுங்க, நல்லா இருக்கேன் ஆண்டனி.
6: மௌனம் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பொறுமைக்கு ஒரு அடைமொழின்னு சொல்லலாம். ஆனா கார்டனிங் ஒர்க்ல அவரு நிறைய திட்டுவாரு. அப்ப எனக்கு அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்தான் பணியாற்றினேன். நிறைய விஷயங்கள் மௌனமா இருந்து, அவற்றை பொறுமையா இருந்து மௌனமா இருந்து நிறைய விஷயங்கள் அந்த கார்டனிங் ஒர்க்ல தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அந்த மௌனம் வந்து பெரிய ஆயுதம் சார், கண்டிப்பா சார். மௌனங்கிறது பெரிய ஆயுதம் தான். ஆனா இன்னொன்னு சொல்லுவாங்க, மௌனமா இருந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒருத்தர் திட்டுறாங்கன்னா ஒரு மௌனமா போயிருந்த திட்டுக்கல் வைய வைய வைரக்கல். ஒருத்தர் திட்டுறாங்கன்னா திட்டத்திட்ட திண்டுக்கல் வைய வைய வைரக்கல். எவ்வளவு பொறுமையா இருக்குமா மௌனமா இருக்குமா அந்த இடத்துல நம்ம வைரக்கல்லாத்த மாறுவோம். ஒரு பழமொழி கூட.
4: ஆமா ஆமா ஆமா, நல்ல நல்ல நல்ல பழமொழி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
6: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
4: ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கிற நிகழ்ச்சியில அடுத்த நேயர், வணக்கம், யார் இங்கிருந்து? அண்டடா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், ஹலோ. அவங்களுடைய தொடர்பில் ஏதோ சிக்கல் நினைக்கிறேன். வணக்கம், யாருங்க?
7: வணக்கம்.

0: மணி சார்,
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
0: நான் போரூர் பொன்ராஜ்
1: சொல்லுங்க
0: பேசுறேன்.
1: பொன்ராஜ்,
0: அதாவது இந்த மௌனத்துக்கு வந்து எவ்வளவு பெரிய வேல்யூஷன் இருக்குன்னு நான் ஒரு முறை உணர்ந்தேன் சார். நானு எல்லாரும் இந்த திருப்பதிக்கு போயிருக்கும்போது இந்த லைன்ல உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அப்ப என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ரெண்டு மூணு குரூப்பு சேர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் மட்டும் கம்மன்னு அவங்கள பாத்துக்கிட்டே இருந்தேன். என்ன எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, அங்க பேசுவாங்க. என்ன பார்த்தாங்க, ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கிட்ட இருக்கும் அந்த லைன்லயே இருந்தோம். ஒரு மணி நேரமும் அவங்க கிட்ட தான் பேசினாங்க, நான் பேசவே இல்லை. அப்புறம் நான் ரெண்டு வார்த்தை பேசணும்னு அவங்க எல்லாம் புஷ்குன்னு ஆயிட்டோம். அவங்க சொன்னாங்க, நீங்க மௌனமா இருந்தீங்க, உங்க மேல ஒரு பெரிய ஒரு வித்தியாசமா ஏதோ ஒண்ணு இருக்கும் அப்படின்னு. நீங்க பேசணும்னு அத்தனையும் போயிடுச்சிங்க, புஷ்குன்னு ஆயிடுச்சு. அதாவது நம்ம பேசணும்னா நம்ம மேல அந்த மரியாதை கிடையாது, எல்லாம் போயிடுச்சிங்க. இனிமே நீங்க என்ன பண்ணுங்க, எங்க போனாலும் முடிஞ்ச வரைக்கும் பேசாம நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு அதிகம். அதாவது கவனிச்சுக்கிட்டே இருங்க, இருக்கிற மாதிரி நீங்க இருந்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா அறிவு. நீங்க பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இல்ல. அப்ப ஒரு முன்னப்பட தெரியாத ஒரு குரூப் வந்து எங்களுக்கு சொல்லிச்சு எனக்கு. அதுதான் இப்ப வந்து நான் எனக்கு வந்து கொஞ்சம் வாய் ஜாஸ்தி பாத்துக்கிறேங்க. நான் வந்து எப்பவுமே பக்கத்துல இருக்க ஆள்கிட்ட தொடர்ந்தும் பேசுவேன். அன்னைக்கு என்னமோ ஒரு இன்னொரு அவங்ககிட்ட பேசாம இருந்தது எவ்வளவு பெரிய மதிப்பு கொடுத்தது பாருங்க.
1: பாருங்க, ஆமாங்க, நம்ம அமைதியா இருக்கிறது பெரிய மதிப்பு நமக்கு இயல்பாவே கொடுக்கும்.
0: இப்போ நாய் பாத்தீங்கன்னா அப்படி கம்முன்னு பட்டுருக்க பார்த்தா நமக்கு பயமா இருக்கும். வால் வால் கத்துறத பார்த்தா விரட்டினா ஓடி போயிடும். அந்த கம்முன்னு இருக்கவங்களை பார்த்தா கொஞ்சம் பயம் இருக்கும்.
1: சரி, நன்றி நன்றி. மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். தொடர்ந்து நமக்காக ஒரு பாடல், உங்களுக்காக ஒரு பாடல், எனக்காக ஒரு பாடல் அப்படின்னு இந்த பாடலை கொண்டாடலாம். செல்லக்கண்ணு திரைப்படத்திலிருந்து உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய பாடல்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: ரெயின்போ FM 101.4 இணைந்திருக்கிறோம். மௌனம் தால் நாம் சாதித்த விஷயங்கள் குறித்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
4: சார் வணக்கம்.
3: வணக்கங்க, சொல்லுங்க.
4: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன் பேசுறேன்.
3: சொல்லுங்க முருகன்.
4: மௌனமா இருந்து நம்ம வந்து சாதிச்சது.
3: ஆமா
4: சார், நான் ஒரு ஒரு இம்பார்ட்டன்டா சொல்லா சார், ஒரு பொருளை வந்து நான் வந்து டேமேஜ் ஆகிட்டேன். நம்ம வீட்டுல வந்து கண்ணாடி பாப்பா பாத்தீங்களா?
3: ஆமா.
4: அது வந்து டப்புன்னு தெரியாம உடச்சது சார், அதுங்க தெரியாம ஒரு கையில வந்து தெரியாம விழுந்துச்சிருக்கேன். அது வீட்டுல வந்து திட்டுறாங்க, திட்டி இருந்தவரை நம்ம தானே உடச்சிருக்க, நம்ம தப்பு வந்து அமைதி நம்மளும் பேசி இருந்தோம்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் தானே வரும். அந்த மாதிரி கொஞ்சம் அமைதியா இருந்ததுன்னா ஓரளவுக்கு சால்வ் ஆயிடுச்சு சார். அதுக்கு நம்ம புதுசு திரும்ப வாங்கி வச்சிருக்கோம்.
3: சரி,
4: அந்த சார் மௌனம் மறந்து சாதிச்சது.
3: ஓகே, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: நன்றிங்க சார்.
3: வணக்கம், யார் எங்கிருந்து?
5: இனிய மாலை வணக்கம் மணி சார், நான் சிங்கச்சோழன் சென்னை ஆர்கேநகர்ல இருந்து.
3: சொல்லுங்க சிங்கச்சோழன், மௌனத்தால் நீங்கள் சாதி.
5: கம்முனு இருக்கு நேரத்துல, கம்முனு இருந்தா வாழ்க்கை ஜம்முனு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால
3: ஆனா உம்முனு இருக்க கூடாது.
5: மௌனமா இருக்கிறதே ஒரு புரட்சி சார். நிறைய பிரச்சனைகளுக்கு மௌனம் ஒரு தீர்வா காணும் சார்.
3: ஆமா ஆமா,
5: நிறைய உணர்வுகளுக்கு கூட சில சண்டைகள் வார்த்தைகளை விடாம அந்த இடத்துல நம்ம மௌனம் காத்தோம்னா நிறைய உறவுகள் காப்பாற்றப்படும் சார், நிறைய நட்புகள் காப்பாற்றப்படும் சார்.
3: ஆமா ஆமா,
5: அதனால மௌனமா இருக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா நம்ம மௌனமா இருந்துடணும். எந்த சூழ்நிலை நம்ம உரிய தன்மானத்தையும் நம்ம உரிய இதை விட்டு கொடுக்க கூடாது. ஆனா அதே சமயத்துல எல்லாத்துக்குமே சும்மா வாய் ஆடிட்டே இருக்க கூடாது சார். மௌனமா இருக்க வேண்டிய நேரத்துல மௌனமா கண்டிப்பா இருந்தே ஆகணும் சார். அது எல்லாருக்குமே நல்லது சார்.
3: மகிழ்ச்சி.
5: நன்றி.
3: கோபம் படுறாங்கல்ல, அந்த கோபம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அமைதி இருந்தாலே நிச்சயமாக அது எல்லாவற்றையும் நம்ம பரவிக்கும்னு சொல்லலாம். ஏன்னா கோபத்துக்கு முன்னாடியும் அல்லது கோபத்துக்கு பின்னாடியும் அமைதியாக இருந்தோம்னா அந்த கோபமே தணியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதனால் அமைதியினால் நிறைய ஆற்றல் உண்டு அப்படின்றத பல நேயர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம்.
4: கும்பகோணம் மனோகரன் பேசுகிறேன்.
3: சொல்லுங்கள் மனோகரன்.
4: அதாவது வந்து சார், மௌனம் வந்து நான் எனக்கு என் வாழ்க்கையில ஒண்ணு நடந்துச்சு. இதே வானொலியில ஒரு நேயர் பேசினாரு, எப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பேசினாரு. நான் சொன்னேன் இது மாதிரி அதிகமா

0: ரொம்ப நேரம் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்றாங்கப்பா அங்க உள்ளவங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க கேட்கலப்பில் இருக்கு, இந்த மாதிரி அதிகமா நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க, அதனால நீ கொஞ்சம் குறைச்சு பேசுன்னு சொன்னது யார் சொல்றது அப்ப நீங்க எப்படி அந்த ஃப்ரெண்டு கிட்ட நீங்க சொல்ல வேண்டாமா வந்து என் ஃப்ரெண்டெல்லாம் அப்படி பேச மாட்டாருன்னு சொல்ல வேண்டாமா அப்படி இப்படின்னு பேசினாரு. பேசிக்கிட்டே ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தையெல்லாம் இது பண்ணாரு. அப்ப வந்து நாங்க கான்பரன்ஸ்ல ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. அப்ப இவர் வந்து கண்ணாப்புலான்னு கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் பயன்படுத்தினாரு. அப்புறமா நான் என்ன பண்ணேன், அதோட போனை கட் பண்ணிட்டேன். போனை கட் பண்ணிட்டு ஒரு மாசம் இல்ல, ரெண்டு மாசம் இல்ல, மூணு மாசம் இல்ல, ஆறு மாசம் நான் அவர்கிட்ட பேசவே இல்லை. அவர் வந்து எனக்கு அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டே இருந்தார், நான் எடுக்கவே இல்லை. அப்படி எடுத்து அளவு அவர் குரல் கேட்டவுடனே கட் பண்ணிட்டேன். அப்புறம் எல்லா நண்பர்கள் நேயர்கள்ட்டெல்லாம் சொல்லி சொல்லி அவரை பேச சொல்லுங்க, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் மன்னிப்பு கேட்கணும் அவர்கிட்ட, கொஞ்சம் அவர்கிட்ட பேச சொல்லுங்க, பேச சொல்லுங்கன்னு அவ்வளோ அவ்வளோ வெறுக்கடிச்சு நான் வந்து வெறுப்பா அவருக்கு ஏற்றி விட்டு அப்புறம் தான் அவர்கிட்ட நான்
1: பேசுவேன்.
0: அந்த மௌனம் தான் அவரை வந்து மறுபடியும் வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. பேரெல்லாம் சொல்ல வேண்டாம்.
1: சரி சரி சரி. ஆமா, அது அதை விட பெரிய ஆற்றல் சிறந்ததுங்க.
0: ஆமா,
1: ரொம்ப சிறப்பு.
0: அது மாதிரி நான் மௌனமாவே இருந்த ஒரு நேயரை வந்து நான் கொஞ்சம் மாத்திருக்கேன்.
1: ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தொடர்ந்து நமக்காக நந்தா திரைப்படுத்த பாடல் கேட்டேன்.

0: மகிழ்ச்சியாக போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கிறதுக்கு முன்னாடி எதை பேசி பேசிகிட்டு இருக்கோம்னா, மௌனம் தால் நாம் சாதித்த விஷயங்கள் குறித்து நேயர்களோடு தொடர்ந்து பேசலாம். வணக்கம். யார்?
1: வணக்கங்க.
0: வணக்கம்.
1: நான் திருப்பாச்சிலிருந்து எட்டே பிரசன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு சிவா, சொல்லுங்க.
1: மௌனத்தை விட சிறந்த ஆயுதம் எதுவுமே இல்லைங்க.
0: ஆமா, அதுதான். ஆமா,
1: அது அதாவது சில நேரத்துல அந்த மௌனம் வந்துட்டோம்னா அதனால பலன் நிறைய இருக்குது. நான் அனுபவிச்சிருக்கேன். அது சிலது கடையில வந்து இந்த பொருள் வாங்கிட்டு தரமாட்டேம்பாங்க, அப்புறம் தரையம்பாங்க. அந்த அது வேணும்னே அந்த எதனா போட்டு வருவாங்க பாருங்க. அப்ப வந்து நான் ஒன்னும் பேச மாட்டேன், கொடுத்துருவேன். அதை வந்து தனிப்பட்ட முறையில வரும்போது நான் கண்டிப்பா கேட்டு வாங்குவேன். அப்ப சொல்லுவாங்க, நீ முன்னாள் மட்டும் இப்படி இருக்கணும், இதுதான் முறை. ஏன்னா நீ பேச நான் பேச அது பிரச்சனை தான் வரும். அதே நான் மௌனம் வந்துட்டேன்னா எனக்கு இந்த பிரச்சனையே இல்ல பாரு, இப்ப நீ நல்லா பேசுறே இல்ல அப்படிங்கும் போது அதுவே ஒரு சிறந்த ஆய்வு நினைச்சிருக்கேன். எத்தனை நடந்துச்சு அது எல்லாம் அதே கேட்பாங்க கடையில. என்ன உங்க கடையில மட்டும் இப்படி நான் இவ்வளவு நீ நல்லா நடக்கிறேன்னு கேட்பாங்க. நான் அப்ப சொல்லுவேன், நான் அதிகமா வந்து கோவப்பட மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு கோவப்படுறேன், எது எது கோவம்னா அதுதான் கோவப்படணும். எல்லாத்துக்கும் கோவப்பட்டா மரியாதையா இருக்காது. அதனால இதுதான் முறை. அது
0: சொன்னீங்களா?
1: ரொம்ப
0: சிறப்பு. மகிழ்ச்சி மகிழ்ச்சியா போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சியில அடுத்ததா தென்காசி பட்டினம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டேன்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 தொடர்ந்து பேசுவோம் நேயர்களோடு. சும்மா இருக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி மௌனம் தான் நாம் சாதித்த விஷயங்கள் குறித்து நேயர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: திடீர்னு பத்மாவதி, நல்லா இருக்கே சார்?
0: நல்லா இருக்கிறேன் பத்மாவதி, சொல்லுங்க.
1: நான் வந்து யாரு எதை போட்டாலும் கம்மனம் மௌனமா
0: எழுதுவேன்.
1: எதையும் எதையும் காதல் வாங்க மாட்டேன். அதுக்குதான் என்ன பண்ணுங்க, என் பேரு அமைதிக்கு பின் சாந்தின்னு எனக்கு கூப்பிடுவாங்க.
0: அமைதிக்கு பின் சாந்தியா?
1: சாந்தி, ஆமா சார், அப்படி சொல்லுவாங்க என்ன. ஏன்னா நான் எதையும் தந்துக்க மாட்டேன். அவங்க இந்த காலத்துல சொல்லுங்க, சொல்லுங்க பாரு, நீங்க இந்த காலத்துல இருந்து அந்த காலத்துல விட்டு சொல்லுங்க.
0: ஆமா,
1: அந்த மாதிரி விட்டு கம்மன் வந்தோம்னா எனக்கு அந்த பேரு அமைதிக்கு பின் சாந்தி.
0: நல்லா
1: சொன்னீங்க
0: உங்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். வணக்கம். யார் என்கிறது?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன், சொல்லுங்க.
2: நான் செந்தில் கண்ணன், பேரளம்.
0: சொல்லுங்க செந்தில் கண்ணன்.
2: இது எந்த ஒரு பிரச்சனையும் அமைதியா இருந்தா பிரச்சனை இல்லை சார். நம்ம எதுக்கு வாக்குவாதம் பண்ணணும்?
0: எதுக்கு வாக்குவாதம்?
2: பொதுவா எது வந்தாலுமே அமைதியா இருந்துருவேன். நான் ஒண்ணும் பேசவே மாட்டேன், எதிர்காரிகிட்ட பேச மாட்டேன். தந்தைக்கு வரவங்க கூட சொந்தாம வந்து போயிடுவாங்க. ஏதா இருந்தாலும் நான் அப்புறமா கூப்பிட்டு விளக்குவேன் சார் அவங்களுக்கு. பிரச்சனை வந்தா, எந்த பிரச்சனை வந்தாலுமே, பொதுவா பிரச்சனை வரும்போது எது வந்தாலுமே அவங்கள்ட்ட எதிர்வாதம் பண்ண மாட்டேன்.
0: சரிதான்,
2: உண்மையதான் எடுத்து சொல்லுவேன். ஆனா அந்த இடத்துல சொல்ல மாட்டேன், அப்படியே அமைதியா
0: இருந்துருவேன்.
2: அப்புறம் எடுத்து சொல்லுவேன்.
0: சரி, மகிழ்ச்சி.
2: ஒரு மணி நேரம் எடுத்து சொல்லுவேன், புரிஞ்சுக்குவாங்க.
0: ஒரு மணி நேரம் வச்சுதான் பதில் சொல்லுவீங்க? அது வந்து அமைதியை சீர்குலைச்சிடாது எதிர்க்கு இருக்கிறவங்களுக்கு.
2: இல்ல, அவங்க போயிடுவாங்க.
0: ஓகே ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. சிறப்பு சிறப்பா பேசிட்டு இருக்காரு நம்மளுடைய நிகழ்ச்சியில. அடுத்ததாக பிரியம்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா நேயர்களோட பேசலாம். மௌனத்தால் சாதித்த விஷயங்கள் குறித்து நேயர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
0: சொல்லுங்க.
1: அதாவது கோபமா பேசினா குணத்தை இழப்போம், அவசரமா பேசினா அறிவை இழப்போம்.

0: ஆத்திரத்தோட பேசுனா அனைத்தையுமே இழந்துருவான் இல்லையா.
1: ஆமா,
0: அதனால வந்து மௌன சாதிக்குதான் நல்லது. அது எங்க அம்மாவை சொல்லி கொடுத்த பாடம் எனக்கு. எங்க அப்பா கோபமா பேசும்போது எங்க அம்மா அமைதியா இருப்பாங்க, பேசாம. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிய வைப்பாங்க, மறுநாள்தான் புரிய வைப்பாங்க. அதை பாத்துட்டு இருந்ததுனால நான் வந்து யாருந்து உறவுக்காரவங்க ஏதாவது பேசினா கூட அமைதியா இருந்திருவேன். வீட்லயுமே எங்க வீட்டுக்காரவங்க ஏதாவது கோபமா பேசும்போது அமைதி காப்பேன்.
1: ஏன்னா
0: அந்த காலத்துல
1: பெரியவங்களும்
0: குடும்பத்தை கொண்டு செலுத்த முடிஞ்சிச்சு. பத்து பிள்ளையோட தன்னோட கணவர் பெரிய குடும்பங்க எல்லா கூட்டு குடும்பங்களா வாழ்ந்தவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது அமைதி காத்ததுனாலதான் குடும்பங்கள் ஓடி அடைஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ளேயே பரஸ்பர அன்பு இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் குறுக்க பேசி அவசரமா பேசி
1: வாழ்த்துக்கள்.
0: மகிழ்ச்சி,
1: அன்பினால செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரணுவாங்க. அதனால அன்பால அமைதியால எல்லாவற்றையும் செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில என்றைக்குமே மகிழ்ச்சியான நாட்களாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல். இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிற நேயர்களே, மீண்டும் 7 மணிக்கு உங்களுக்கு பிடித்த பாடல்களோட நான் வந்து உங்களோட சேர்ந்துக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமந்துள்ளது.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவிக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வரி விதிப்பு செயல்படுத்தப்பட்டு 9 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் 1,95,000 கோடி ரூபாயை எட்டியதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 13.9% அதிகமாக என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வரி கட்டமைப்பில் 1,65,00,000 பேர் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரி வருவாய் அதிகரித்ததோடு வரி விதிப்பிற்கான நடைமுறைகளும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிக தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தவிக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் இளையராஜாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒருவர் 35 கோடி ரூபாய் தர முன்வந்ததாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சட்டப்பேரவை தலைவருக்கு எதிராக கொண்டுவரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த தொகையை தர அவர் முன்வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியதில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாரின் அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் இந்த தொகையை தர முன்வந்ததாகவும் இதுகுறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தவிக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிக அரசு பொறுப்பேற்ற 50 நாட்களில் மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவர்கள் உரிய ஊதியம் கோரி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இக்கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி

0: உள்ளது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இப்பதவிகளுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3 வாக்கில் உருவாகக்கூடும். மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பு ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநகராட்சி முன்கள பணியாளர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் உணவு மற்றும் முகக்கவசம் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே வெறிநாய் கடித்ததில் 20க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்தன. தாம்பரம் போடி இடையேயான சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கங்களிலும் வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் ஆணையர் திரு அமல்ராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவில் ஆணி பிரம்மோற்சவ தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தில் உலமாக்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்ய அதற்கான இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப்பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவு வெண்கலப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அவர் 4-3 என்ற புள்ளி கணக்கில் ஜப்பானின் நரு செம்பாவை வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இத்தாலியின் டேவிட் பெட்டோனி, ஸ்டெஃபானோ இணையை வென்றது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினந்த் பிரதிபாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 11-6, 11-7 என்ற செட்கணக்கில் சீனாவின் டாங் யுரேன், ஜாங் யீயி இணையை வென்றது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-6 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் கிறிஸ்டபல் காலிஸ்டா புர்வான்டோவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் ஆதர்ஷ்னி ஸ்ரீ, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரேலியா ஆகியோர் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள்

புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

வெல்கம் பேக். இட்ஸ் 6:40 ஆன் த கிளாக் அண்ட் யூ டியூன்ட் இன் டு டிரைவ் டைம். த டைம் ஆன் த கிளாக் இஸ் 6:40. மை நேம் இஸ் ஸ்ரீவித்யா அண்ட் வி ஆர் பிளேயிங் சம் எண்ட்லெஸ் வெஸ்டர்ன் மியூசிக் ஃபார் யூ அண்ட் ஆன் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. ஸோ கிறிஸ்டினா, அவர் ரெகுலர் அண்ட் அவர் ட்ரிவியா எக்ஸ்பர்ட், யூஸ்வலி ரைட்ஸ் ஆன் பர்த்டேஸ், பட் டுடே ஷீஸ் கிவன் மீ அ நான் மியூசிக் ட்ரிவியா, விச் இஸ் ஷீ சேஸ் டுடே இஸ் அ நேஷனல் டாக்டர்ஸ் டே. And that it is celebrated on the 1st of July to honor medical fraternity and recognize the invaluable, often selfless contributions of doctors. And she's given me a background on how this was, established after the name of Dr. Bidhan Chandra Roy, and says that he was also awarded the Bharat Ratna, India's highest civil honor, in 1961. Well, thank you for that information, Christina. And she says, she's also saying the list of birthdays today: Debbie Harry, Victor Willis, Missy Elliott, Jack Avery, Tate McRae, and the 65th birth anniversary of Princess Diana. And she's given me a couple of options. She says either Blondie, What I Heard, Morgan Wallen featuring Tate McRae, What I Want, and she says and a few more options. But I'm gonna pick what most resonates with the Doctor's Day, which I like a lot, which is Michael Jackson, also my personal favorite. Heal the World, coming up for you in line with today's Doctor's Day. Here it comes.

0: Rainbow Chatbox.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். இது ரெயின்போ சாட் பாக்ஸ். நான் உங்கள் மணி. நேயர்களே, நமக்கு விருப்பமான பாடல்களை விருப்பமான பண்பலையில் விருப்பமான நேரத்தில் கேட்கறது மனசுக்கு விருப்பமான ஒன்று இல்லையா? அந்த மையப்புள்ளியில் எல்லாரும் இப்போ ஒன்றிணைஞ்சிட்ருக்கோம். எஸ், நீங்கள் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 298-6-00-38 என்ற எண்ணுக்கும் 295-2-0-55-4 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்கலாம். முதல் நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம்
2: சார். வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க
2: சார். நான் சென்னையிலிருந்து ராஜேஷ், பெரியார் நகர் சார்.
1: சொல்லுங்க ராஜேஷ், உங்க விருப்ப பாடல்.
2: கண்டிப்பா சார். திரைப்படம் பாத்தீங்கன்னா ராசுக்குட்டி, பாடல் பாத்தீங்கன்னா பாளையத்து பொண்ணு நான் சின்னையா, அந்த பாடலுங்க சார்.
1: ஓ, மகிழ்ச்சி. அதே பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டேன்னு.
2: நன்றிங்க சார்.
3: எங்க பொண்ணுங்க ரொம்ப தங்கமான பொண்ணுங்க, சொத்து இருக்கு சொத்துங்க. அது மட்டும் இல்லைங்க, விவசாயத்துல பெரிய படிப்பு படிச்சிருக்குங்க. அப்படிப்பட்ட எங்க பொண்ண இந்த ஊருக்கார யாரோ ஒருத்தர் பின்னால சுத்தோ சுத்துன்னு சுத்தி டாவ அடிச்சிட்டாருங்க. அப்புறம் என்னன்னா,
4: நிறுத்துங்கய்யா, நீங்க ஏன் வள வளன்னு ராமாயணம் படிச்சுட்டு இருக்கீங்க? அது யாருன்னு அது வாயாலே சொல்லட்டுமே. ஏமா, நீ யாரு, எந்த ஊரு, என்ன சமாச்சாரம் சொல்லுமா? அட சொல்லமா,

0: வீட்டுக்காரர் பேர சொல்லலாங்களா?
1: அத சொல்லாம எப்படிமா தெரிஞ்சுக்கிறது? அட சும்மா சொல்லுமா.
0: வீட்டுக்காரர் பேர சொன்னே ராசு குட்டி ராசு குட்டி, அவன் பேசுகிற பேச்சு எல்லாம் சீனி கட்டி.

0: இணைந்திருக்கிறோம் ரெயின்போ எஃப்எம் 101.4. அடுத்த பாடல் வணக்கம். யார் இங்கிருந்து?
1: சார் வணக்கம். சார்
0: வணக்கம்.
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல சார்.
0: மகிழ்ச்சி சத்யநாராயணன், சொல்லுங்க உங்க விருப்ப பாடல்.
1: படம் காதலர் தினம், பாடல் வந்து தாண்டியா ஆட்டம் ஆட.
0: மகிழ்ச்சி அதே பாடல் இதோ உங்க.
1: நன்றி சார்.

0: இணைந்திருக்கிறோம் ரெயின்போ சாட் பாக்ஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது.

0: இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் நெல்சன் மண்டேலா மார்க் பகுதியில் இருந்து துவாரகா அதிவிரைவு தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் 6 வழி சுரங்கப்பாதைக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 8.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6,969 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேற்கு தில்லியையும் தெற்கு தில்லியையும் இணைக்கும் வகையில் இந்த வழித்தடம் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் மாகில்பால்பூர் இடையே உயர்மட்ட சாலை அமைக்கவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் 7,54,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் 9,80,000 வேலை நாட்கள் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் காப்ரா இடையே 117 கிலோமீட்டர் நீள 4 மற்றும் 6 வழிச்சாலை அமைக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். 7,145 கோடி ரூபாய் செலவில் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் கான்பூர் காப்ரா ஆகிய இடங்களுக்கு சாகர், போபால் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள இடங்களுக்கும் நெடுஞ்சாலை இணைப்பு கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் மூலம் 1,20,00,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிடைக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நாட்டின் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை விரைந்து அளிக்குமாறு இதற்கென அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பான முதல்கட்ட தகவல்கள் மற்றும் மாநில அரசு நிர்வாக அமைப்புகள் தரும் தகவல்களையும் சேர்த்து உரிய பரிந்துரைகளை அரசுக்கு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களுடன் இதுகுறித்து ஆலோசித்து கருத்துக்களை கேட்டுப் பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார். தகவல்களை சேகரிப்பதற்கான வினாப்படிவம் தயார் நிலையில் இருப்பதாக உயர்மட்ட குழுவினர் தெரிவித்தனர். இப்படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் இருந்து பெற இருப்பதாகவும் கூறப்பட்டது. உயர்மட்ட குழுவின் செயல் திட்டத்தை பாராட்டிய திரு அமித்ஷா, இக்குழுவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருமாறு உள்துறை செயலருக்கு உத்தரவிட்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளில் அவர் ஈடுபட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், முதலீடுகளை ஊக்குவித்தல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகிய முக்கிய விஷயங்கள் குறித்து பிரான்ஸ் நாட்டு தலைவர்களுடன் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தவிருக்கிறார். அந்நாட்டின் நிதியமைச்சர் திரு ரொலான் லெஸ்கியூருடன் அவர் முக்கிய பேச்சுக்கள் நடத்தவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பல்வேறு துறைகளில் முக்கிய முடிவுகளை எடுப்பது குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தைகளையும் திருமதி நிர்மலா சீதாராமன் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்தியாவின் வலுவான பொருளாதார கட்டமைப்பு, பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் அமைச்சர் எடுத்துரைக்கவிருக்கிறார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் மத்திய அரசு நியமித்துள்ளது. 1997 இந்திய வெளியுறவு பணியில் சேர்ந்த திரு கோஷ் சிகாகோவில் துணை தூதராக பணியாற்றி வருகிறார். திரு சோம்நாத் கோஷ் விரைவில் தமது புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது தாங்கள் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான், கைபர் பக்துன்வா மாகாணங்களில் பதுங்கியிருந்த தீவிரவாத

0: குழுக்கள் மீது நேற்றிரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ISIS அமைப்புக்கும் அதன் ஆதரவு குழுக்களுக்கும் அதிக அளவில் உயிர்ச்சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் போது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் உள்ள 3 மாகாணங்களில் பாகிஸ்தான் படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 36 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். 163 பேர் காயமடைந்தனர். இதற்கு பதில் தாக்குதலாக ஆப்கானிஸ்தான் நேற்றிரவு ISIS ஆதரவு குழுக்கள் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முறைகேடான நடவடிக்கைகளை ஐநா அமைப்பும் சர்வதேச சமுதாயமும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் ஆப்கானிஸ்தான் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறது. இதனையடுத்து ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் உடனடியாக பிணை கைதிகளை விடுவித்து அமைதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் காபூலில் உள்ள பாகிஸ்தான் தூதரை அழைத்து அந்நாடு நடத்திய தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள சிவில் கைதிகள் மற்றும் மீனவர்கள் குறித்த பட்டியலை தூதரகங்கள் வாயிலாக பகிர்ந்து கொண்டுள்ளன. கடந்த 2008 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தூதரக உடன்படிக்கையின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் தேதி மற்றும் ஜூலை முதல் தேதி இந்த பட்டியலை இரு நாடுகளும் பகிர்ந்து வருகின்றன. இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த 386 சிவில் கைதிகளும் 53 மீனவர்களும் தங்கள் வசம் இருப்பதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள பட்டியலில் 52 இந்திய சிவில் கைதிகளும் 198 மீனவர்களும் தங்கள் வசம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இந்தியர்களையும் மீனவர்களையும் படகுகளையும் காணாமல் போன இந்திய பாதுகாப்பு வீரர்களையும் விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. திரிபுராவில் போக்குவரத்து கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக திரிபுரா முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரியை சந்தித்து பேசிய போது அவர் இதை தெரிவித்தார். திரிபுராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப்பணிகள் குறித்து மத்திய அமைச்சரிடம் அவர் ஆலோசனை நடத்தினார். திட்டப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள உதவிடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். அமர்நாத் யாத்திரைக்கு செல்லும் முதல் குழுவினர் இன்று ஜம்முவில் உள்ள பகவதி நகர் முகாமுக்கு வந்து சேர்ந்தனர். அமர்நாத் யாத்திரைக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பும் யாத்ரீகர்கள் தங்குவதற்கான வசதியும் செய்து தரப்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். 57 நாள் அமர்நாத் யாத்திரை நாளை மறுநாள் பஹல்காம் மற்றும் பால்தால் வழியே மிகுந்த பாதுகாப்புடன் தொடங்க உள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. இப்போட்டி இரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபிநந்தன் பரிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேர்களே, ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் நேர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம். யார் இங்கிருந்து?
2: வணக்கம்.
1: சொல்லுங்க வெங்கடேசன், உங்க விருப்ப பாடல் சொல்லுங்க.
2: பாடல்
1: மகிழ்ச்சி. அதே பாடல் இதோ உங்களுக்காக.
2: ரொம்ப நன்றி சார்.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்தாட்ட போட்டி பற்றிய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 16 with a 3-0 win over Sweden. Kylian Mbappe scored twice to move level with Argentina's Lionel Messi in the race for the tournament's golden boot. Both now have 6 goals at the tournament. Sweden head coach Graham Potter was asked about France's chances of winning the World Cup.
1: Of course, it's football. Anything's possible, but I personally haven't seen a better team because the quality they have all over the pitch and then the options for them off the bench are very, very strong. So they've got as good a chance as anybody, I would suggest.
0: To Wednesday's other matches in the last 32, Belgium face Senegal before co-host USA meet Bosnia-Herzegovina. USA head coach Maurizio Pochettino is wary of his side being labelled as favourites.
2: The last few days, everyone say the favourite is Germany, but Paraguay beat, and Morocco, again, Netherlands. Brazil, Japan, how difficult it was. We need to be careful when we say, OK, one is favourite, another no.
0: Meanwhile, FIFA says teams were told before the World Cup that players trying to block opponents while making no attempt to play the ball would be penalised, especially when goalkeepers are involved. It follows Germany's extra-time goal against Paraguay being ruled out after a VAR review. For more World Cup news from the BBC, go to bbc.com/football.
3: World Football Update from the BBC.
4: நேர்களே, ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்தாட்ட போட்டி பற்றிய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தொடர்ந்து நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல். வணக்கம், யார் இங்கிருந்து?
5: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுகங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
4: சொல்லுங்க ராமகிருஷ்ணன், உங்க விருப்ப பாடல்?
5: உள்ளநரி கூட்டம் படத்திலிருந்து விழிகளிலே விழிகளிலே அந்த அருமையான படம்.
4: மகிழ்ச்சி, அதே பாடல் இது உங்களுக்கு.
5: வணக்கம்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சி நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார், ஆட்சி அறிவிப்பாளருக்கு அவர்களுக்கு வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: ஆமா, செங்குன்றம் அடுத்த பொன்னிமட்டம் இருந்து குமார் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க குமார்.
1: அதாவது பாத்தீங்கன்னாக்கா, இது நம்மளோட படம். அம்மாடி இதுதான் காதலா, அந்த பாடல் போடுங்க சார்.
0: வாய்ப்பு ரொம்ப பாடல் இதோ.
1: ஆமா சார்,

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேயர்களோடு பேசுவோம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், திருவொற்றியூர் பத்மாவதி.
1: ஆமா சார், எங்க மணி சார் வந்தாருன்னு வச்சுக்கோ, எனக்கு லைன் கண்டிப்பா கிடைக்குது சார்.
0: சார் மகிழ்ச்சி. உங்க விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: டார்லிங் டார்லிங் சார், அது வந்து அழகிய வெளி
0: அழகிய விழிகளில்
1: அந்த பூர்ணிமா பாக்யராஜ்.
0: ஓகே மகிழ்ச்சி. டார்லிங் டார்லிங் திரைப்படத்திலிருந்து அழகிய விழிகளில் அந்த பாடல், இதோ உங்களுக்கா.

0: இன்பம் 101.4 தொடர்ந்து நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார், மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: சொல்லுங்க பட்டாபி சார்.
1: எனக்கு வந்து எங்க சின்ன ராசா படம்
0: மகிழ்ச்சி. அதே பாடல் இதோ

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடிய மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: விருப்ப பாடல்கள் வரிசையில் நிறைவு பாடல் யாருடைய விருப்ப பாடலா வரப்போகுதுன்னு கேட்டலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார், முங்கம்பாக்கம் டேங்க் பண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறேன் ஐயா. வணக்கம்.
3: வணக்கம் போஜராஜன்.
4: ஒளிவிளக்கு படம் தைரியமாக சொல் நீ மனிதன் தானா, இந்த பாட்டு போடுங்க ஐயா.
3: மகிழ்ச்சி, அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.
4: நன்றியா, நன்றியா.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. நேயர்களே, மீண்டும் 9:15 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை எங்களோடு விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உற்பத்தி துறையின் வளர்ச்சி சீராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக செய்தி நிறுவனத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை காணப்பட்ட போதிலும் இந்தியாவில் உற்பத்தி துறை வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதன்படி திரு விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் வரும் 14 தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில்

தற்போது அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான ஊதியம் உள்ளிட்ட நிர்வாக செலவுகளை மத்திய அரசே முழுமையாக ஏற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். பொருட்களுக்கான செலவினங்களை பொறுத்தவரை 75% மத்திய அரசும் 25% மாநில அரசும் மேற்கொள்வதற்கு ஏதுவாக மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த திட்டத்தினை மகாத்மா காந்தியின் பெயரிலேயே தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். தவிக தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவேக அரசு பொறுப்பேற்ற 50 நாட்களில் மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இப்பதவிகளுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினன் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வநாத், சுரேஷ், நீரஜ் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஜகார்த்தாவில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இந்தியா ஏ, இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

குட் ஈவினிங். டைம் ஆன் த கிளாக் 8:05 அண்ட் யூ ஹவ் டியூன்ட் இன் டு மியூசிக் பை த பே. திஸ் இஸ் எஃப்எம் ரெயின்போ 101.4 சென்னை அண்ட் 102.8 புதுச்சேரி, அண்ட் வி ஆர் கோயிங் டு பிளே சம் நான்ஸ்டாப் வெஸ்டர்ன் மியூசிக் ஃபார் யூ அன்டில்

0: ரெயின்போ ராகங்கள்.
1: மனதை மயக்கும் மெல்லிசை பாடல்கள் அணிவகுப்பில் உங்களை சந்திக்க வந்திருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. நேர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் வர இருக்கிற முதல் பாடல் நம் மனதை தொட வரக்கூடிய பாடல், பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்.

மனதை மயக்கும் மெல்லிசை பாடல்களின் அணிவகுப்பாக வந்து கொண்டிருக்கிறது ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி. அடுத்ததாக விரும்புகிறேன் திரைப்படத்திலிருந்து நிஜமா நிஜமா என்று நம் மனதை வருடும் ஒரு பாடல், சாதனா சர்கம் திப்பு அவர்களுடைய குரலில், வைரமுத்து வரிகளில். இதோ உங்களை தேடி வருகிறது.

ஒரு இயல்பான பாடல். இந்த நதியினுடைய ஓட்டம் அப்படியே நம்மை மனசுக்குள் ரீங்காரம் அடிக்க வைத்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் நேயர்களே. தொடர்ந்து ரெயின்போ எஃப்எம் 101.4 தெனாலி திரைப்படத்திலிருந்து பாடல் நம் மனதை இன்னும் நினைய வைக்க வருகிறது.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 காலத்தை வென்ற பழைய பாடல்களின் அணிவகுப்பு, மனதிற்கு புத்துணர்ச்சி தரும் புதுயுக பாடல்களுக்கு வரவேற்பு தரக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட்.

ரெயின்போ ரிவை. காலத்து வென்ற காவிய பாடல்கள் வரிசையில் வர இருக்கிற முதல் பாடல் பாவரிசை படங்களில் பட்டையை கிளப்பிய படங்களில் ஒன்று பாசமலர். இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் தங்கை பாசத்திற்கு அடிச்சுவடியாக ஆதாரமாக இருக்கக்கூடிய படங்களில் ஒரு தலையாய படம், முதல் படம் அப்படின்னு சொன்னால் பாசமலர் தான் சொல்லுவாங்க. அந்த பாசமலர் காட்சிகள் பாடல்களை கேட்கும்போதே நம் கண் முன்னாடி வந்து நிற்கும். டிஎம் சவுந்தரராஜன் குரலில், கனதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இணைந்த இசையில் 1961 வெளியான ஒரு அற்புத திரைப்படங்களில் ஒன்று பாசமலர். அதிலிருந்து வரக்கூடிய வரிகளை இப்படி வருகிறது வரிகள். மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை, மங்கள மேடையில் பொன் வண்ணம் கண்டால், மாவிலை தோரணம் ஆடிட கண்டான், மணமகன் வந்து நின்று மாலை சூட கண்டான், கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தால், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றாள் என்று தன்னுடைய தங்கை மணமேடையில் இருக்கக்கூடிய அந்த அழகை பார்த்து வர்ணித்து அவள் கனவுகள் யாவும் நனவாகப் போகிறது என்கிற மகிழ்ச்சியில் அண்ணன் பாடுகிற பாலாட்டு தாலாட்டு

பூமணம் கொண்டவள் பால் மணம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் பூமணம் கொண்ட

மனது வருடும் பொற்கால தமிழ் திரையிசை பாடல்கள் வரிசையில் அடுத்து வர இருக்கிற பாடல் திருடாதே திரைப்படத்திற்காக பி.வி. ஸ்ரீனிவாஸ் பி. சுஷிலா பாடிய பாடல். கண்ணிரண்டும் ஜாடை சொல்ல கன்னத்தில் நாணம் கொல்ல மின்னல் குடி போல வந்து மீண்டு வரக்கூடிய வரிகளை பாடல் கேட்டு மகிழலாம். இதோ உங்களுக்காக.

தான் தான் பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான் தான் அப்படின்னு வரக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல். பி. சுஷிலா அவருடைய மயக்கும் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில், பாவம் மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய தான் தான் என்ற பாடல். அது என்ன தான் தான், இது வரைக்கும் கேட்டதே இல்லையே. மெல்லத்தான் கண்ணைத்தான் எப்படி சொல்வேனடி அப்படின்னு வர பாடல். எஸ், நீங்கள் எதிர்பார்க்குற அதே பாடல் இதோ உங்களுக்காக. அத்தான் என்னைத்தான்.

டான்னு முடிகிற பாடல் டான்னு நம்ம மனசில் வந்து நின்றுச்சு இல்லையா, அதே மகிழ்ச்சியோடு அடுத்த பாடல் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலேருந்து பாடல் வரப்போகுது. அதே கூட்டணி கண்ணதாசன், விஸ்வநாதன், ராமமூர்த்தி, டிபி ஸ்ரீனிவாஸ் அவருடைய குரலில் நாம் கேட்க போகிறோம். சித்திரை நிலவே அத்தையின் மகளே, சென்றதை மறந்து விடு, உந்தன் பக்தியை திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்து விடு. எஸ், நிலவுக்கு என்மேல், எஸ் அதே வரிகள் இதோ உங்களுக்கு.

மனதை மயக்கும் மங்கள பாடல்களாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. ரெயின்போ ரூபாய் நிகழ்ச்சியில் இந்த பாடல்களை யாராவது பழைய பாடல்னு சொன்னால் நம்ம மனசுக்கு டக்குன்னு கோவம் தான் வரும். ஏன்னா மனசை புதிதாக வைத்திருக்கக்கூடிய இந்த பாடல் புதுயுக பாடல்கள், உத்வேக பாடல்கள்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்து வரக்கூடிய பாடல் நிச்சயதாமலம் திரைப்படத்திற்காக பி. சுஷிலா அவர்களுடைய குரலில் உருவான பாடல். இந்த பாடல் ஒலிக்காத திருமண வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் வீட்டை அலங்கரித்த பாடல்களில் ஒன்று இந்த பாடல். கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் உருவான பாடல். மாலை சூடும் மனநாள் இல்ல மங்கையின் வாழ்வில் திருநாள், சுகமே விடும் காதலின் எல்லை, வேறொரு திருநாள் இனி இல்லை, திருநாள்னு ஒரு நாள் இருந்தால் அது மனநாளோ அல்லது வேறு ஏதேனும் சுபநாளாக இருந்தாலும் இந்த பாடல் ஒலிக்காத வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி நாம் கேட்டு கேட்டு நம் இதயமெல்லாம் நிறைந்த ஒரு பாடல் வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள்.

நேர்களை, அடுத்து நமக்காக வர இருக்கிற பாடல் கொஞ்சம் வித்தியாசமான பாடல். கே வி மகாதேவன் இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் சுசிலா அவர்கள் பாடிய பாடல். படம் பேர் சாரதா. பாடல் பெண் தன் கேள்விகளையாக அடுக்கிறாள் பாடலாக. அதற்கு ஒரே வரியில் ஒரே சொல்லாக பதிலை தருகிறார் ஆடவர். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன? குடும்பம். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அந்த பெண்மையின் நிலை என்ன? மௌனம். இப்படி கேள்வி மேல் கேள்வி அடுக்கி கொண்டே செல்கிறார்கள். அந்த கேள்வியில் பதிலுமாக மாறி மாறி வரக்கூடிய பாடலில் முடிவு என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? வாங்க, சாரதா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்போம்.

நேர்களே, பாடல்களின் அணிவகுப்பில் திக்குமுக்காடி போய் கொண்டிருக்கிறோம். வார்த்தைகளே அடுத்து என்ன பேசலாம் என்று யோசிக்கின்ற அளவிற்கான வார்த்தைகள் வந்து விழுகிறது நம் மனதில். அடுத்து வர இருக்கிற பாடல் டி எம் சவுந்தரராஜன், எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இணைந்த இசையில், சுஷிலா அவர்கள் குரலில், கண்ணதாசன் வரிகளில். என்னை யார்னு பார்த்துக்கிற அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா? கோபமாக கேட்கக்கூடிய வார்த்தைகளை கவிஞர் லாவகமாக அதில் காதலாக மாற்றுகிறார். கண்ணதாசன் அவர்களுக்கு நூற்றாண்டு கொண்டாடி கொண்டிருக்கிற ஆண்டு இந்த ஆண்டு. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய்னு தொடங்குகிற பாடல், என்றும் சிலையான உன் தெய்வம் பேசாதையா, கனவான கதை மீண்டும் தொடராதையா, அப்படியே எப்பா மனக்கோயில் சிலையாக வளர்ந்தாலம்மா, மலரோடு மலராக மலர்ந்தாலம்மான்னு அப்படியே பாலும் பழமும் திரைப்படத்திற்காக நம் மனதை பொழிய வரக்கூடிய பாடல்.

ரகசியம் அப்படின்னு சொன்னால் அது ரகசியமாக வச்சுருக்கிறதுக்கு பேர் தானே ரகசியம். ஆனால் கவிஞர் இந்த பாடலில் பாருங்கள், சுஷிலா குரலில் விஸ்வநாத ராமமூர்த்தி அவர்களுடைய இணைந்த இசையில் மணப்பந்தல் திரைப்படத்திற்காக எழுதிய இந்த வரிகளில், உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே, எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் சொந்தமல்லவா, எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தமல்லவா அப்படின்னு தொடர்ற வரிகள். சரி, என்ன ரகசியத்தை தான் சொல்ல வராங்க இந்த வரிகளில், வாங்க கேட்கலாம். மணப்பந்தல் திரைப்படத்திற்கிலிருந்து.

ரகசியத்தை நாம் கேட்டு முடித்தாச்சு. அடுத்ததாக, வெட்டுமொழி பார்வையினால் ஒட்டுறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாமா, கையை தொட்டு பேச மட்டும் தடை போடலாமா, ஏமா ஏமா அப்படின்னு தொடர்ற பாடல் குமுதம் திரைப்படத்தில் இருந்து.

நேர்களே, ரெயின்போ ரிவர் இன்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ரெயின்போ எஃப்எம் 101.4 தொடர்ந்து வர இருக்கிற பாடல் விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில், பி சுஷிலா பி பி ஸ்ரீனிவாஸ் அவருடைய குரலில், ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசைக்கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா என்று தொடங்கும் பாடல், வானத்தின் மீது பறந்தாலும் காக்கை கிளியாய் மாறாது, கோட்டையின் மேலே நின்றாலும் ஏழையின் பெருமை உயராது, இன்னும் எத்தனை வரிகள் நம் மனதை ரசிக்க, பாடலில் ருசிக்க, இதோ உங்களுக்காக.

0: பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திற்காக அடுத்து வர இருக்கிற பாடல், அன்று ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் பெண்ணல்லோ, எதனால் அன்னைக்கு ஊமையாக இருந்தவர் இன்னைக்கு பேச ஆரம்பித்தார்? பாடல்களிலே நமக்கு பதில் தர வருகிறார் ஏஎல் ராகவன் பீஷுஷா குரலில்
1: கண்ணதாசன்.
2: ஏன்னா
1: ஏன்னா
2: ஏன்னா
1: ஐயன்னா

0: வள்ளினமாம்
1: இடையினமாம்
0: இடையினமாம்.

அடுத்து வர இருக்கிற பாடல் பல பேருக்கு தன்முனைப்பை ஏற்படுத்திய பாடல்களில் ஒன்றுன்னு சொல்லலாம். குறிப்பாக காவிய கவிஞர் வாலி அவர்களுக்கு வாழ்க்கைக்கு திருப்பு முனையை ஏற்படுத்திய பாடல்களில் ஒன்று. இந்த பாடலை கேட்டுட்டு தான் நான் ஊருக்கு வண்டி ஏற போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன், இல்லை நம்மளால் சாதிக்க முடியும் என்கிற உணர்வை ஏற்படுத்திய பாடல் இந்த பாடல்னு பல மேடைகளில் காவிய கவிஞர் வாலி அவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு சொந்தமான பாடல் இதோ வருகிறது. கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில், பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில். தயக்கமாக இருக்கிறவர்களுக்கு தன் முனைப்பை சொல்ல வரக்கூடிய பாடல் உங்களுக்கு.

0: நேர்களே, மகிழ்ச்சியான இரவு பொழுதை இனிமையாக்க நிறைவான பாடலாக தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கிறது நேர்களே. இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் நிறைவு பெறுகிறேன். மீண்டும் நல்ல சந்தர்ப்பத்தில், நல்ல தருணத்தில், இதே மகிழ்ச்சியோடு, இதே புத்துணர்ச்சியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி. இதோ உங்களுக்காக தேன் நிலவு.
1: நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா, பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால்நிலா

0: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 11:10. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் என்று நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். ஆம், இசை இன்பத்தை தர வேண்டும், நேயரின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: இந்த இனிமையான இரவு வேளையில் அரியரன் அனுராதா ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல், பாடல் வைரமுத்து, இசை ஏஆர் ரகுமான். ஜீன்ஸ் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. உயிர் வாழ எனக்கு ஆசை, ஆனால் உன்னோடு நான் இருப்பதோ சில நிமிடங்களா அல்லது சில ஆண்டுகளா சில ஜென்மங்களா? விடை சொல் தலைவியே.

இசையை ரசிக்கலாமா அல்லது தூங்க செல்லலாமா என்ற கேள்வியோடு விவித் பாரதி கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பினர்களே, விவித் பாரதி தமிழப்பன் 102.2 என்ற முகநூல் பக்கமாக வாங்க நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். மனசு மயம் நிகழ்ச்சி இணைந்திருக்கும் அன்பினைகளில் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எம்ஜி ஸ்ரீகுமார் பாடியுள்ள பாடல். வைரமுத்து ஏற்றி ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது என் சுவாச காற்றே. மழைத்துளி என்பது இந்த நாளில் இந்த இரவு வேளையில்

வாழ்வு என்பது ஒரு முறை, அந்த வாழ்வு உன்னோடு வாழ எனக்கு ஒரு ஆசை. அமர்க்களம் படத்திலிருந்து சித்ரா பாடிய பாடல் இது. வைரமுத்து ஏற்றி பரத்வாஜ் இசையமைப்பில் கேட்கலாமா?

காதலர் தினம் படத்திற்காக உன்னிவிஷ்ணன் பாடியுள்ள பாடல் வாலி ஏற்றி ஏ ரகுமான் இசையமைப்பில் ஒலிக்கவிருந்தது. பூவுக்குள் ஒரு வாசம் உண்டு, அந்த வாசம் இந்த ரோஜாவுக்குள்ளும் இருக்கும் என்று இந்த தலைவன் இந்த தலைவியை பார்த்து பாடும்போது தலைவியின் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன்.

என்ன நேயர்களே, ரோஜாவின் வாசம் வீசியதா? இதோ அடுத்து ஊதாப்பூவின் வாசம் நறுமணம் உங்கள் செவிகளில் மாத்திரமல்ல உங்கள் உள்ளத்திலும் வீசட்டும். அரியரன் அரணி பாடியுள்ள பாடல் வாலி ஏற்றி தேவாவின் இசையமைப்பில் மின்சார கண்ணா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. உங்களுக்காக, எனக்காக.

0: நிலையத்தில் இப்பொழுது நேரம் 11:31. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஆகாஷவாணி சென்னை வானொலி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். சரி, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அரியரன் சுஜாதா பாடியுள்ள பாடல், ரவிசங்கர் ஏற்றி எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் நீ வருவாய் என படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த தேவதை வருவது ஆசைதானே எல்லாருக்கும். அப்படி உங்கள் வீட்டிலும் வந்தால் எப்படி பாடுவீர்கள்?
1: ஒரு தேவதை வந்து விட்டாள்,

ஒவ்வொரு நாளும் விடியும்போது ஒரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு நாளும் முடியும்போது ஒரு அனுபவம். இது தங்க வாழ்க்கை.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் பழனி பாரதி இயற்றி அரியரன் சாதன சர்க்கம் பாடியுள்ள பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. இதோ இவளின் ஆடையை பற்றி சொல்லலாமா, அல்லது இவளது எண்ணத்தின் ஓட்டத்தை பற்றி சொல்லலாமா? எது சொன்னாலும் அன்பு ஒன்றுதானே.

நேரம் 11:45. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பழனிய பாரதி இயற்றி பரத்வாஜ் இசையமைப்பில் அனுராதா ஸ்ரீராம் உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் சொல்ல மறந்த கதை. ரோஜா வனத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. அனுராதா ஸ்ரீராம் உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல்.

இசையை ரசித்து கொண்டு ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, புதுச்சேரி கோவிந்தம்பேட்டை வீரமணி பாலன் அவர்கள் மனசு நிகழ்ச்சியின் அன்பான இனி அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க நல்வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி என சொல்லியிருக்கின்றார். அவரைத் தொடர்ந்து பி புஷ்பா அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். நாமக்கல் செல்வராஜ் என்ற அன்பு நேயரும் மனசு மயக்கத்தோடு வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர் பிரபு அவர்களும் நேயர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் சகோதரா என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து திருச்சி குமரன் நகர் லக்ஷ்மி மனதை பறிகொடுக்க காத்திருக்கிறோம் உங்கள் பாடல் தொகுப்பால் என சொல்லி பதிவிட்டிருக்கிறார், நன்றி. அதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டுடன்பட்டி அருள்குமரன் என்ற அன்பு நேயரும் தன்னுடைய பாராட்டுக்களையும், அதே வேளையில் நேயர்கள் அனைவருக்கும் அருள்குமார் சந்தனமாரி மகள் மாதுஷா மகன் ரோஹித்குமாரின் எங்களையும் நிகழ்ச்சியில் இணைந்து ஒரு பாடல் தாருங்கள் என கேட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட நிறைவான பாடலுக்கு வந்து விட்டோம் என்று தான் சொல்ல வேண்டும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சென்னை சிவராம் நாகராஜன் அவர்களின் நிகழ்ச்சிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் தித்திக்கு மினியிரு வணக்கம் ஆரம்ப பாடல் அன்பே அன்பே அனைத்து அன்பான நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள் தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் A1 நன்றி என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து மதுரை சோ சண்முக சுந்தரம் அவர்களும் இனியிரு வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். மணலி பெரிய சேகர் ஜெயக்குமார் அவர்களும் அன்பு சகோதரர் பீட்டர் அவர்களுக்கு இனியிரு வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் நன்றி என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து ஞானாம்பிகா ரஞ்சன் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். எப்பொழுதும் வழக்கம் போல மாதவரம் வீரராகவன் அவர்கள் கவிதை நடையிலே அன்பின் இரவு வணக்கம் அழகிய நிலவொளி மின்ன அன்பின் அடையாள கவிதை பின்ன ஆரம்ப பாடல் மனதில் என்ன பண்பலை பசுமையுடன் பதிந்தன விண்மீன்கள் வானில் விளையாட வசந்த ராகங்கள் இசை போட மெல்லிசை மனதில் அசை

போட வெளித்திரை மூட மறந்து இசையானது. அகத்திரையில் நர்த்தனம் புரிகிறது. இரவின் பூபாலம் தாளம் போட வைக்கிறது. நன்றி நண்பரே என பதிவிட்டிருக்கின்றார். அவரை தொடர்ந்து புரசைவாக்கம் சௌந்தரராஜன் நண்பனேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜன் நண்பனேயர் மிஸ்ஸியார் இணையம் மனசுமை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவரை தொடர்ந்து எடப்பாளையம் சவுக்கார்பேட்டை கந்தன்வள்ளி என்ற அன்புணியன் மகிழ்ச்சியாக இருக்குது, அற்புதமாக இருக்குது பாடல்கள் என சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து ஸ்ரீராம் பரமக்குடியிலிருந்து நிகழ்ச்சியோடு நாங்கள் என சொல்லியிருக்கின்றார். முள்ளக்காலத்து பாபு என்ற அன்புணியன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வெரி குட் நைட் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து மை லவ்லி கிரீட்டிங்ஸ் டு ஆல் மை ஃபேஸ்புக் ரெஸ்பெக்டட் ரேடியோ ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். மகராஜ் கீர்த்தன் புரி கோஸ்வாமி லக்ஷ்மண் தேவி கோஸ்வாமி ஃப்ரம் நர்கோடா சத்தீஸ்கர் சத்தீஸ்கரிலிருந்து பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து பொன்னேரி கலீல் அகமது அவர்களும் வழக்கம் போல இனியிரவு வணக்கம் என சொல்லி வணக்கம் பாடல்கள் அருமையாக இருக்குது. இதே போன்ற பாடல்களை வழங்குங்கள், நன்றி வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். கார்த்திகேயன் சிவசுப்ரமணியன் அவர்களும் நிகழ்ச்சி சிறகு பக்க வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். மண்டலி பெரியசேகர் ஜெயக்குமார் அவர்களும் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் செவிக்கு விருந்து படைத்து வழங்கிய சகோதரிக்கு என பதிவிட்டிருக்கிற சகோதரன் ஐயா நன்றிகள் பாராட்டுக்கள் நன்றி. அல்லி நகரேஷ் மகாதேவன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்ற கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கே வந்துவிட்டுதான் என்று சொல்ல வேண்டும். இருந்தாலும் ஏதோ உங்களிடம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை என்னிடம் இருக்கின்றது. அந்த ஆசை இப்படி பாட்டால் சொல்லும்போது நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்கிறேன். ஏனென்றால் ஒரு ஃபீமேல் வாய்ஸில் சொல்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சுஜாதா பாடியுள்ள பாடல், கலைக்குமார் ஏற்றி எஸ்ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்று சொல்லும்போது இதோ ஏதோ ஒரு பாட்டு உங்களிடம் வருகிறது. மனசு மயங்கு நிகழ்ச்சியின் நிறைவான பாடல்.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது மனசு மயங்கும். நேரம் 12 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 100.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களை, தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. காற்றின் மொழியாகவும் நீங்காத ரீங்காரமாகவும் தூங்காத விழிகளாகவும் இன்னிசு இரவாகவும் உங்களுக்காக இதோ அணிவகுத்து நிற்கின்ற பாடல்களை கேட்க ரசிக்க ஆயத்தமா?
2: காற்றின் மொழி

போலே ஓடலாமோ பெண்மயிலே, அன்னம் போல நடை நடந்து செந்திடும் மயிலே, அன்னம் போல

குலவிளக்காய் மனைவி வந்து அமைந்ததாலே, நல்ல குலவிளக்காய் மனைவி வந்து அமைந்ததாலே, தம்பி தமையன் ஒன்று சேர்ந்து

0: வந்தவங்க நம்ப முடியாதவங்க,
1: பாடி தனத்தவங்க தாடி வளர்த்தவங்க, பல பல வேலைகளில் பங்கெடுத்து கொண்டவங்க,
0: பல பல வேலைகளில் பங்கெடுத்து கொண்டவங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

மொட்டு விட்டு துள்ளும் வெள்ளம் பட்டு பட்டு தட்டு சிட்டு மொட்டு விட்டு துள்ளும் வெள்ளம் பட்டு பட்டு கண்களில் வை கரைந்து போகலாமா கருவிழி செம்பவளம் ஆகலாம்.

உறவுக்கு சாறு கொஞ்சம் ஊத்தலாமா? தொட்டு தொட்டு வெட்டி வெட்டி கட்டி கட்டி போட்ட விம்பு சுவையுள்ளவா?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.
2: 1, 2, 3, 4.

கிட்ட டாக்டர்.

நந்தம் நந்த நந்தம் நந்த நந்தம் நந்த நந்தம் நந்த நந்தம் நந்தம் நந்தம்.

சரிகா சரிகா நிசரிகா மபா கமபா.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன.

சொல்றான் சின்ன குட்டி அத்த பெத்த கண்ணு குட்டி தாத்தாட வந்து இருக்கா தங்கம் வச்ச வெள்ளி பெட்டி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று திருவல்லிக்கேணி பி எஸ் சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசை, பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில், கஜவதனா பேடுவே ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த புரந்தரதாசர் தேவர் நாமாவுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவல்லிக்கேணி பி எஸ் சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில். தொடர்ந்து லதாங்கி ராகத்தில் அமைந்த மரிவேரே என்று தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை கண்டச்சாப்பு தாளம்

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவல்லிக்கேணி பி எஸ் சதாசிவம் அவர்களின் நாகஸ்வரேசி கேட்டீர்கள். பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில்.
1: நேரம் 5:20. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்கும் நேரம் இது. இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ சரஸ்வதி நவரத்ன மாலை, பாடியவர்கள் பாம்பே சகோதரிகள்.